நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சகவருடம் 1948 சிராவண மாதம் 19ஆம் தேதி, 2026ஆம் வருடம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. நிலையத்தின் நேரம் 5:56:35. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம். குரலோசை. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. வாழ்க்கை துணைநலம் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும்? அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தாம் காக்கும் காப்பே சிறந்தது. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. கேட்டது குரலோசை.

நேர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ். நமது காரைக்கால் பண்பலையில் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது பிளாட்டினம் மற்றும் முத்து, நவீன தலைமுறையின் தேர்வு மற்றும் இயற்கையின் வெண்முத்து செல்வம். நேரலையில் நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் எஸ் பிரேமானந்த் அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு. அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் வெடங்களூர் எண்ணெய் வழங்கும் மீன் சொல்லாமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோவின் பசுந்தளிர் பங்கேற்கும் செல்வன் டி துஷன், 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காலை காம்போ, 8:05 துள்ளி வரும் பாட்டு, 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்ற பிரைசஸின் நலமாய்வாழ, தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார் காரைக்கால் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும், 10:05 சிந்தனை அரங்கம் காலம் தரும் பாடம் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் பங்கேற்கும் செல்வன் டி துஷன், 12:55 பன்னிசை துத்தம் என தொடங்கும் பாடல் பாடியவர் திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள், 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கென்ன பதில், 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம், 3:00 லைக் ஷேர் கமெண்ட், 4:00 தேநீர் நேரம், 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம், மாலை 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை அப்புங்கனில் என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள்.

0: 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:41 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கவிருக்கிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். 6:45 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் இயற்கை முறையில் வாழை சாகுபடி. தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை ஜி கங்காதரன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் கானம் 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. வழங்கவிருக்கிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சியில் காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடஜ செட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடரவிருக்கிறது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து தொடர்ந்து இணைத்தாலும் நல்ல கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi met the medalists of the Commonwealth Games 2026 at his residence in New Delhi yesterday. During the interaction, the medal winners shared their experiences from the games with the Prime Minister. In a social media post, Mr. Modi said that each one of them has made the nation proud through their exceptional performances and their success will motivate many youngsters. Mr. Modi shared a video message and said that those who will play will flourish and appeal to the citizens to always cheer for भारत.
2: जो खेलेगा वो खिलेगा. ऑलवेज चीयर फॉर भारत. भारत माता की
3: जय.
2: भारत माता की
3: जय.
2: भारत माता की
3: जय.
1: Youth Affairs and Sports Minister Mansukh Mandaviya and Minister of State for Youth Affairs and Sports Raksha Nikhil Khadse were present on the occasion. India finished at the fourth spot on the medal table during the games held between 23rd of July and the 2nd of this month at Glasgow in Scotland. Indian athletes won 39 medals, including 13 gold, 17 silver and 9 bronze across various sports. India has crossed 300 gigawatts of non-fossil fuel-based installed electricity generation capacity. The landmark achievement was reached on the 31st of last month. It represents India has achieved more than 60% of its 500 gigawatt target set for 2030. The Ministry of New and Renewable Energy in a statement said that the share of non-fossil fuel-based electricity capacity in the country's total installed electricity generation capacity has reached over 54%. The ministry added that the growth in clean energy generation has been driven by strong contributions across sectors. Solar energy remains the key growth engine. Jharkhand police has imposed prohibitory orders around the assembly premises and made elaborate security arrangements across Ranchi. The measures have been taken in view of today's Vidhan Sabha march called by students who have been protesting for more than 2 weeks against alleged irregularities in recruitment exams in the state. A prohibitory order has also been promulgated within a 750-meter radius of the Vidhan Sabha building from 6 to 12 of this month. Protesters allege that hundreds of students coming to the state capital from different parts of Jharkhand are being stopped by the police forcefully. The students' protest entered its 17th day today, while 6 of them are on hunger strike, protesting against alleged irregularities in recruitment exams. BJP leader Amar Bori alleged that the party's state unit president Aditya Sahu has been put under house arrest. The Har Ghar Tiranga campaign is being celebrated across the country to promote patriotism, national unity and India's rich cultural heritage. The campaign encourages citizens to hoist the national flag and take part in activities that celebrate the spirit of patriotism and unity. This year's campaign is special as it coincides with the 150th anniversary of India's national song Vande Mataram, bringing together the national flag and the national song in a unique celebration. Prime Minister Narendra Modi has urged citizens to participate actively in the campaign.

0: campaign and renew their commitment to building a Viksit Bharat. India has dispatched 8 metric ton consignment of life-saving and essential medicines to Bolivia in support of its public health care capacity. The External Affairs Ministry said in a social media post that India always stands ready for advancing cooperation through solidarity and shared progress. The India Meteorological Department IMD has issued an orange color warning for heavy to very heavy rainfall over East Rajasthan, Himachal Pradesh, Uttarakhand and West Madhya Pradesh today. The Weather Department has also forecast heavy rainfall conditions over Delhi, Haryana, Chandigarh, Assam, Meghalaya, East Madhya Pradesh, Jammu and Kashmir and Ladakh during the next 2 days. In squash, India settled for the silver medal in the team event at the FISU World University Championships in Mumbai yesterday. The Indian quartet of Om Sembal, Shamina Riaz, Suraj Kumar Chand and Nirupama Dubey lost the final to Hong Kong, China on game difference after the tie ended 2-2. Despite missing out on gold, a silver medal is India's best ever finish in the team event at the championship. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: உலக வாழ்வில் நாம் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் பலவற்றை திருமூலர் அருளி செய்துள்ளார். நாம் சமூகத்தில் மற்றவர்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு ஒழுக்க நெறி தவறாமல் வாழ வேண்டும். பிறரிடம் நாம் கொள்ளும் அன்பினால் வரும் சிறப்பை திருமந்திரம் பலவாறு எடுத்து இயம்புகிறது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திலார் என்னும் அடிகளில் இறைவன் அன்பே வடிவானவன், அன்பை விடச் சிறந்த தெய்வம் எதுவும் இல்லை, உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே உண்மையான பக்தி நெறி என்கிறார். நம் உடல் என்பது நமது உயிர் அல்லது ஆன்மா தங்குவதற்குரிய இடமாக உள்ளது. எனவே உடல் ஓம்பல் இன்றியமையாதது. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்கின்றார். மேலும் அவரே உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும் பாடியுள்ளார். உலக வாழ்வில் நாம் அறவழியில் ஈட்டிய பொருளை வறியவர்க்கு ஈந்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு ஈயாதாரை திருமூலர் ஈகிலா பேதைகள் என்கிறார். நாம் உண்ணத் தொடங்கும் போது பசித்து வந்தோரை காணின் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஓர் கைப்பிடி என்கிறார் அவர். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே என்கிறார். மனிதனாக பிறந்த நாம் இவ்வாழ்வில் இடுவதையும் ஈவதையும் எண்ண வேண்டும். ஈகையை மேற்கொண்டோர்க்கு இறைவன் உறவினன் என்கிறார் திருமூலர். உலக வாழ்வில் நாம் அனைவரும் உடன் பிறந்தோரே என கருத வேண்டும். இதனை சகோதரத்துவம் என்பர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற திருமூலர் வாக்கு உலக புகழ்பெற்ற தொடராகும். சாதி மத நிற வேறுபாடுகளை கடந்து மனித குலம் அனைத்தும் ஒன்று என்கிற சமத்துவ சிந்தனை உடையராக திருமூலர் விளங்கினார். திருமூலர் கூறும் வாழ்வியல் நெறிகள் வெற்றி சடங்குகளிலிருந்து வேறுபட்டவை. நிலையில்லாத உலகில் எதையும் நுகரக்கூடாது என்பது அவர் கருத்தில்லை. உலகியல் அனுபவமே அனைத்தும் என நினைக்கின்ற பிழையை மனிதன் செய்துவிடக்கூடாது என்பதே அவர் நோக்கம். மனிதனுக்கு இதயம் என்று ஒன்று இருக்கிறது என பிறநாட்டார் அறிந்து கூறுவதற்கு முன்பே அது இருக்கிறது என்பதையும், அதுவும் நமது உடலின் இடப்பக்கத்தில் உள்ளது என்பதையும், அது பாதிக்கப்பட்டால் வெகு விரைவில் இறப்பு நேரும் என்பதையும் கூறி நமக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றார் திருமூலர். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே என்பது திருமந்திரம். எனவே நம் வாழ்க்கை எத்தனை மேன்மையானது, எவ்வளவு விரைவில் முடியக்கூடியது என்பதை இவ்வாறு கூறும் திருமூலர் சிந்தனைகளை நாம் உளம் கொண்டு எதிர்காலத்தில் நன்கு வாழ்வோமாக.
2: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம்.

0: படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி, இது காரைக்கால் பண்பலை 100.3.

ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம். அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேர்கள் ஏனி கேட்கலாம். ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. மலர்ந்து மனம் வீசும் நேரம் 6:15. குயிலோசையில் விடியும் காலையில் குளிரோசையாய் அருள் தரும் குற்றாலீஸ்வர பெருமானை வணங்கி பாடியிருக்கிறார் கே. வீரமணி.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி மாலையில் அடுத்து மனம் வீச வருகிறது. நற்காலையின் நல்விடியலில் எல்லாம் வல்ல அல்லாஹ் பெருமானை வணங்கி இசைத்திருக்கிறார் நாகூர் இகுல் முகமது.

0: மலர்ந்து மனம் வீசியது. ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. இது பண்பலையின் 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
4: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆடி மாதம் 25 நாள் திங்கட்கிழமை. இனி வருவது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
7: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
8: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
5: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
9: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
10: உழவர்களுக்கு
11: சம்பா மற்றும் தாளடி பருவ விதைப்புக்கு முன் விதை பரிசோதனை செய்ய விவசாயிகளுக்கு அழைப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடிக்கு விவசாயிகள் ஆயுத்தமாகி வருகிறார்கள். சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பிரதான விவசாயமாகும். இது வழக்கமாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் தொடங்கி ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அறுவடை செய்யப்படுகிறது. நடப்பாண்டில் 149,700

170 ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா தாளடி சாகுபடி மேற்கொள்ள இலக்கு. மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சம்பா பருவம் நீண்டகால பயிராகும். மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுவதை அடிப்படையாக கொண்டு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நாற்றாங்கால் அமைக்கப்பட்டு பின் நடவு செய்யப்படுகிறது. தாளடி பருவம் குறுவை நெல் அறுவடை செய்யப்பட்ட நிலங்களிலோ அல்லது குறுகிய கால நெற்பயிர்கள் அறுவடைக்கு பின்னரோ அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தாளடி சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. சம்பா தாளடி பருவத்தில் நீண்டகால வயதுடைய ரகங்கள் மற்றும் மத்திய கால வயதுடைய ரகங்கள் பயிரிடும் சூழல் மற்றும் பாசன வசதிகளுக்கு ஏற்ப தேர்வு செய்யப்பட்டு பயிரிடப்படுகிறது. விவசாயத்தின் அடித்தளமே நல்ல விதைகள்தான். பலவிதமான நவீன முறைகள் விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் நல்ல தரமான முளைப்பு திறன் கொண்ட விதைகள்தான் பயிரின் விளைச்சலை பெரிதும் நிர்ணயிக்கின்றன. சம்பா தாளடி சாகுபடிக்கு தேவையான நீண்டகால விதை நெல் ரகங்களான CR 1009 sub 1, ADT 51 மற்றும் மத்திய கால ரகங்களான

0: அறுவடைக்கு பின்னரோ அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தாளடி சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. சம்பா தாளடி பருவத்தில் நீண்டகால வயதுடைய ரகங்கள் மற்றும் மத்திய கால வயதுடைய ரகங்கள் பயிரிடும் சூழல் மற்றும் பாசன வசதிகளுக்கு ஏற்ப தேர்வு செய்யப்பட்டு பயிரிடப்படுகிறது. விவசாயத்தின் அடித்தளமே நல்ல விதைகள்தான். பலவிதமான நவீன முறைகள் விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் நல்ல தரமான முளைப்பு திறன் கொண்ட விதைகள்தான் பயிரின் விளைச்சலை பெரிதும் நிர்ணயிக்கின்றன. சம்பா தாளடி சாகுபடிக்கு தேவையான நீண்டகால விதை நெல் ரகங்களான CR 1009-1, ADT 51 மற்றும் மத்திய கால ரகங்களான கோஆர் 50, TKM 15, நெல்லூர், மகசூரி, திருச்சி 3, கோ 56, கோ 57, கோ 58, சம்பா மகசூரி அதாவது BPT, வெள்ளை பொன்னி, KKM1 போன்ற விதைகள் தேவையான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களிலும் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும் மற்றும் தனியார் விதை விற்பனை நிலையங்கள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் சான்று பெறாத தங்கள் சொந்த விதைகளையும் பயன்படுத்தலாம். எனினும் அந்த விதைகள் தரத்துடனும் நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளா என்பதை திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை செய்து பின்பு விதைப்புக்கு பயன்படுத்தினால் நல்ல வாளிப்பான பயிர்களை பெற்று உயர் மகசூல் பெறலாம். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தங்களிடம் இருப்பில் உள்ள நெல் விதைகளின் தரத்தை அறிய 100 கிராம் விதை மாதிரியும் மற்றும் மாதிரிக்கு ₹80 கட்டணத்தை நேரிலோ அல்லது மணியார்டர் மூலமாகவோ மூத்த வேளாண்மை அலுவலர் விதை பரிசோதனை நிலையம் 15P பெரிய மில் தெரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரிக்கு அனுப்பலாம். கூடவே விதை மாதிரி அனுப்பும் விவசாயியின் பெயர், தந்தை பெயர், முகவரி, அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி மற்றும் பயிரின் வகை, ரகம் மற்றும் குவியல் எண் ஆகியவற்றுடன் விதைகளை துணிப்பையில் வைத்து அனுப்ப வேண்டும். இந்த தகவல் தஞ்சை சரக விதை பரிசோதனை அலுவலர் து சிவவீர பாண்டியன் அவர்கள், திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் கா புவனேஸ்வரி அவர்கள் மற்றும் வேளாண்மை அலுவலர் ரா அனந்தகுமார் அவர்கள் ஆகியோர் தெரிவித்துள்ளார்கள்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: உலா வந்தது காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
4: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
2: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், இன்று காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடச்சிச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும், மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோயில் வசன மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸின் உலா வரும் நேரம். நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்றவிடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
4: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரைஸ்.

0: மேக்ஸ்.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பசி அப்படிங்கிற அந்த நோய் இருக்கு இல்லையா, அதை பத்தி நிறைய பாட்டுங்க. உலகத்துல பல நோய் இருந்தாலும் சில நோய் உடலை வருத்துது, சில நோய் மனதை வருத்துது, ஆனா மனிதனுடைய உடலையும் மனத்தையும் சேர்த்து வருத்தக்கூடிய ஒரு நோய் இருக்குன்னா அது பசிதாங்க. பசி வந்துட்டா என்ன ஆகும், பசி வந்துட்டா பத்தும் பறந்து போகும், அப்படி பாட்டு ரொம்ப அழகா. மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவு வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்துட பறந்து போம். ஆமா ரொம்ப நல்லா கேட்ட பாட்டு. மானம் போயிரும், குலப்பெருமை போயிரும், கல்வி பயனற்றதாயிரும், கொடை குணம் குறைஞ்சிரும், அறிவு மங்கிடும், தவம் நிலைக்காது, உயர்வு குலைந்துடும், பொறுமை மறைஞ்சிடும், இனிமையான சொற்கள் கூட மறந்துடுங்க, இது ஏன் மனக்கட்டுப்பாடு கூட போயிரும். அவையா இருந்த பாட்டை நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். இது மாதிரி சீத்தலை சாத்தனாரோட ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த பசியை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பாட்டு என்ன சொல்றாரு, பசிப்பிணி என்ற ஒரு பாவின்னு சொல்லிட்டு அந்த பசி மனிதத்திலிருந்து உணவை மட்டும் பறிக்கிறது இல்லைங்க, அது பிறந்த குடியின் பெருமையை பறிக்குது, அவன் கொண்டிருந்த உயர்ந்த பண்புகளை சிதைக்குது, அதை தாண்டி இந்த வாழ்க்கை கடலை கடக்க உதவும் தோணின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கல்வியை மறக்க செய்து மானத்தையும் நாணத்தையும் கலற்றி விடுது, உடம்போட அழக மெடிய செய்யுன்னு சொல்றாங்க. குடிபிறப்பு அழிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும்புனையிடும் நானணி களையும் மானனில் சிதைக்கும் பொன்முளை மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசி எனும் பாவிங்கிறார். எவ்வளவு உருக்கமான காட்சி. மணிமேகலை இந்த பாட்டுக்கு அப்புறம்தான் அந்த அமுத சுரபி மூலமா அட்சய பாத்திரத்தை பெற்று அதை எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும்னு வராங்க. இந்த முனிவர்கள் நம்முடைய முன்னோர்கள் கோயில்களை கட்டினாங்க, குளங்களை வெட்டினாங்க, அதோடு சேர்த்து அன்னதானத்தையும் ரொம்ப அறமாக போற்றினார்கள். ஏன்னா பசியோடு இருக்கிற ஒருத்தனுக்கு தேவை அறிவுரை இல்லைங்க, அன்போடு நீட்டப்படும் ஒரு கைப்பிடி உணவு தாங்க. பசிக்கு மதம் இல்லை, பசிக்கு ஜாதி இல்லை, பசிக்கு வயது இல்லை, பசிக்கு ஒரே ஒரு மொழி உணவு மட்டும்தாங்க. ஒருவேளை உணவு, ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு அன்பான அழைப்பு, இவை சிறிய செயல்களாக தோன்றலாங்க. ஆனா பசியால் வாடுறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய பரிசுங்க. ஏன்னா பசியை போக்குறது வயிற்று நிரப்புறதல்ல, ஒரு மனிதனுடைய நம்பிக்கையையும் மானத்தையும் வாழ்க்கையையும் காப்பாத்துறது. இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால முடிஞ்ச அளவு பசிப்பிணியை போக்குவோம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
5: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: விடங்களூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நேர்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 11 மணிக்கு பிளாட்டினம் மற்றும் முத்து நவீன தலைமுறையின் தேர்வு மற்றும் இயற்கையின் வெண்முத்து செல்வம் நேரலையின் நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் எஸ் பிரேமானந்த் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க காத்திருங்கள் நமது காரைக்கால் பண்பலை 100.3. நமது காரைக்கால் பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உலாவரவிருக்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கவிருக்கிறார் காரைக்கால் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். இன்று காலை 10:05 உலாவரவிருக்கும்

சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் காலம் தரும் பாடம். இந்த தலைப்பினில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் நேர்களே.

இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருக்கிறது. காலை மணி 6:45 மாநில செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷா நவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுதில்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். கேரள மாநிலம் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவையும் அவர் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் சேவையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வகை செய்யும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வரி மற்றும் பிற சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யவுள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இணைய குற்றங்களுக்கு உதவியதாக 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் இணையவழி குற்றப்பிரிவு சார்பில் கடந்த 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் இணைய குற்றங்களுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய குற்றங்கள் மூலம் பெறப்படும் பணத்தை பெறுவதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றவும் முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட குற்றவாளிகளின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று மாநில பிஜேபி சார்பில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. சென்னை தீநகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தேசபக்தி முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் உள்ளதாக கூறினார். மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் குடற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன. 1 வயது முதல் 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க குடற்புழு நீக்க மாத்திரை மிக அவசியம் என்று தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
2: 10/8/2026 தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் குடற்புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் வழங்கப்படும். அன்றைய தினத்தில் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று மாப் அப் டேயில் மாத்திரை தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 வயது முதல் 30 வயது வரை உள்ள 85,733 பெண்களுக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும்.
1: முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 123 அடியை எட்டியுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பெரியாறு மற்றும் தேக்கடி ஆகிய அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணைக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் அட்டல் புத்தாக்க இயக்கம் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஸ்டெம் எனப்படும் 4 துறைகளில் திறமையான பள்ளி மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக அடல் டிங்கரிங் ஆய்வகம் செயல்படுத்தப்படுகிறது. 3D பிரிண்டர்கள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகள் நிர்மாணிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகம் மாணவர்களின் சிந்தனையை வலிமைப்படுத்தியதன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரி வடிவத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். பள்ளி மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலை இந்த மாதிரி இயந்திரத்தின் மூலமாக செயல்படுத்தி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நிஜமான தேர்தலைப் போலவே வரிசையில் நின்று 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 1,200 பேர் வாக்களித்தனர். வாக்கினை பதிவு செய்தவுடன் பீப் ஒளி வருவதைப் போல மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இருவரிச் செய்திகள். காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் 2 இராணுவ தளங்கள் 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தளங்களாக மாற்றப்படும் என்று சிரியா கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டு கடற்படை பயிற்சி கொச்சியில் இன்று தொடங்குகிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் திரு கே டி பட்நாயக், முதல்வர் பெமா காண்டு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், விளாத்திகுளம் வட்டங்களில் உப்பள தொழிலாளர்களுக்கான சிறப்பு சேவை முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்தி. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ்கான் 7.84 மீட்டர்

0: நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிவ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணைய வழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55. நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் துளிர்த்து எழுகிறது பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என் கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு அழகான கிராமத்துல ராமு என்ற சிறுவன் தினமும் அதிகாலையில எழுந்து தன்னுடைய பொருட்கள் எல்லாம் அந்தந்த இடத்திலேயே நேர்த்தியாக வைக்கும் நல்ல பழக்கம் கொண்டவனா ராமு. ஆனா ராமுவோட நண்பன் சோமு எப்போதும் சோம்பேறியா தான் வசிக்கிற அறைய கூட சுத்தமா வச்சிருக்க மாட்டானா. ஒரு நாள் பள்ளியில விளையாட்டு போட்டி நடந்ததாம். ராமு காலையிலேயே புத்துணர்ச்சியோட எழுந்து போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா போய் சேர்ந்தானா. ஆனா சோமு விளையாட்டு போட்டின்னு கூட மறந்து தூங்கிட்டு இருந்தானா. மணி 10 ஆகிடுச்சான். அப்போ சோமு அவசர அவசரமா எழுந்து பேருந்து நிலையத்துக்கு போனானா. அங்க அவனோட பள்ளி பேருந்தையும் தவறவிட்டு போட்டியில பங்கேற்க முடியாம வாய்ப்பையும் இழந்தானா. அதே சமயம் ராமு பள்ளியில் நடந்த போட்டியில வெற்றி பெற்று பரிசையும் பெற்றானா. தன்னோட தவற உணர்ந்த சோமு அன்று முதல் நல்ல பழக்க வழக்கங்கள்ல பின்பற்ற தொடங்கினானா. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் தம்பி.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: My name is Dushan from 4th standard.
5: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்க்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: Today I wanted to tell you about a very special person, Mahatma Gandhi. Mahatma Gandhi is father of our nation because he helped India become free. Gandhi was born on 2nd October 1869 on Porbandar, Gujarat. We celebrate his birthday as Gandhi Jayanti every year. It is also an International Day of Non-Violence. At the time, the British ruling India, Gandhi wanted to make India free, but he did not use guns or fight. He used truth and non-violence. This is called Ahimsa. So we can learn from him. 1. Don't hurt others. 2. Always speak truth. 3. Keep things clean. Thank you, Jai Hind.
5: சூப்பரா காந்திஜி பத்தி சொல்லிருக்கீங்களே. நீங்க அப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரியான பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க? சரிங்கப்பா, நீங்க வருங்காலத்துல ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
6: தேங்க்யூ.
4: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில்

0: மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோவின் துளிர்த்தது பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப், கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
6: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
7: மாமி.
8: அம்மா.
7: சின்ன மாமி.
8: சித்தி.
7: குட்டி மாமி.
8: குட்டி சித்தி.
9: என்னது
8: சின்ன சித்தி?
9: அதான பார்த்தேன்.
8: தங்கச்சி.
9: என்னென்ன, நீங்களும் மாமாவும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே வித்தை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா?
7: என்னது வித்தையா? விட்டத புடிக்கிறதுக்காக ஒரு ஐடியாவோட வந்திருக்கோம்.
8: ஆமா, உங்க எல்லாரையும் ஒன்னா கூட்டி இன்னைக்கு ஒரு முடிவெடுக்க போறோம்.
9: உங்க முடிவு என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? என்னன்னு கேட்டா பிசினஸ் பண்ண போறோம். அதானே? அது மட்டுமா? அதுக்கு பணம் வேணும்ல கேப்பீங்க.
10: அது மட்டுமா? அந்த பிசினஸ் சரியில்லை, அடுத்த பிசினஸ் பண்ண போறோம்ல சொல்லுவீங்க.
9: அதுக்கும் வந்து எங்கள்ட்ட பணம் கேப்பீங்க.
7: ஆஹா, சேட்டை மூட்டை செவ்வாய் எல்லாம் திங்கக்கிழமையிலே ஒண்ணு செஞ்சுட்ட.
8: மச்சான், என்ன மச்சான் இப்படி செஞ்சுட்டு நிக்கிறீங்க? கேட்க வந்ததை உடனே கேளுங்க.
9: நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் நாங்க கேட்டுட்டு இருந்தோம். இனிமே நாங்க சொல்றத நீங்க கேளுங்க.
7: அப்படியா? என்ன மாடசாமி, மாமி எல்லாம் முழிச்சுக்கிட்டாங்க போல இருக்கு.
8: ஆமா மச்சான், சின்ன சித்திய வீட்டுக்குள்ள விட்டது நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.
7: சரி சரி, கொஞ்ச நாளைக்கு ஓடட்டும். அதுக்கப்புறம் ஏடு கலப்புறது எப்படிங்கறது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க சொன்னபடிய இன்னையில இருந்து நீங்க சொல்றத கேக்குறோம். ஆமா, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
9: ஆமா மாப்ள, இது வரைக்கும் நீங்க பிசினஸ் பண்றேன் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிருந்தீங்க. ஆனா இப்ப நாங்க பிசினஸ் பண்றதா முடிவு எடுத்திருக்கோம்.
7: மாமி, அதுக்காக எங்கிட்ட எதுவும் பணம் கட்டுறாதீங்க.
9: உங்களை பத்திதான் எங்களுக்கு தெரியுமே, போயும் போயும் உங்ககிட்டயா பணம் கேப்போம்?
7: அது அது அது போதும் மாமி, இப்ப எது வேணாலும் சொல்லுங்க, தலையாட்டிட்டு கேட்டுக்கிறோம்.
10: அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நாங்க 4 பேரும் சேர்ந்து அப்பளம் போட்டு பிசினஸ் பண்ண போறோம்.
7: என்னது அப்பள பிசினஸா? அப்புறம்?
9: அப்புறம் இல்ல மாமா, அப்பளம்.
7: அததான், அந்த அப்பளத்துக்கு என்னென்ன போட்டு செய்யணும்னாவது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா?
9: இது கூடவா தெரியாது மாப்ள. அப்பளம் போடுறதுக்கு கல்ல மாவை மூட்டையாவே வாங்கி வந்து வச்சிட்டேன் தெரியும்ல.
10: அது மட்டுமா? அது மேல தூவுறதுக்கு பெருஞ்சீரகத்தையில சேர்த்து வாங்கிட்டோம். அது மட்டுமல்ல மாப்ள, அப்பளத்தை போட்டு எடுக்கிறதுக்கு 6-7 தோசைக்கல்லும் அதுக்கு தேவையான தோசை திருப்பியும் வாங்கிட்டு வந்துட்டோம்.
9: அதோட அப்பளத்தை பேக் பண்ண பழைய பேப்பர் கடைக்கு போய் கட்டுக்கட்டா பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் மாமா.
7: அப்படியா? ஆஹா, அப்படின்னா அந்த அப்பள பிசினஸ் ஓஹோனு எங்கயோ போயிடும்.
9: பின்ன ஏன் ஓஹோன்னு ஓடாது? ஏன்னா அதுக்கு என் பேரெல்லாம் வைக்க போறேன்.
10: என்னது, உங்க பேர் வைக்க போறீங்களா? நானும் பணம் போட்டிருக்கேன் தெரியும்ல, என் பேரதான் வைக்கணும்.
9: என்னது, உன் பேரதான் வைக்கணுமா? நானும் பணம் போட்டிருக்கேன்ல, என் பேரதான் வைக்கணும். சரி சரி, யாரும் அடிச்சுக்காதீங்க, உங்க 3 பேர் பேருக்கும் பொதுவா என் பேரை வச்சிருங்க.
10: அது எப்படி, வளர்ற பிள்ளை பேரெல்லாம்

0: குறைக்க முடியாது, வளர்ந்துகிட்டே இருக்கும்.
1: அக்கா பிசினஸ் வளர்றதுக்கு தானே செய்யறோம், அப்பனா என் பொண்ணு பெரிய வைங்க.
2: இருங்க இருங்க இருங்க இருங்க இருங்க, இந்த பேரு வைக்கிற பிரச்சனை அப்புறம் இருக்கட்டும். முதல்ல அப்பளத்தை எந்த மாவுல செய்யணும்னே தெரியாத உங்களுக்கு அப்பள பிசினஸ் எப்படி வளரும்?
3: என்ன மச்சம் இப்படி சொல்லிட்டீங்க? அப்பளம் செய்யறதுக்கு கல்லமாவு, பெருஞ்சீரகம், தோசைக்கல், தோசை திருப்பி, அந்த அப்பளத்தை கட்டுறதுக்கு கட்டுக்கட்டா பேப்பர், இவ்வளவு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்படி சொல்றீங்க, ஒருவேளை உப்பு இல்லங்கறதுனால இப்படி சொல்லிட்டீங்களா? அதுதான் வீட்டுல நிறைய இருக்க.
2: அட நீ வேற விளங்காத ஆளா இருக்கிய, இத்தனை நாளா என்னோட பழகி இது கூட தெரியாம இருக்க? அப்பளம் கல்ல மாவுல செய்யக்கூடாது மாடசாமி, உளுத்த மாவுல செய்யணும்.
0: அப்படியா? அப்பளத்தை கல்ல மாவுலதான் செய்யறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கல்ல மாவுல வாங்கிட்டு வந்துட்டேன்.
2: அது மட்டும் இல்ல மாமி, அதுல பெருஞ்சீரகம் போடக்கூடாது, ஜீரகம் போடணும்.
1: ஓஹோ, இது கூட தெரியாம இத்தனை நாளா இருந்துட்டனே.
2: அதுக்குதான் இந்த மாப்பிள்ள மன்னார் சாமி வேணுங்கிறது. இந்த மாப்பிள்ள மன்னார் சாமி கிட்ட அடிக்கடி சண்டை போடுறதுக்கு வந்தீங்கல்ல, இப்ப தெரியுதா? சின்ன மாமி, அப்பளம் போடுறதுக்கு தோசைக்கல்லும் தோசை திருப்பியும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்பளத்தை தோசைக்கல்ல போட்டு எடுக்க மாட்டாங்க, அப்பள கட்டை வாங்கிட்டு வந்து அதுல சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சு அப்பள குழவியால அழகா இழைச்சி இழைச்சி எடுத்து நிழல்ல காய போடணும் மாமி.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: எப்படி மாமா இவ்ளோ விவரமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு?
2: அப்பள கம்பெனியில கொஞ்ச நாள் போய் வேலை பார்த்தோம்ல, அங்க கத்துக்கிட்டதுதான் இதெல்லாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
1: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: சரிங்க மாப்ள, அப்பளம் செய்யறது உளுத்த மாவுலதான் சொன்னீங்களே, அது எப்படி செய்யறது?
3: அது ஒண்ணுல மாமி, உளுத்த மாவு ஒரு சட்டியில எடுத்துக்கிட்டு இன்னொரு சட்டியில தேவையான தண்ணி உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சி அந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி ஊத்தி நல்லா பக்குவமா பிசையணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தை அதுல போட்டு நல்லா பிசையணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரண்ட சாறு அதுல ஊத்தி நல்லா பிசைஞ்சி ஒரு கல்லுல வச்சு இடிச்சு இருவளம் எடுத்துக்கணும் மாமி. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்து, நான் சொன்னேன் அப்பள கட்டை, அதுல அப்பள குலவியால வச்சு இழைச்சி அழகா எடுத்து போட்டு நிழல்ல உணர்த்தி அதுக்கப்புறம் எடுத்து அடுக்கி பாக்கெட் போடணும்.
2: அப்பளம் போடுறதுல இவ்வளவு வேலை இருக்கா? அப்ப இது நமக்கு சரிபட்டு வராது மாப்ள. அது சரி, வாங்கின கள்ளமாவ என்ன பண்றது?
3: என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அத காரா சேவா புழிஞ்சி பாக்கெட் போட்டீங்கன்னா சேல்ஸ் ஆயிட்டு போகுது.
4: ஆஹா, இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஆனாலும் காரசேவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
5: ஏன் மச்சான், கள்ளமாவை வச்சு காராசேவை தான் செய்ய முடியுமா? போண்டா செய்ய முடியாதா?
3: ஏன் செய்ய முடியாது? போண்டாவும் செய்யலாம், பஜ்ஜியும் போடலாம்.
4: அதுக்குன்னு ஒரு மூட்டை மாவுலையா?
3: என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என்ன போண்டா போட்டு வச்சு பாருங்க, ஒரு மூட்டை கள்ளமாவில செஞ்ச போண்டா எல்லாத்தையும் ஒரே மூச்சுல தின்னு தித்துருவான்.
5: போங்க மச்சான், ஒரே மூச்சுல எப்படி சாப்பிட முடியும்? குறைஞ்சது ஒரு நாலு நாள் ஆகாது.
2: சரி மாப்ள, நீங்க சொன்னபடியே கள்ளமாவுல காராசேவு போட்டு பாக்கெட் போட்டு தந்துடுறோம். ஆனா ஒரு கண்டிஷன்.
3: என்ன மாமி? அத நானும் மாடசாமி உட்காந்து சாப்பிடணுமா?
4: என்னது சாப்பிடணுமா? சாப்பிடறதுல இருங்க, அத வித்து தர வேண்டியது உங்க பொறுப்பு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
1: நான் தாங்க மாப்பிள்ள மன்னார்சாமி ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்,
2: நான் தாங்க மச்சான் மாடசாமி இல்ல சண்முக சுந்தரம்,
3: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி ஜெயந்தி ராமமூர்த்தி,
4: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி ஈ சுபா,
5: நான் தாங்க உங்க குட்டி மாமி அமிர்தவல்லி நலாயினி பாலசுப்ரமணியன்,
6: நான் தாங்க அம்சவல்லி டி ஜெயபாரதி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தகுடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் வாழை சாகுபடி தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை ஜி கங்காதரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெற காத்திருங்கள். நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது. தமிழில் செய்திகள் செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த மாதம் 31 இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இது 2030 500 GW மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். நாட்டின் மொத்த மின் உற்பத்தி திறனில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனின் 54% எட்டியுள்ளதாக மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்வாக்னில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமான போதைப் பொருள் இல்லாத இளைய தலைமுறையே வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உண்மையான பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய அரசுடன் துறவிகள், ஆன்மீக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே கூறினார். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் கடந்த 2 போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளதால் சட்டப்பேரவையை சுற்றி பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மனோஜ் கௌஷிக் தெரிவித்துள்ளார். மாணவர் பேரணிக்கு பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மாநில பிஜேபி தலைவர் திரு ஆதித்ய சாஹு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவர் திரு அமர் பௌரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் 3 தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திரு அஜித் பட்டாச்சாரியா, திரு ஜமீல் அகமது, திருமதி அனீமா ஹன்சா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரிடம் சமர்ப்பித்தனர். அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போபாலில் உள்ள ராஜ்போஜ் விமான நிலையத்தில் 4 புதிய விமான சேவைகளை நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சியானது இரட்டை எஞ்சின் அரசின் வலிமையை காட்டுவதாக கூறினார். மத்திய பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள புதிய விமான போக்குவரத்து கொள்கையால் தனியார் விமான நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டுவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சுதந்திர தினத்தை

0: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல் வழிப்பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் போஸ்போரஸ் நீர்வழிகளில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த புதிய ரயில் பாதை உதவக்கூடும் என்று ரஷ்ய துணை பிரதமர் திரு மரட் குஸ்லினின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக செல்லும் ரயில் பாதையை இந்தியாவுடன் இணைக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலோச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் ஒருவார காலம் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரீம்கஞ்ச், கோலாகாட், சோனித்பூர், கார்பிக், ஆங்லாங் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரண மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களில் ஒருவார கால நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதையொட்டி மூவர்ணக்கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசபக்தியை எழுச்சி உர செய்யும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தேசபக்தியை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு ஹரியானா, தில்லி, அசாம், மேகாலயா மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் வென்றார். மொத்தம் அவர் 285 கிலோ எடையை தூக்கி தாம் ஏற்கனவே புரிந்த சாதனையையும் அவர் முறியடித்தார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. வரும் 14ஆம் தேதி இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்த 2 நாடுகளைத் தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிப் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் நேற்று காவல்துறையினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேடுதல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இம்பால் மேற்கு மாவட்டம் கொய்ரும் சபல் பகுதியில் காவல்துறையினரும் 33வது அசாம் ரைபிள்ஸ் படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் 8 ஒற்றை குழல் துப்பாக்கிகள், 1 கைத்துப்பாக்கி மற்றும் 4 கைகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்பால் கிழக்கு மாவட்டத்தில்

0: ஒட்சங்பாம் குனு அடிவார பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: வங்கக்கடலோர இசையலையில் நின்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
7: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
11: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே.
12: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
13: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
14: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: நேர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
15: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
1: சைபால் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
16: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
17: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
16: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
17: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
18: உங்கள் கடை காரைக்கால்
19: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
5: அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார். அதுக்கு பேர் பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பேருனா உத்தவகீதைன்னு பேர். அது சரி, உத்தவன்னா யார்? கண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன் தான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிசூட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது. அதனால் இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியாக இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்குறதுக்கு ஆசைப்படலை. இருந்தாலும் கேள்வி கேட்குறதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன். அதனால் கேட்க ஆரம்பித்தான். பரந்தாமா, ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் விருந்து வச்சான் துரியோதனை. அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான். தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான். நீங்கள் தான் முக்காலமும் உணவு

0: பிறந்தவராச்சே, சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா? இந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே. சரி, அதுதான் இல்லை. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவாவது காப்பாற்றிருக்கலாம். அதையும் நீங்கள் செய்யலை. பாவம் அந்த அவலை பொண்ணு, ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி, அவள் அதிர்ஷ்டக்காரி. அவளை பணையம் வச்சு ஆடு, ஜெயிச்சுட்டா இழந்த நாடு நகரங்களெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான் துரியோதனை. அந்த சமயத்துலேயாவது பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி நீ பண்ணியிருக்க கூடாதா? சரி, அப்போல்லாம் சும்மா இருந்துட்டு அந்த பொண்ணை வந்து துச்சாதனன் இழுத்துக்கிட்டு வந்து துகில் உரிகிற கட்டத்தில் காப்பாற்றினியே, இது நியாயமா முறையா அறமா? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார். அப்படி கேள் உத்தவா, தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான். உடனே தருமன் என்னலாம், எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லலை. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சுட்டோம், கடவுளே இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதனால் தருமன் வந்து எனக்கு வந்து மனசால் தடை போட்டுட்டான். அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்கள பணையம் வச்சு ஆடுறப்போவாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பவும் அவங்க என்னை கூப்பிடல, நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ கூட அவள் தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல. துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரச நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல. துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரிஹரி கண்ணா பரந்தாமன்னு கூப்பிட்டா, அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பரந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா, நீயா போகமாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். ஆமாம், நான் கூப்பிட்டா தான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னானா கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலையெல்லாம் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவ கீதைங்கிறது. இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. அன்றைக்கி அப்படித்தான், நடுத்தெருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லோரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். பின்ன என்ன சார், நான் ஒருத்தர் பையில் இருந்த பர்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபியஸ் பண்ணிவிட்டான், பர்ஸை அவன் எடுத்துட்டான். பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா? என்ன சார் நியாயம் இது, நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒலி ஏறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வலையாய் நின்று நம்மை இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3.

சுற்றித் தொடரும் வானலையில் பற்றி படரும் இசையலையாய் இனிக்க இணைகிறது. காலை காம்போ

பொட்டு வைத்த பூக்களின் சுகத்தில் இதமாய் இனிதாய் மலர்ந்து மனம் வீசிக் கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலையின் காலை காம்போ. காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இந்த கல்வி ஆண்டிற்கான 2026-2027 முதுகலை முதலாம் ஆண்டு பிஜி ஃபர்ஸ்ட் இயர் கல்லூரி சேர்க்கைக்கான வரைவு விண்ணப்பதாரர்கள் பட்டியல் டிராஃப்ட் லிஸ்ட் ஆஃப் அப்ளைடு கேண்டிடேட்ஸ் கல்லூரி இணையதளத்தில், அதாவது www.kmkpgskkli.in இந்த கல்லூரி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களும் கல்லூரி இணையதளத்தை பார்வையிட்டு தங்களது விண்ணப்பத்தில் வழங்கியுள்ள விவரங்களை கவனமாக சரிபார்க்குமாறும், ஏதேனும் முரண்பாடுகள் இருப்பின் 17/8/2026 முன்பாக கல்லூரி சேர்க்கை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தேவையான திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு கல்லூரியின் முதல்வர் கேட்டுக்கொள்கிறார்.

0: காரைக்கால் மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் அலுவலகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, காரைக்கால் பகுதியில் உள்ள அரசினர் மேல்நிலை பள்ளிகளில் 11 வகுப்பிற்கான சிபிஎஸ்இ கலந்தாய்வு. 2026-2027 கல்வியாண்டில் காரைக்கால் பகுதியில் உள்ள அரசினர் மேல்நிலை பள்ளிகளில் 11 வகுப்பு சிபிஎஸ்இ சேர்க்கைக்காக விண்ணப்பித்து இடம் கிடைக்கப்பெறாதவர்களுக்கும் இதுவரை எந்த ஒரு பள்ளியிலும் சேராத மாணவ மாணவியருக்கும், குடியிருப்பு சான்றிதழ் இல்லாத பிற மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கும் கலந்தாய்வு நடத்தி 11 வகுப்பிற்கு சேர்க்கை ஆணை வழங்கப்பட உள்ளது. அரசு பள்ளிகளில் 11 வகுப்பில் சேர்வதற்காக மாணவ மாணவியர் தங்களது இணையதள மதிப்பெண் சான்றிதழ், ப்ரொஃபஷனல் மார்க்ஷீட் மற்றும் மாற்றுச் சான்றிதழ், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் ஆகியவற்றுடன் துணை இயக்குனர் அலுவலகம் தளத்தெரு காரைக்கால் என்ற முகவரிக்கு நேரில் வந்து கலந்தாய்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இன்று காலை 9:30 முதல் காலை 11:30 வரை 499 முதல் 175 மதிப்பெண் பெற்றவர்களும், காலை 11:30 299 மதிப்பெண்கள் பெற்றவர்களும், மதியம் 2:30 499 முதல் 175 மதிப்பெண் பெற்றவர்களும், குடியிருப்பு சான்றிதழ் இல்லாதவர்களும் கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் என காரைக்கால் மேல்நிலைக் கல்வி துணை இயக்குனர் அறிவித்திருக்கிறார்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்படி.
4: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
7: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
9: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: இதமான காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. நம்பிக்கையாய் முயன்று வீழ்வோம், தன்னம்பிக்கையில் முயன்றே எழுவோம்.

விதமான இனிய காலை பொழுதில் நம்மை இணைத்திருக்கிறது. காலை காம்பு திருவாரூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நீடாமங்கலம், கோட்டூர் அரசு மற்றும் தொழிற்பயிற்சி நிலையங்களில், தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 50 விழுக்காடு அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்ந்திட 2026 ஆண்டிற்கான நேரடி சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை 14/8/2026 வரை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டித்து வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேர்க்கைக்காக வரும்பொழுது கைபேசி, இமெயில் ஐடி, ஆதார் எண், மதிப்பெண் சான்றிதழ் அசல், மாற்றுச் சான்றிதழ் அசல், சாதி சான்றிதழ் அசல், அதனுடன் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும். விண்ணப்ப கட்டணம் மற்றும் சேர்க்கை கட்டணம் ஓராண்டு பிரிவுக்கு 235 ரூபாய், 185 அதனோடு இணைந்து 50 விண்ணப்ப கட்டணம் மற்றும் 2 ஆண்டு பிரிவுக்கு 245 ரூபாயும் கட்டணம் செலுத்த வேண்டும். அரசு தொழிற்பயிற்சி நிலங்களில் சேர்ந்து பயிற்சி பெறும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள், சீருடை, பாடநூல், வரைபட கருவி, காலணி, பஸ் பாஸ், மாதாந்திர உதவித்தொகை 750 ரூபாய் வழங்கப்படும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும். பயிற்சியை முடித்த பின் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை பெற்றுத் தரப்படும். தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சியும் வழங்கப்படும். ஒவ்வொரு நாளும் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்பதால் உடனடியாக பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தகவலுக்கு 03-3662-7411, இன்னும் ஒரு அலைபேசி எண் 9965-3429-7, இன்னும் ஒரு அலைபேசி எண் 9843613755, இன்னும் ஒரு அலைபேசி எண் 9865-7242-6. இந்த எண்களில் உதவி இயக்குனர், மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் தொடர்பு

0: கொள்ளலாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறார். இதமான இனிய காலை பொழுதில் நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது காலை காம்பு நிகழ்ச்சியில் தொடர்கிறது. சேவை செய்திகள். திருவாரூர் மாவட்டம் காட்டூர் மேலத்தெரு அருள்மிகு பொற்பவள காளியம்மன் திருக்கோவில் காளிக்கட்டு திருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு துர்கையம்மன் புறப்பாடு, இரவு 9 மணிக்கு அம்மன் விதியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதியம்மன் தீமிதி திருவிழாவில் இன்று அர்ஜுனன் தவம். காரைக்கால் திருநள்ளாறு அருள்மிகு சக்தி மாரியம்மன் ஆலய ஆடி மாத தீமிதி திருவிழாவில் இன்று காலை 10 மணிக்கு அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம், மாலை 5 மணிக்கு தீமிதி உற்சவம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஆதனூர் அருள்மிகு மழைமாரியம்மன் ஆலய ஆடி உற்சவத்தில் இன்று அம்மன் குதிரை வாகனத்தில் வீதியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலய பிரமோற்சவ பெருவிழாவில் இன்று யானை வாகனம் காமாட்சி தபசு. கேட்டது சேவை செய்திகள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ் திருநள்ளாறு ரோட் காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு நாகப்பட்டினம்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 430 கிராம ஊராட்சிகளிலும் சுதந்திர தினமான 15/8/2026 அன்று கிராம சபா கூட்டங்கள் நடைபெற உள்ளன. இந்த கூட்டத்தில் சுதந்திர தினத்தின் கருப்பொருள் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம், கிராம ஊராட்சிகளில் தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2, சிறுபாசன குளங்கள், ஏரிகள் மற்றும் குளங்கள் புதுப்பித்தல், ஜல்ஜீவன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தீன்தயாள் உபாத்தியாய கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் மற்றும் இதர கூட்டப்பொருள்கள் விவாதிக்கப்பட உள்ளன. கிராம ஊராட்சிகள் அனைத்து நிலைகளிலும் தன்னிறைவை பெறும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள், திட்டப்பணிகள் குறித்து விவாதித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. எனவே கிராம சபை கூட்டத்தில் அனைத்து தரப்பு பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதோடு தங்கள் ஊராட்சியின் வளர்ச்சியில் தங்களின் பங்களிப்பையும் முழுமையாக வழங்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறார். இன்றும் கனவுகள் உதயமாகும், இன்றே கனவுகள் எல்லாம் நிஜமாகும்.

நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரி கிரிஜா புரட்சிக்கணி. இதம் தரும் இனிய காலை பொழுதில் இதுவரை நம்மை வசமாக்கி இணைத்தது காலை காம்போ.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக
3: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். நமக்குள்ள வந்து ஒரு துணிவு இருக்கு அப்படின்னா எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி தானா பிறக்கும். நமக்குள்ள பயம் இருக்கு அப்படின்னா எதையாவது ஒண்ணு தேடி போயிட்டே இருக்கும் மனசு. சில நேரத்தில் நீங்க பாக்கலாம், இரவு நேரத்துல வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு கொஞ்சம் தான் நடந்து போகணும், இருட்டா இருக்கு அப்படின்னா சில பேர் பாட்டு பாட்டே போவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள பயம் இருக்கு, இந்த பாட்டு சத்தத்தில் அனைசா போயிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, நமக்குள்ள எந்த அளவுக்கு துணிவு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காடு, அந்த காட்டுல வந்து ஆரவாரமே இல்லை, ரொம்ப அமைதியா இருக்கிற காடு, அதுல ஒரு முனிவர் வாழ்ந்து வர்றாரு. அவரை பாக்குறதுக்கு நிறைய பேர் வராங்க, வந்து அவங்கள பாக்குறாங்க, அவங்கள்ட்ட ரொம்ப அன்பா பேசுறாரு, உபசரிச்சு அனுப்புறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், இவரை பாக்குறதுக்கு இவ்வளவு பேர் வரும், எல்லாரையும் ரொம்ப அன்பா உபசரிக்கிறாரு, ரொம்ப அன்பா பேசுறாரு அப்படின்னும் போது, ஒரு நாள் ஒரு சீடன் அவரை பார்க்க வந்தான். அவரோட பேசிட்டே இருக்கான், நேரம் போனதே தெரியல, இருட்டாயிடுச்சு. இப்ப அவன் கிளம்பணும், தம்பி நீ வந்து இங்கே இரவு தங்குறியா புறப்புறியான்னு கேக்குறாரு. அவனுக்கு வந்து இல்ல, நான் இரவே போய் ஆகணும் அப்படின்னு சொல்றான். சரி போயிட்டு வா அப்படின்னு முனிவர் சொல்றாரு. ஆனா வாசலுக்கு வெளியில வந்து பாக்குறான், ஒரே இருட்டா இருக்கிறத பார்த்தோன்னா அவனுக்கு வந்து தங்கறதுக்கும் மனசு இல்ல, போறதுக்கும் துணிச்சல் இல்ல. அப்ப வந்து முனிவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவனுக்கு பயம் இருக்கு, போகவும் முடியல, அதே நேரத்துல போய் ஆக வேண்டிய கட்டாயம், எப்படி போறதுன்னு தெரியல, ரொம்ப தடுமாட்டிருக்கானே பையன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு விளக்க கொளுத்தி உணவு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னு அந்த பையன் எடுத்துட்டு நடந்து கொஞ்ச தூரம் போறான். வேகமா முனிவர் சொல்றாரு, நில்லு அப்படின்றாரு. உடனே நின்று திரும்பி பார்த்தோன்னே அதை வாயால ஊதிடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல, அந்த விளக்க ஊதிட்டான். அப்ப முனிவர் சொல்றாரு, இரவுல வெளிச்சம் வந்து ரொம்ப தூரம் துணைக்கு வராது, அதனால உனக்குள்ள இருக்க விளக்க நீ எடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வரைக்கும் விளக்கு இருந்ததால அவன் கொஞ்சம் நடந்து தைரியமா போனான், இப்ப அவன் கையில விளக்கு இல்ல. அப்ப அவர் சொன்னவொடனே யோசிச்சு பாக்குறான், அப்ப கையில விளக்கு இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள பயம் இருக்குன்னு அர்த்தம், உள்ளுக்குள்ள துணிவு இருக்கு அப்படின்னா விளக்கு தேவையில்லை, அப்ப நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். அந்த உறுதியோடு

0: ஆரம்பிக்கிறான், வீடு போய் சேரும்னு நினைக்கிறான், அவன் வீடு போய் சேர்றான். எதுக்கு அதை சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்கள்ட்ட நம்ம சின்ன பிள்ளையிலே மிரட்டி வைப்போம், இந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் பண்ணாத, இந்த பக்கம் பண்ணாத, இருட்டுல போகாத. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு இருட்டை கண்டா ஒரு பயம், தனிமையை கண்டா பயம், வெறுமையை கண்டா பயம். அந்த பயத்தை வந்து சின்ன வயசுல இருந்து அது மனசுக்குள்ள உள்வாங்கி உள்வாங்கி உள்வாங்கி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அலற ஆட்கள் இருக்கு. கரப்பான்பூச்சியை பார்த்து பயப்படுற ஆட்கள் இருக்கு, பள்ளியை பார்த்து பயப்படுற ஆட்கள் இருக்கு. ஆனா சில பேர் ரொம்ப துணிச்சலா இருப்பான், கரப்பான்பூச்சி வந்து அதை கையில பிடிச்சு கொண்டு போய் அந்த சின்ன குழந்தை போட்டு வரும். ஏன்னா அதுக்கு அதை பத்தி பயம் மனசு உள்ளுக்குள்ள வராத வரைக்கும், அதை பத்தி எந்த ஒரு எண்ணமும் அது உள்ளுக்குள்ள போகாத வரைக்கும் அதுக்கு பயமே இல்லை. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால வருது, சின்ன சின்ன குழந்தைகள் பெரிய பெரிய வேலைகளை செய்யுது. ஏன்னா அதுங்க மனசுக்குள்ள அதை பத்தி தெரியல, அதை பத்தி நாலேஜ் கிடையாது, அந்த பயமே இல்லாம அவங்க பண்றாங்க. ஆனா நிறைய பெரியவங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்யறதுக்கு ரொம்ப பயந்து போறாங்க. அப்படின்னா முன்னாடி நடந்த சம்பவங்கள் இது எல்லாத்தையுமே மனசுக்குள்ள போட்டு இது இப்படித்தான் அப்படிங்கறத டிசைட் பண்றாங்க. சோ உள்ளுக்குள்ள இருந்து உங்க பயத்தை தூக்கி வெளில போடுங்க, உங்களை நீங்க உணர ஆரம்பிங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு தனி ஆற்றல் உள்ள மனிதராகவும், நல்ல சிந்தனை உள்ள மனிதராகவும், மற்றவங்கள்ட்ட இருந்து நீங்க வேறுபடுற ஒரு மனிதராகவும் உங்களால் வாழ முடியும். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன விஷயத்துல பயந்தோம்னா அதுதான் நமக்கு ஒரு பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியாம நம்மளை தடுக்குது. ஸோ பயத்தை ஓரம் கட்டுங்க, துணிவை கொண்டு வாங்க, வாழ்க்கையில வெற்றி அடையுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 8 மணி 5 நிமிடம்.

0: துள்ளும் இசையில் மனமும் துள்ளட்டும், தேடும் நினைவுகள் பாடலாய் மலரட்டும், துள்ளி வரும் பாட்டு. ஆம் நேரலை துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த புதிய பாடலை நீங்க கேட்க அழைக்கலாம். 0436 8 இந்த முன்னிணைப்பு என்னோடு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2311231, இன்னொரு எண் 2994 8 0, மற்றொரு எண் 2995 8 0. உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அலைபேசி எண் 9566 4 2 7 2 3 1. அலைபேசி எண் மீண்டும் சொல்கிறோம், 9566 4 2 7 2 3 1. ஏன்னா அலைபேசி எண் அறிமுக நேயர்களுக்கு விட்டு கொடுத்து தொடர்ந்து தொலைபேசியில மட்டும் தொடருங்கள் நேயர்களே. இது துள்ளி வரும் பாட்டு.
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்.

0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ், வாட்ஸ்அப் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாங்க, வழக்கம் போல் முகநூல் பக்கத்தில் உங்களுக்காக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம் துளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக. அதில் வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு கேள்வி இருக்குது. 2026 ஆண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டதோ அதற்கான பதிலை நீங்கள் கமெண்டில் கொடுத்துட்டே இருங்க. நிகழ்ச்சி நிறைவாக யாரெல்லாம் சரியான விடை கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு, அந்த விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு முதல் நேயர் வந்திருக்கிறாங்க. வணக்கம், மேடம் வந்திருக்கீங்க.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்துல இருந்து ஷாகுல் அமீது ராஜா. மேடம், நல்லா இருக்கீங்களா? மேடம்,
1: நலமா இருக்கும் ஐயா. ஷாகுல் அமீது ராஜா, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க வந்திருக்கீங்க?
2: எனக்கு பைசன் படத்துல இருந்து சீனிக்கல் என்ற பாட்டு. மேடம்,
1: சீனிக்கல், டீ குடிக்கும் போது சீனிக்கல் பாட்டு ஞாபகம் வந்ததா?
2: நான் டீ குடிக்கிற பழக்கமே இல்ல.
1: நல்ல பழக்கம் இல்லையா? ஓகே, உங்களுக்காக பாட்டு வருது. நன்றி.
2: ஓகே, நன்றி மேடம்.

0: நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்டீல் அடிந்தாமல் சித்தா பார்மாசுடன் குளிர் எண்ணெய் வழங்கும் என்று சொல்ல முடியும்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: நிகழ்ச்சியை உடன் வழங்குவார் பூமக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசந்த் தளிர்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளித்து செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலநிலக்கரை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் இவர் ரெண்டும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் தொழில் வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக அணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம்,
9: நான் தீத்தாம்பட்டியிலிருந்து ரஞ்சனா பேசுறேன் மேடம்.
2: என்ன ஊரு? தீத்தாம்பட்டியா?
9: ஆமாங்க மேடம்.
2: எங்க இருக்கு இந்த தீத்தாம்பட்டி?
9: கீழ்வேலூர் மாவட்டம் மேடம்.
2: கீழ்வேலூர் வட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், கீழ்வேலூர் வட்டம். சொல்லுங்க, உங்க பேர் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? ரக்ஷனாவா?
9: ரஜினா,
2: ரஜினாவுக்கு என்ன பாட்டு வேணும்?

அபிபேருச்சை நேரம் காலை 8:20 அபிபேருச்சை ஒரு இயற்கை உணவு ஆரோக்கியம் காக்கும் அபிபேருச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேருச்சை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கள

0: மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் துளிவரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம் அணிந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் வந்து வழக்கம் போல ஒரு முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். 2026 லோக்மானிய திலக் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான விடை ஒரு 82 நேயர்கள் இது வரைக்கும் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. எல்லா நேயர்களும் சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து வந்து இது வரைக்கும் நிகழ்ச்சியில் பார்க்காத நேயர்கள் வந்து உங்களுடைய விடையை வந்து கமெண்ட்டில் கொடுத்துட்டே இருங்க. நிகழ்ச்சி நிறைவாக யாரெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு நேர் வந்திருக்கிறாங்க. யார் இவங்க, என்ன பாட்டு கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம்.
5: சந்திரமுகி 2
4: சரி போதும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு கேப்போம்.

நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது பிளாட்டினம் மற்றும் முத்து, நவீன தலைமுறையின் தேர்வு மற்றும் இயற்கையின் வெண்முத்து செல்வம். நேரலையில் நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் எஸ் பிரேமானந்த் அவர்கள். இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்கான தலைப்பு காலம் தரும் பாடம். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் காலை 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கமுகம் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்கிட ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சியின் பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 2026 ஆண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான விடை மிஸ்டர் அஜித் தோவல். அதாவது 2026 ஆண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதாவது லோக்மானிய திலக்கின் நினைவு தினமான ஆகஸ்ட் 1 அதாவது 106 நினைவு தினமான கடந்த ஆகஸ்ட் 1 இந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இந்த விருது வந்து 1983 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்திய பங்களிப்பிற்காகவும் மற்றும் ஆளுமைக்காகவும் மிஸ்டர் அஜித் தோவல் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த கேள்வியை தான் நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கொடுத்துருந்தோம். அதற்கான விட நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் இந்த ஃபேஸ்புக் பார்க்காத நேயர்கள் வந்து உங்களுடைய விடையை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பெயரையும் சேர்த்து நாங்கள் படிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 8-50 மேலே நம்ம வந்து யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பெயரை சொல்லுவோம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க. யார் வந்திருக்கிறாங்க, என்ன பாட்டு கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
2: இன்னைக்கு காலை வணக்கம் கிரிஜாமா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும். நீங்கள் யார் வந்திருக்கீங்க?
2: நான் சேலம் மாவட்டம் விளாம்பட்டியிலிருந்து சேட்டு பேசுறேங்க.
1: சேலம் மாவட்டம் விளாம்பட்டியிலிருந்து சேட்டு.
2: ஆமாங்க.
1: சொல்லுங்க,
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க.
2: ஆமா மேடம், நான் ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கேங்க.
1: சரி கேளுங்க, தொடர்ந்து நினைந்தீங்க. என்ன பாட்டு கேட்க வந்திருக்கீங்க?
2: எனக்கு கூலி படத்துல இருந்து பவர் ஹவுஸ் சாங் கொடுத்துருங்க.
1: பவர் ஹவுஸ், சூப்பர்.
2: ஆமாங்க.
1: நன்றி, இந்த பாட்டு கேட்டதுக்கு நன்றி.
2: பாட்டு கேட்போமா? நன்றி,
1: நன்றி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜோலி வழங்கிக் கொண்டிருக்கும் தொழில் வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம் அமைந்திருக்கின்றோம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் நீங்கள் முகநூல் பக்கத்தில் டைப் பண்ணிங்கன்னா நம்ம காரைக்கால் வானொலியோட முகநூல் பக்கம் வரும். அதில் உங்களோட அதில் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நாங்கள் போஸ்டர் கொடுப்போம். அதில் உங்களோட கமெண்ட்டை நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் இல்லையா? அது மாதிரி தான் இப்போ துளியூர் மாட்டு நிகழ்ச்சிக்கு ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். அதில் நேர்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பேஜை ஃபாலோ பண்ணலை, முகநூல் பக்கத்தில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா தமிழில் டைப் பண்ணுங்கள், காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் டைப் பண்ணி நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு நேர் வந்திருக்கிறாங்க. யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
5: காலை வணக்கம்.
4: காலை வணக்கம். யார் வந்திருக்கீங்க சொல்லுங்கள்.
5: நாகப்பட்டினம் சிவா.
4: நாகப்பட்டினம் சிவா, சொல்லுங்கள் சிவாவுக்கு என்ன பாட்டு?
5: ராயன்லேருந்து வீர தீர சிவரன்.

ராயல்லேருந்து வீரதீரசுரன், ரெண்டுமே படம் பேர். வீரதீர சுரன்லேருந்து பாட்டு வேணுமா, ராயல்லேருந்து உங்களுக்கு பாட்டு வேணுமா? வீரதீர சுரன்லேருந்து உங்களுக்கு பாட்டு வேணும். ஏன் குழப்பம், என்ன குழப்பம்? ஓகே, நன்றி.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நேர்களே, நேற்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அன்பழகன் வந்து ஃபேமிலியோட எங்கேயோ வெளில போயிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் ஏதோ வாங்கி கேட்டதுக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ சமாளிச்சிருக்கிறாரு. அதை உடனே ஒரு தலைப்பாக இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்கு வச்சுட்டாரு. என்னன்னா, இல்லத்தில் உள்ளவர்கள் உங்களிடம் கேட்டு அது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு ஜாலியாக நிகழ்ச்சியை ஜாலியாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு. அதை நாங்கள் வந்து போஸ்ட் கொடுத்துட்டோம். அதுக்கான கமெண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. நம்ம இப்போ துளியூர் மாட்டு நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் கமெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டுக்கு பிறகு நம்ம கேட்போம். இப்போ என்ன, இப்போ என்ன பாட்டு கேட்க போகிறோம், அது யார் கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம்
6: ஜோதி, அண்ணாப்பன்பேட்டையிலேருந்து
4: சொல்லுங்க மேடம். நலமா இருக்கும் ஜோலி ஜோதி, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்க வந்திருக்கீங்க சொல்லுங்க.
6: எனக்கு வேட்டையின் படத்துலேருந்து மனசிலாயோ மேடம்.
4: மனசிலாயோ பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம். காலை 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.

0: சூடு கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர் அண்டர் வண்டர் ஜூடு கண்ணா அண்டர் சூடு கண்ணா வண்டர் ஜோடு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூடு கண்ணா வண்டர் ஜோடு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூடு கண்ணா வண்டர் ஜோடு கண்ணா. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
1: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
4: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
3: அதேதான்ப்பா, 60 ரூபா.
4: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
3: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
4: அடுத்த வழி,
3: அட டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு UPI மூலமா.
4: நல்ல வேலை, UPI என்ன காப்பாத்திருச்சு.
3: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
5: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
6: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் துளிவர மாட்டு நிகழ்ச்சிக்காக நீங்க அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ, ஆப்பூர் மடத்துல இருந்து நாச்சியம்மன் கூட பேசுறேம்மா.
1: நாச்சியம்மன்
2: மன்சூர்.
1: நாச்சியம்மன் மன்சூர், சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: அமரன் படுத்துறேன்னு மின்னலை பாட்டு வேணும்.
1: மின்னலே மின்னல் வருதா அப்படின்னு பார்த்துட்டே இருங்க, கொஞ்சம் லேட் ஆகும். நன்றி நன்றி. ஆமாங்க, நம்ம இப்போ முகநூல் பக்கத்தில் யாரெல்லாம் கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆரம்பிக்கலாங்களா, படிக்க ஆரம்பிக்கலாங்களா? பேரளம் சந்தோஷ்குமார், அதாவது இதற்கான விடையே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, மிஸ்டர் அஜித் தோவல் அவர்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு. இப்போ யார் யாரெல்லாம் விடையே சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க நேயர்களோட பேர் மட்டும் நம்ம படிப்போம். பேரளம் சந்தோஷ்குமார் சொல்லியிருக்காங்க, அனுப்பின்பட்டை ஜோதி, கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, கும்பகோணம் செந்தில்நாதன், தானிக்கோட்டகம் ரவிக்குமரன் சொல்லியிருக்காங்க, ஐயாவாடி அசோக்ராஜ் சொல்லியிருக்காங்க, மணக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்தது காலச்சேரி மணிமாறன், மேட்டுப்பாளையம் ரவி, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு சொல்லியிருக்காங்க, கொடிக்கால் பாளையம் ஜான் ஹஜா நஜ்முதீன் சரியானடி சொல்லியிருக்கிறாங்க, அடுத்து திருபுவனம் சத்யபாமா, அடுத்து திருபுவனத்திலேருந்து நந்தினி சுரேஷ் தனியாக அனுப்பியிருக்கிறாங்க, அடுத்தது திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா சொல்லியிருக்காங்க, நாகை சிக்கல் சரண்யா சரவணன் சொல்லியிருக்காங்க, மதுரை சோ சண்முக சுந்தரம் சரியானடி சொல்லியிருக்காங்க, பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க, அடுத்தது ரஜினி கண்ணன் நாகப்பட்டினம்

இதுலேருந்து அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. பூவம் குபேர் சொல்லியிருக்காங்க, பூவம் தினேஷ் ராஜ். அடுத்தது புழுவப்பாளையம் ஆனந்தமுருகன் சொல்லியிருக்காங்க, மேலவாஞ்சூர் சம்சுதின் சொல்லியிருக்காங்க, பூவம் நிலாஸ்ரீ சொல்லியிருக்காங்க, ஸ்ரேயாஸ்ரீ திருபுவனத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பட்டாளம் அப்துல் ஜலீல் சொல்லியிருக்காங்க, நிறவி கஜேந்திரன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செங்குந்தபுரம் நடராஜன் சொல்லியிருக்காங்க, குத்தாலம் சங்கீதா வீரதுரை அரியலூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலேருந்து சொல்லியிருக்காங்க, கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு சரியானோட சொல்லியிருக்காங்க, காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. சிங்காரவேலு கீழ்குடியிருப்பு இரண்டு முறை சொல்லியிருக்கிறாரு, ஒரு முறை மட்டும் கமெண்ட் கொடுங்க. அடுத்தது நாகூர் ஜக்பர் சாதிக்கு சொல்லியிருக்கிறாங்க, சரியானோட சொல்லியிருக்காங்க. அடுத்து சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க, தலைஞாயிறு கம்பர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நாகூர்லேருந்து முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க, காரைக்கால் ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, காரைக்கால் எஸ் பிரகாஷ் சொல்லியிருக்கிறாங்க, குவைத்திலேருந்து திட்டச்சின் நிஷான் ஹாலிம் சொல்லியிருக்காங்க, கும்பகோணம் ஜெயஸ்ரீ அலிநகரம் மகாதேவன் மறுபடியும் பொன்னியம்மன் வண்ணை கணேசன் விடையை சொல்லியிருக்கிறாரு, அதமார் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, புவனகிரி சுமதி பாபு என்ன கவிதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் கவிதையெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறமா விடையை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மேலவாஞ்சூர் ஃபாத்திமா சொல்லியிருக்கிறாங்க, மின்சாரக்கண்ணன் நெஞ்சுக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, ஜெயவீரபாண்டியன் சென்னமங்கலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, நந்தகுமார் நிமேலி நந்தகுமார் சொல்லியிருக்காங்க, பரமசிவம் கலாத்தூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவடையிலேருந்து சொல்லியிருக்காங்க, அமிர்தரையன் கோட்டை பாரிவல்லல் தேவனூர் ஜோதிலட்சுமி, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், நாச்சியார் கோயில் ஞானசேகரன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது சந்தியா நல்லாஞ்சாவடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, பழனிவேல் ஆய்க்காரன் புலத்துலேருந்து விடைய சொல்லியிருக்கிறாங்க, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் அவங்க தான் இப்போ வரப்போகிற பாட்டு விரும்பி கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் பாட்டு காத்துட்ருக்கு. அடுத்தது அப்துல் ரஜாக் திட்டச்சேரின்னு சொல்லியிருக்காங்க, மல்லியம் ரவி சொல்லியிருக்காங்க, அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சனையர்வடி சொல்லியிருக்காங்க, சேப்பு விஜயராகவன் மேலவடுதுறையிலும் சொல்லியிருக்காங்க, டிஆர் பட்டினம் ரமேஷ் சொல்லியிருக்காங்க, பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, நாகை பாபு சொல்லியிருக்காங்க, மருதூர் வடக்கு பன்னீர்செல்வம், பிரதாபராமபுரம் பிரியா கவியரசன், நனிலம் சுப்பிரமணியன், காரைக்கால் நளினி, எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வெல்முருகன், கைலாசபுரம் ரவி, நாகை குமரன், நாகூர் அனௌன்ஸ்ராஜ், பிரபாகரன், ஆடூர் படையப்பா, ஆடூர்லேருந்து படையப்பா என்கிற பிரபாகரனா அடைமொழியோடு சொல்லியிருக்கிறாரு, ஆண்டிமடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன் சொல்லியிருக்காங்க, பர்வாச்சேரி பிரியாக்கண்ணன் சொல்லியிருக்காங்க, அடுத்தது மேட்டுப்பாளையம் நாகராஜன் சரையநாடு சொல்லியிருக்காங்க, எரவஞ்சேரி ஷாகுல் ஹாமிது சொல்லியிருக்காங்க, நச்சுப்பிள்ளை காரைக்கால்னு சொல்லியிருக்காங்க, பஞ்சநதிக்குளம் கோவிலவரசன், கோவை தேவராயபுரம் சுகம் ராஜா சொல்லியிருக்காங்க, மங்கைநல்லூர் ராமதாஸ் சொல்லியிருக்காங்க, நளினி செங்கட்டியார் பட்டினத்துலன்னு சொல்லியிருக்காங்க, வலங்கைமாந்துரை சொல்லியிருக்காங்க, நன்னிலம் அப்ளவானன் சொல்லியிருக்காங்க, இத்தனை நேர்கள்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 93 நேர்கள் நமக்கு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சரியானோடய சொல்லியிருக்கீங்க, விடையை அனுப்பி அனைத்து நேர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி. இப்போ நம்ம நாச்சியா மன்சூர் கேட்டாங்களா ஒரு பாட்டு ஆக்கூர் மடப்புறத்துலேருந்து, அந்த பாட்டு போய் கேட்போமா, அமரன் படத்திற்காக வருது.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: கரைக்கல் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் துளி வரும்பாட்டு நிகழ்ச்சி நிறைவான நேர் வணக்கம்.
9: காலை
4: வணக்கம். யார் வந்திருக்கீங்க? தே பெருமாநல்லூர் சரவணா கமலேஷ். சொல்லுங்க சரவணாக்கு, என்ன பாட்டு வேணும்?
9: பாடல்
4: பே பாட்டு வருது உங்களுக்காக. நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்
1: நிகழ்ச்சியின் இப்பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9:00.
5: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
6: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
5: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
7: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
8: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
7: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
9: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
10: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
11: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
12: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
13: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
12: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
14: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
15: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
14: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே.
15: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே.
16: என்னமா அங்க சத்தம்?
15: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
14: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
17: நம்ம மயிலாடுதுறை மீனூஸ் கேன்சில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D மற்றும் 4D வைரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன்ஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூஸ் ஸ்கேன்ஸ், மாயூரநாதர் மேல வீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு 888-239-9923.
18: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
19: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
18: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
4: நேர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்ற பிரைசஸின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் GL மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: GL மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
5: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
17: அடுதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான

0: பொருட்கள் சலசாய் வாங்க.
1: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
0: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
2: நலமாய் வாழ. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி. ஸ்ரீலதா அவர்கள். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு அம்மா அவங்க வந்து ஸ்டேபிளா இல்லை, அவங்களால இப்ப வந்து ஃபீடிங் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு எப்படி தாய்ப்பால் கொடுக்கறது டாக்டர்?
3: குட் க்வெஸ்சன். இப்போ வந்து ரெண்டு விஷயம், அம்மா வந்து ஐசியூவில் இருக்காங்க ஆனால் ஸ்டேபிளாக இருக்காங்க, ஆனால் அவங்க ஃபீடிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆப்ஸ்டீஷியன் சொன்னாங்க அப்படின்னா அசிஸ்டட் ஃபீடிங், யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் அவங்களை சக் பண்ண விட்டுட்டு கூட்டிகிட்டு வரலாம். இது ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி, அம்மா ரொம்ப சிக்காக இருக்காங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பிரஸ்ட் மில்க் பேங்க் அப்படிங்கிறத இப்போ நிறைய இடங்கள்லாம் ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சுருக்கோம். அதில் என்னென்னா பிரஸ்ட் மில்க்கை எல்லா மதர்ஸ் கிட்டேருந்தும் வாங்கி, யாரெல்லாம் டோனர்ஸ் இருக்காங்களோ அவங்க கிட்டேருந்து வாங்கி அப்ராப்ரியேட்டாக அதை வந்து ஸ்க்ரீன் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பாலை எடுத்து கொடுக்கலாம் அம்மா நார்மல் ஆகி வெளியில வர வரையும். சப்போஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் பிரஸ்ட் மில்க் பேங்க் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற 4-5 பேர் டெலிவரி ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட டோனார் மில்க் வாங்கி கொடுக்கலாம். இது முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம வேற வழியே இல்லாம மத்ததுக்கு போக வேண்டிய அவசியம்.
2: இந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு சில உணவுகள் சாப்பிட்டா வந்து தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அப்படின்ற மாதிரி வீட்டுல சொல்லுவாங்க, பத்திய சாப்பாடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த வகையான மீன் சாப்பிடும் போது தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் உண்மையா டாக்டர்?
3: கரெக்டா சொல்ல போனா கேலக்டோகாக்ஸ்ன்னு பேரு. கேலக்டோகாக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி எது வந்து பால் சுரக்கிறத இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா, இன்னி வரையும் பெஸ்ட் கேலக்டோகாக் அப்படின்னா பேபி சக்கிங் தான். பேபி வந்து நல்லா பிடிச்சி மார்பகத்தை சக் பண்ணிச்சுன்னா அதுதான் பெஸ்ட் கேலக்டோகாக். அதை தவிர சில மெடிசின்ஸ்க்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி உணவுகளுக்கு ஒரு சில இடங்களில் ப்ரூஃப் இருக்கு, ஒரு சில இடங்கள்ல அவ்வளோ ப்ரூஃப் எல்லாம் இல்லை. பட் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்க அம்மாவோட கான்ஃபிடன்ஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். ஓகே நான் இதை சாப்பிட்டேன் எனக்கு நல்லா பால் சுரக்குது அப்படிங்கிற அவங்களோட உணர்ச்சியே அவங்களுக்கு பால் நல்லா சுரக்க வைக்கும். அதனால அந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றத வந்து தவிர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, தாராளமாக சாப்பிடலாம்.
2: புதிதாக தாய்மார்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
3: நம்ம முதல்ல உறுதியா இருக்கணும், தாய்ப்பால் மட்டும்தான் நான் என் குழந்தைக்கு கொடுப்பேன், ஏன்னா அது கஸ்டமைஸ்டு கிஃப்ட், அது என் குழந்தைக்குனே உருவான ஒரு நல்ல கிஃப்ட், அதை நான் வந்து என் குழந்தைக்கு எக்காரணம் கொண்டும் நான் கொடுக்காம இருக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழி எடுக்கணும். நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணுறோம்ல, அந்த ஷாப்பிங்கோட சேர்ந்து டெய்லி இதை நம்ம உள்ளுக்குள்ளேயே சொல்லி பார்க்கணும். என் குழந்தைக்கு நான் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு சீம்பால் கொடுப்பேன், செகண்ட் கிஃப்ட்டு தாய்ப்பால் கொடுப்பேன், 6 முடிகிற வரையும் தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்மளை நம்மளே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அது மனசில் பதிஞ்சிரும், அதுலேருந்து நம்ம டிவியேட் பண்ணவே மாட்டோம். ரெண்டாவது வந்து குழந்தை பிறந்த உடனே யாரோட ஹெல்ப்பையாவது வச்சுக்கிட்டு நம்ம தாய்ப்பால் போட்டுறத நம்மளோட உள்ள நம்ம இவ்வளோ நாளாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதை வந்து செயல்படுத்துறதுக்கு முடிவு பண்ணும். அதே மாதிரி நாம் சொன்ன மாதிரி என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணிக்கிறது நமக்கு வந்து 2 வரையும் தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு பெரிய தடையாகவே இருக்காது. அதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம முன்னாடியே அந்த விஷயங்கள் எல்லாம் வாங்கி நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்தறிவோடு பிரித்து வச்சுக்கிட்டோன்னா எந்த மதருக்கும் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
2: இந்த உலக தாய்ப்பால் வாரம் இதை வந்து எதற்காக கடைபிடிக்கிறோம், ஒரு தாய் தாய்ப்பாலை கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குது, குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் எவ்வளவு மகத்துவமானது, இப்படி பல விஷயங்களை நேயர்களுக்கு புரியும் விதமாக விளக்கி சொல்லியிருக்கீங்க. நன்றி டாக்டர்.
3: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி. ஸ்ரீலதா அவர்கள்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
7: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர். செவி தேடும் இசை அளவில் ஒழிப்பதெல்லாம் தேனு, இது கவிபாடும் காரை பண்பலை 100.3.

0: இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையில் பயணிக்க இணைகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு நாகப்பட்டினம்.
4: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கும் காரைக்கால் பண்பலையின் 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இந்திய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வி நாம் வந்து முகநூல் பக்கத்தில் விடுத்திருக்கிறோம். அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறத துள்ளி வரும்பாட்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவில் வந்து அறிவிப்பாளர் சகோதரி கிரிஜா புரட்சிக்கணி சொல்லியிருந்தாங்க. இல்லத்தில் உள்ளவர்கள் உங்களிடம் கேட்டு அது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து இந்திய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில்
8: விடுத்திருக்கோம். எனக்குனாலே
0: நல்ல விழாவாரியா சொல்லியிருப்பீங்கிறது எனக்கு தெரியும். அதனால ஒரு அந்த பதாகைக்கு கீழே உங்களுடைய பின்னூட்டங்களை சொடுக்கலாம் நேர்களே. படிக்க நாங்க தயாரா காத்துட்டு இருக்கோம். இன்றைய காத்திலேயே கலகலப்பாக்க காரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்களிடம் கேட்டு அது நல்லா இருக்காதுன்னு சொன்னது என்ன அப்படின்னு நீங்க தான் சொல்லணும்.
8: அதாவது எதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதோ அதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிடுது அப்படியா
0: அப்படின்னு நினைச்சுப்போம். காலமும் நேரமும் சூழலும் கடந்து எங்க சட்டப்பையில வந்து பணம் இல்லாம கூட இருக்கலாம். அந்த நேரத்துல பார்த்து அது ரொம்ப நல்லா இருக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தப்பிச்ச காலம் உண்டு. அதே மாதிரி சில நேரங்கள் அண்மையில ஏன் இந்த தலைப்பை கொடுக்க நேர்ந்தது அப்படின்னா, அண்மையில வந்து ஒரு பாப்பா குழந்தை அவங்க அப்பாட்ட வந்து பிடித்த ஒரு பொம்மை, அந்த பொம்மையை கேக்குறாங்க. அது ஒரு காணொலியா பார்க்க நேர்ந்தது.

0: விரும்பி கேட்க அந்த பாப்பா கேட்குது. ஆனால் அவருடைய தந்தையார் உடனே சட்டப்பில்லை கையை வைக்கிறாரு. அங்கே பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை, அதை விட சின்ன விளையாட்டு பொருளாக வாங்கி கொடுக்கலாம்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த பாப்பாவுக்கு விவரம் தெரியாத வயதுங்கிறதுனால, அது நல்லா இருக்காது பாப்பா, இது நல்லா இருக்கும் அப்படின்னு இவருடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அதை வாங்கி கொடுத்துட்றாரு. இது வந்து குழந்தைக்கு. ஆனால் வீட்டுக்காரமாக இருக்காங்கல்ல, அவங்க கேட்கும்போது சொல்கிற விதம் வந்து வேறு விதமாக இருக்கும். ஏன்னா அவங்க இதுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்கன்னு நமக்கு
1: வீட்டில் உள்ளவர்கள் புதுசா ஒரு டிரஸ் வாங்கி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்போது அவ்வளவா நல்லா இருக்காது, வேற டிரஸ் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கிறத மனசார சொல்லணும் என்பதால் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க, சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது கார்த்திகேயன் அப்படிங்கிற முகநூல் அடையாளத்திலிருந்து வந்திருக்குது. வேற என்ன, ஜவுளி கடையில் உள்ள ட்ரெஸ் தான் சமாளிச்சிருக்காங்க. தீபாவளியை சந்திச்சிருப்பாரு.
1: நன்னீளத்திலிருந்து நாகை குமரன் சொல்லியிருக்காங்க, நம்ம எதை சொன்னாலும் இது நல்லா இல்லை பதில் தான் உடனே வரும்.
0: அது அவங்க வீட்டுக்காரமா சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, நான் அதிகம் ஜவ்வாது தடுவேன், அதை என் பெண் குழந்தைகள் எனக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அது நீங்கெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிடுவேன், அதை மறுத்துடுவேன். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை சில விஷயங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு இருக்கேன்.
1: நான் எங்கள் வீட்டில் விலையுயர்ந்த பொருள் சொன்னாலே முதலில் இந்த பொருள் நல்லா இருக்காதுன்னு சொல்லிடுவாங்க, அதன் பிறகு எப்படி சார் கேட்க முடியும் அப்படின்னு கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க.
0: ஆண்டி மேடம் கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, விலை உயர்ந்த பொருட்களுக்கு அனைத்தும் இது நல்லா இருக்காதுன்னு சொல்றதும், விலை மலிவாக கிடைச்சா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதும் அன்றாட வாழ்க்கையில கணவர்கள் சொல்லும் மிகப்பெரிய பொய் இதுதான் அப்படின்னு
1: இருக்காரு. ஜோதி அன்னப்பெண் பட்டியல் சொல்லியிருக்காங்க, நான் கேட்டாத நல்லா இருக்காது, வீட்டுல சொன்னா பாத்திரத்தை டங்குன்னு வைப்பேன், அதையே வெளியில கடையில சொன்னா சாப்பிடாமலும் ஜூஸ் குடிக்காமலும் வீடு வரைக்கும் பேசாமலும் கோபமா வருவேன்.
0: அதை சொல்லுவாங்க, நினைவு போறது என்ன காரணம்னே தெரியாம முகத்தை தூக்கி பரணன் மேல வச்சுட்டு போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தூக்கி அங்க வச்சுட்டு அப்படியே போறது, குதிரைக்கு கடிவாளம் விட்ட மாதிரி அப்படியே போயிட்டு இருப்பாங்க.
1: கேட்டா நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது,
0: எதுக்கு கொச்சிக்கிட்டாங்க, என்னதுக்கு கோச்சிக்கிட்டாங்க, ஏன் கோச்சிக்கிட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா கோவம் மட்டும் இருக்கும் கணவன்மார்களும்.
1: ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும்.
0: ஆமா. அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், வேற என்ன சார், நான் தேர்வு செய்து நல்ல காஸ்ட்லியா நல்ல கலர்ல நல்ல டிசைன்ல புடவை வாங்கிட்டு வர்றேன்னு சொன்னா அதுக்கு பதில் புடவை எடுக்க உங்களுக்கு தெரியாது, அதனால பணத்தை மட்டும் கொடுங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸ்ல நல்ல வேலை கடைக்கு அழைச்சிட்டு போய் ரெண்டு மணி நேரம் நிக்க வேண்டியிருக்கும், தப்பி சென்னை எஸ்கேப் ஆயிடுவேன்.
1: எல்லாருமே அதான் எடுத்து கொடுக்க சொன்னா சொல்லிடுவாங்க. எனது இல்லத்தரசு எங்கு சென்றாலும் மோதிரம் செயின் அணிந்து வர சொல்வார்கள், நான் அணிவதில்லை, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு நச்சிப்பிள்ளை காரைக்கால் என்ன சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது வந்து மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன், திருமணத்துக்கு முன் எதுவும் சொல்ல மாட்டாங்க குடும்பத்தினர்கள், ஆனா திருமணத்துக்கு பிறகுதான் எல்லாம் எதுவுமே நல்லா இருக்காது என்பதுதான் இந்த எல்லா இல்லங்களிலும் நடைபெறுகிறது. ஆமாங்க உண்மைங்க அவ்வளவுதாங்க அப்படின்னு இருக்காரு.
1: அனிதா தமிழாளன் திருமணஞ்சேரியிலிருந்து, அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இல்லையே, வாங்குவது எல்லாமே நான் தானே, சொல்லிதான் பாக்கட்டுமே அப்படின்னு, சேம் பிளட் எனக்கு, நாங்களும் அப்படிதான்.
2: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா, சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய

0: பாக்கு ராமநகை மாளிகை தேங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
2: உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை வடம் தெரு மயிலாடுதுறை.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிட்ஸின் ஊரும் உறவும். நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
6: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ் திருநள்ளாறு ரோட் காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு நாகப்பட்டினம்.
1: வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இப்ப இந்த பாயிண்ட்ல நிக்கிற இடம் 9:20. அந்த பாயிண்ட்ல கிரிஜா பிரச்சகனி, இந்த பாயிண்ட்ல நான் காமேஸ்வரம். எம்கே அன்பழகன், இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, இல்லத்துல உள்ளவங்க வாங்கி கேட்டு அது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்ன அனுபவம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த வேலை நன்னிலம் அம்பலவானன், நல்ல தலைப்பு. என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? கடைக்கு சென்று சாமான்கள் வாங்கி கொடுத்தால் இது நல்லா இல்லைங்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க.
7: ஒரு கணவரின் நிலைமை இன்னொரு கணவருக்கு தான் புரியும்.
1: ஆமாங்க, அவன் நம்ம மனசுல உள்ள என் பாரமே குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
7: நந்தினி சுரேஷ், திருபுவனத்திலேருந்து. எந்த விலை உயர்ந்த பொருட்களும் நல்லா இருக்காதுன்னு சொல்றதும், விலை மலிவா கிடைத்தால் அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்வது அன்றாட வாழ்க்கையில் கணவர்கள் சொல்லும். என்னது, அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு. காந்திமடம் கார்த்திகேயன் சொன்னார்ல, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல.
1: அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இல்லையே, வாங்குவது எல்லாமே நான் தான் அப்படின்னு இருக்காங்க.
7: குவைத்தில இருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் என்ன சொல்லிருக்காங்க, பழைய ஸ்டைலே நல்லா இருந்தது. என்னது என்னமோ சொல்லிருக்காங்க,
1: ஏதோ ஒரு படத்தை போட்டு அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன், சின்னதா இருக்கு.
7: திருவாரூர் கொடிக்கல் பாளையம் ஷாகல் ஹமீத் ராஜா, இன்னைக்கு வெளியே சாப்பிடலாமா என்ற கேள்விக்கு தான், வீட்டு சாப்பாடு தான் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க.
1: ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜவுளி கடையில போய் எனக்கு பேண்ட் ஷர்ட் எடுக்கணும்னா விலை கம்மியான ரேட்ல எடுப்பாங்க, அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே அவர்களிடம் புடவையை கம்மியான ரேட்ல எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்யறது, வேற வழியின்றி எடுத்துக் கொடுக்க வேண்டும், வேற வழியே இல்லை அப்படின்னு.
7: அந்த பேண்ட் ஷர்ட் அது உங்களுக்கு கிடைக்குது ஐயா, சந்தோஷப்படுங்க.
1: பேண்ட் ஷர்ட் கிடைச்சா பரவாயில்ல, சில நேரங்களில் கர்ச்சி போட திரும்பி வந்த காலமெல்லாம் உண்டு.
7: வைர முக்தி தாங்க அப்துல் ராஜா திட்டச்சேரியில் என்ன சொல்லியிருக்காங்க,
1: நான் குழந்தை கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எது செய்தாலும் சரியாக செய்வேன், அதை வீட்டில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் தோழர்கள் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நான் செய்வதை சரியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏனென்றால் நான் சரியாக செய்வேன் அப்படின்னு இருக்க.
7: பேரெல்லாம் சந்தோஷ்குமார், எங்க வீட்டில் நான் எங்கேயாவது வெளியில சென்றால் அங்க போக வேண்டாம் என்று எங்க வீட்டில் கூறுவார்கள், மற்றும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொருள் இல்லாம வெளியில போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: குவாகம் இளங்கோவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மனைவியும் மகனும் மருமகளும் சிவப்பு கலரில் ஆடை வாங்கினால் அது வேண்டான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு இருக்காரு.
7: செங்குந்தம்பிடம் நடராஜன் சொல்லியிருக்காங்க, நிறைய உள்ளது, என்ன சொல்றது, ஒரு முறை இல்ல பல முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: Tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick t

0: மகிழ்ச்சியான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
5: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வியை நாம் விடுத்திருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, இல்லத்தார்

0: கேட்டு அது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த வேலை காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன், என் மனைவி கேட்டு நான் வேணான்னு சொன்னது வீட்டில் இருக்கும் ஒரு நாள் ஆடு மூஞ்சல் வேண்டும் என்று கேட்டாங்க. வீட்டிற்குள் இருக்கும் ஒரு நபர் எவ்வளவு வார்த்தை தெளிவாக எழுதியிருக்காரு பாருங்க. வீட்டிற்குள் இருக்கும் ஒரு நபர் ஆடு மூஞ்சல் வேண்டும்னு கேட்டாங்க, அது வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா, உண்மையே சொல்கிறேன், பணம் பற்றாக்குறை தான். மேம் சார் இருவருமே இதை சத்தம் கேட்காம பொறுமையாக படிங்க, வீட்டில் கேட்டுட்டா மீண்டும் ராமாயணம் தொடங்கிடும் அப்படின்னு சொல்லி பயத்திலேயே வந்து பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்காரு.
1: வேற என்ன செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க, தேவையான பொருளாக இருந்தால் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன், தேவையில்லாத பொருளை வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 9:30.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேத்தியும். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
6: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
6: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: தேதியும் சேதியும் இன்று ஆகஸ்ட் 10 வரலாற்று ஏடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு. இந்திய சூழலில் புதை படிவ எரிபொருட்களை குறைத்து தூய்மையான புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களை நோக்கி மாற வேண்டியதின் அவசியத்தை இன்றைய நாள் உணர்த்துகிறது. தாவரங்கள், விவசாய கழிவுகள், மக்கும் கழிவுகள் மூலம் கரிமப் பொருட்களில் இருந்து பெறப்படும் உயிரி எரிபொருட்கள் பருவநிலை மாற்றத்தை தணிப்பதற்கும், பசுமையுள்ள வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கும், வரும் தலைமுறையினருக்கு ஆற்றல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் 1983 சர் ருடால்ஃப் டீசல் என்பவர் வேர்க்கடலை எண்ணெயில் இயந்திரத்தை இயக்கி காட்டிய நாளை நினைவுகூரும் வகையிலும் இன்று உலக உயிரி எரிபொருட்கள் நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இந்தியாவின் 4வது குடியரசுத் தலைவர் வி வி கிரி அவரின் பிறந்தநாள் என்று, அதாவது வராககிரி வெங்கடகிரி இவரது முழு பெயர். 1894 ஒடிசா மாநிலத்தில் பிறந்தவர். இந்தியாவின் முதல் இடைக்கால குடியரசுத் தலைவராகவும் பதவி வகித்தவர் இவர். தொழிலாளர் இயக்கத்தில் பங்கு பெற்றவர் மற்றும் தொழிலாளர் உரிமைகள் மற்றும் தொழிற்சங்க இயக்கங்களில் முக்கிய பங்காற்றியவர். இவருக்கு 1975 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இந்தியாவின் 4வது குடியரசுத் தலைவராக பதவி வகித்த வி வி கிரி அவரின் பிறந்தநாள் இன்று.
0: குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கவும், இரத்த சோகை ஏற்படுவதை தடுக்கவும், குழந்தைகளின் உடல் மற்றும் அறிவு சார்ந்த வளர்ச்சியை மேம்படுத்தவும் இந்தியாவின் ஒவ்வொரு ஆண்டும் இருமுறை குடற்புழு நீக்க மாத்திரைகள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் இன்று தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் இது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 10 ஆகஸ்ட் 10 கடைபிடிக்கப்படுகிறது.
1: இந்திய அணுசக்தி ஆணையம்

0: இந்தியாவில் அணுசக்தி ஆராய்ச்சிகளை முறைப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் இந்திய அணுசக்தி பேரவை அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட நாள் இன்று 1948 இதே நாளில் தொடங்கப்பட்டது.
1: சாதி என்ற புனைப்பெயரில் முன்னணி பத்திரிகைகளில் நகைச்சுவை தொடர்களை எழுதியவரும் தமிழின் சிறந்த எழுத்தாளராக இதழாசிரியராக புகழ் பெற்றவருமான சா. விஸ்வநாதன் அவர்களின் பிறந்த நாள் இன்று.
0: உலக சிங்கங்கள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சிங்கங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை மக்களிடம் எடுத்துரைக்கவும் சிங்கங்களின் இயற்கையான வாழ்விடங்களை பாதுகாக்கவும் சிங்கங்களின் எண்ணிக்கையை பாதுகாத்து எதிர்கால தலைமுறைக்கு அவற்றை நிலைநிறுத்தவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஈக்வடார் நாட்டின் சுதந்திர தினம் இன்று. அதோடு இன்னொரு நிகழ்வு, 1519 மெகலனின் உலக பயணம் ஆரம்பித்த நாள் இன்று. மாலுமி ஃபெர்டினாண்ட் மெகலன் தலைமையிலான 5 கப்பல்கள் உலகை சுற்றி வர வரலாற்று பயணத்திற்காக ஸ்பெயினில் இருந்து புறப்பட்ட நாள் இன்று. நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் உங்களுக்கு வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.
6: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்றைக்கு இல்லத்தார் கேட்டு நீங்கள் வந்து அது நல்லா இருக்காதுன்னு சொன்னது என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நிறைய பேர் மனசில் உள்ளதெல்லாம் அப்படியே இன்னைக்கு தான் அப்படியே பின்னூட்டமாக இருக்காங்க. அடுத்து செந்தில் கண்ணன் பேரலாம்
1: அவங்க படிச்சாச்சு.
0: அடுத்து
1: ஓசூர் குமார் வேற என்ன கல் வைத்த நகை கேட்கும் போது தான் அப்படி சொல்லியிருக்கிறார்.
0: அடுத்து நான் எது சொன்னாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க வீட்டில். என்ன எங்க கருத்து கேக்குறது அப்படியே கேட்டாலும் நான் தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து தான் பதில் சொல்வேன். அது கொஞ்சம் காலம் ஆகும். யார் இன்னைக்கு பொறுமையோடு இருக்காங்க? கையில காசு வாயில தோசை. அதனால அவசர கால வாழ்க்கையில ஏன் பதில் வீட்டில் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தையப்பன் காட்டுமன்னார் கோயில்.
1: பொருளாதாரத்தை மீறி கேட்கின்ற பொருள் வேண்டுமென மனைவி கேட்கும் போது அது நல்லா இருக்காது என்பேன் அப்படின்னு நாழிக்கல்பட்டு எழில் முத்துசுவாமி சொல்லியிருக்காங்க.
0: அருமையா சொல்லியிருக்காரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அமிர்தராயன் பொட்டை பாரி வள்ளல் நாட்டு மீன் நல்லா இருக்காதுன்னு சொல்லிடுவேன் சார்.
1: யாருக்கு பிடிக்காது போல
0: ஏங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா வீட்டுக்காரவங்களுக்கு பிடிக்காம இருக்குமா என்ன?
1: நாகூர்ல இருந்து முகமது ஜலீல் என் மனைவி கவரிங் அணிகலன்கள் டிசைனாக அழகாக இருக்கிறது வாங்கி வாருங்கள் என்று கேட்பார்கள். அது நல்லா இருக்காது என்று சொல்லிவிடுவேன்.
0: அடுத்து நன்னிலம் சுப்பிரமணியன் இந்த டிரெஸ் உனக்கு அவ்வளவா நல்லா இருக்காது வேற டிரெஸ் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து
1: குணசேகர் சம்பனார் கோயில் என்று சொல்லியிருக்காங்க. இல்லத்தில் உள்ளவர்கள் என்னிடம் தேவையற்ற எதுவும் கேட்க மாட்டார்கள் எனவே இக்கேள்வி எழவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இந்த கேள்வி எழலைன்னா இதுல பின்னூட்டமும் இட வேண்டியதில்லை. சரி காரைக்கால் நளினி எனது தம்பி மனைவி நான் எது சொன்னாலும் ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. இது எல்லா இடத்துலயும் உள்ளதானே நாத்தனாரு
1: கோத்துறாங்க.
0: ஆமா நாத்தனாரு
1: நீங்க கோத்து விட்டீங்க அப்ப
0: அதுதானங்க உறவு முறை. சரி எனது தம்பி மனைவி நான் எது சொன்னாலும் ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கும் எடு அப்படின்னு சொன்னா இல்லங்க அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். அதனால இப்ப நான் வாங்கி கொடுக்கறதே இல்லை, பணமா கொடுத்துறது நீங்களே போய் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அதான் எனக்கும் நல்லது. எங்க வீட்டு குட்டி பாப்பா ஷாலினி ரியா எப்ப பார்த்தாலும் அடம்பிடிப்பா ஏதாவது வாங்கி தர சொல்லி அப்ப நான் சொல்லுவேன் நல்லா இருக்காது பாப்பா அப்புறமேல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துருவேன் அப்படின்னு இருக்காங்க.
1: நல்லமல் ஷேகலாவது டிரெஸ் மற்றும் சமையல் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அடுத்து நாகூர் சாதிக் ஜெகபர் சாதிக் நான் எதை வாங்கி கொடுத்தாலும் குறை சொல்றதே பழக்கம் அப்படின்னு இருக்காரு.
1: திட்டச்சேரியிலேருந்து ஃபைசூர் ரஹ்மான்

0: வீட்டில் எது நல்லா இல்லை என்று எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வாரு. இது நல்லா இருக்கு.
1: ஆமாம். அடுத்து பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமரி, எனது இல்லத்தில் உள்ளவர்கள் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் என்னைக்காவது ஒரு நாள் வாங்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். நான் எப்போதுமே வேண்டாம்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு.
0: மேட்டுப்பாளையம் நாகராஜன், பட்ஜெட்டில் அடங்காத எந்த பொருளாக இருந்தாலும் அது நல்லா இருக்காது, என்னோட பிளான் எப்பவும் அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு மட்டும் போட்டிருக்காங்க. கீழ குடியிருப்பு சிங்காரவேலு, ஜான்சி கவியரசி, அதுக்கப்புறம் நாகூர் யூசுப் மாலிம், என்ன ஆடி தள்ளுபடியில் ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லுவாங்க, அது நல்லா இருக்காதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு இருக்காங்க.
0: டிஆர்பட்டினம் ரமேஷ் சொல்லியிருக்காங்க, இரவு உணவு நேரங்களில் பரோட்டா மற்றும் வறுத்த பொரித்த அசைவ வகை உணவுகளை வீட்டில் இருப்பவர்கள் கேட்கும்பொழுது அது நல்லா இருக்காது என்று, நோயை உண்டாக்கும் என்று சொல்லி வாங்கி கொடுப்பதை தவிர்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. சிவவல்லி

0: வீட்டில் இருப்பவர்கள் கேட்கும்பொழுது அது நல்லா இருக்காது என்று, நோயை உண்டாக்கும் என்று சொல்லி வாங்கி கொடுப்பதை தவிர்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நேர்களுக்கு காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
6: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
3: அடுத்து டிஆர் பட்டினம் ரமேஷ் சொன்னதை வந்து படிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன், ஒன்னா ரெண்டா எடுத்து சொல்ல நிறைய இருக்கு சார் அப்படின்னு முடிச்சுட்டாங்க.
0: கொடிகால் பாளையம் ஜான் ஹஜா நஜ்முதீன், என்னுடைய அம்மினியும் வீட்டில் உள்ள பிள்ளைகளும் பாக்கெட்டில் பாக்கெட் சிப்ஸ் என்று பெயர் சொல்ல விரும்பவில்லை, சாப்பிட கேட்டார்கள். அப்போது நான் அது வேணா என்று சொல்லி பல தடவை சமாளித்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: அடுத்தது வந்து குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன், இல்லத்தில் உள்ளவர்கள் என்னிடம் கேட்டு அது நல்லா இருக்காதுன்னு சொன்னது ஜவுளி கடையில் உள்ள சில ட்ரெஸ் தான் அப்படின்ட்டு இருக்கார்.
0: இல்லத்தில் உள்ளவர்களிடம் கேட்டு நல்லா இருக்காதுன்னு சொன்னதான் ஞாபகம் இல்லை, ஏனென்றால் நான் அப்படி நல்லா இல்லாத ஒரு செய்தியை சொல்ல மாட்டேன் என்று தான் நினைக்கிறேன். எந்த ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தாலும் சரியாக சொல்லி வருவதால் இப்போது மட்டும் சின்ன வயசுலேருந்து இல்லத்தில் உள்ளவர்கள் பலமுறை சிந்தித்தாலும் செய்தாலும் அதில் உள்ள சில சமயம் தவறுகள் ஏற்பட்டுவிடும், நிறைவாகத்தான் சொல்வது தான் நன்றாக இருக்கும். சீதா கலைபெருமாள், நீங்க சொல்றது பத்தி நாங்க பேசல, பொருள் பத்தி நாங்க கேட்டோம்.
3: ஆமா சரி. அடுத்தது குடவாசல் கோவி கார்த்திகேயன், அது நிறைய இருக்குங்க, சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது, பிடிச்சத நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், பிடிக்காத நல்லா இல்லைன்னு சொல்ல போறோம் அப்படின்னு முடிச்சிட்டார்.
0: புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காரு.
3: அடுத்து ரவிச்சந்திரன், மயிலாடுதுறையில இருந்து அஞ்சு ரவிச்சந்திரன், பெரும்பாலும் ஜவுளி கடைக்கு போகும்போதுதான் இது உனக்கு நல்லா இருக்காது வேற இடத்துக்கு அப்படின்னு பெரும்பாலும் சொல்றதை கேட்டிருக்கேன்.
0: அதாவது பிரைஸ் டேக் பார்த்துட்டு அந்த வார்த்தை வருமா?
3: ஆமா. அடுத்தது
0: புஷ்பவன விஸ்வநாதன், அப்படி ஒன்றும் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன்.
3: அடுத்தது இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், எங்க வீட்டுல 90 விழுக்காடு நான் சொல்றதான் மூவரும் கேட்பார்கள். அடுத்தது யார்
0: கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இந்த இனிய பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, அடுத்து என்ன பின்னூட்டம் யார் இருக்காங்க?
1: கல்லாத்தூர் பரமசிவம் சொல்லியிருக்காங்க, நான் எந்த பொருள் வாங்கினாலும் முதலில் வரும் சொல் இது சரியில்லை, நான் சென்று வாங்கி வருகிறேன் என்று சென்று அடுத்த நாளே வீணாகும் பொருள் வாங்கி வருவாங்க. ஓ, அவங்க எது வாங்கிட்டு வந்தாலும் அவங்க மனைவி வந்து இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மறுநாளே போயிட்டு மாத்திட்டு வருவாங்களாம்.
0: ஓஹோஹோ,
1: அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்திருக்காங்க அப்பனா, இல்லையா? அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க, அதை நீங்களே படிச்சீங்க.
1: புழுவப்பாளையம் ஆனந்த முருகன் சொல்லியிருக்காங்க, நாங்கள் நடுத்தர குடும்பத்தில் வாழ்கிறோம், இது நல்லா இருக்காது என்று சொல்லும் அளவிற்கு எதுவும் இல்லை, ஆனால் குடும்பத்தில் சத்தம் போட்டால் நல்லா இருக்காது என்று சொல்லுவேன், நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருவாய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லையே, எங்கு சென்றாலும் நானும் என் கணவரும் தான் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு
1: இருக்காங்க. ஓகே, அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, டிரெஸ் மற்றும் பொருட்கள் ஏதாவது வாங்கி வந்தார்கள் என்றால் எனக்கு பிடிக்கவில்லைன்னா நல்லா இல்லை என்று கூறிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நல்லா இருக்காதுன்னு சொல்றதை கேட்டுக்குவேன், ஆனா ஏன் நல்லா இருக்காதுன்னு எனக்குள்ளேயே நான் கேள்வி கேட்டுக்குவேன், அதனால நான் முடிவெடுப்பேன்.
1: அங்க கேட்க முடியாது.
0: ஆமா, வலங்கைமான் ஆட்டத்துறை
1: அலிவலம் சக்தி முருகானந்தம், நான் எந்த பொருள் வாங்கினாலும் என் மனைவி மகளிடம் கேட்டுக்கொண்டுதான் நல்லா இருக்கா என்று நல்லா இருந்தால் மட்டும் வாங்குவேன், அவர்கள் சொன்ன பதில வைத்து நான் எந்த பொருளையும் வாங்குவேன் அப்படின்னு
0: சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுது, எதுவுமே பேச முடியாது, சொல்றது மட்டும்தான் செய்யணும்னு தெரியுது,
1: நல்லா தெரியுது.
0: ஆமா, அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழனுக்கு வணக்கம் சார். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, திருவிழா கடையில வந்து பொம்மை எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அவ்வளவுதாங்க அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. குறிப்பு, தற்பொழுது
1: ஆன்லைன் ரேடியோ மட்டும் வருதான், சாதாரண ரேடியோ எடுக்க மாட்டேங்குதுன்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க.
0: வேற எடுத்துட்டு வரல சார் அப்படின்னு சொல்லியிருக்க.
1: பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன் சொல்லியிருக்காங்க, வீட்டில் கல்யாணம் மற்றும் விழாவிற்கு சென்றால் பட்டுப்புடவை நகையுடன் வெளியே வருவார்கள், அது ஆனால் நாங்கள் நகையோடு நகை மற்றும் சவாரி கொட்டு போட்டு சென்றா அதற்கு பிடிக்காது, எளிமையாக பேண்ட் செட் மற்றும் வேட்டி சட்டை சென்றால் அழுதால் பிடிக்கும், சென்று அழுதால் பிடிக்குமா, நாங்களும் அதே தான் அணிந்து செல்வோம், இது எல்லா இடத்துலயும் நடப்பதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது வந்து அம்மு நல்லான் சாவடியில இருந்து, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வேற யாராவது கேட்டா உனக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவேன், வேலை அதிகமா இருந்தாலும் சொல்லுவேன் அப்படின்னு இருக்காங்க.
1: நளினி வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க. நெய்விளக்கு தூயமணி, அடிக்கடி எனக்கு பிடிக்காத சமையலை இன்று செய்யவா என்று கேட்டால் முக்கியமாக குழம்பு வைப்பதில், கேட்கும் போது அது நல்லா இருக்காது என்று அதிக முறை சொல்லி உள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது பிரதாபராமபுரம் அருள்தாசன், எங்க வீட்டுல நான் எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் இது நல்லா இல்ல, இது நல்லா இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க, அது எனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு இருக்காரு.
1: வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன், நாங்கள் எப்போது சென்றாலும் பெரிய கடைக்கு செல்வதில்லை, ரோட்டில் உள்ள கடைகளில் பார்த்து வந்தால் கேட்டதை வாங்கி கொடுத்து விடலாம், கேட்டு வாங்காமல் வந்த கடை நகைக்கடை மட்டும் நகைக்கடை மட்டும்தான் கேட்டு வாங்காமல் வந்த கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், அதிகமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது துணிக்கடையில் உள்ள பட்டு புடவைகள் தான், வீட்டில் எத்தனை இருந்தாலும் மனைவிக்கு அந்த புடவை மீது ஒரு கண்ணு, ஆனால் தேவையில்லாத ஒரு செலவாக அதை வீட்டில் பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்காக ஒரு பீரோ, அதனால நான் அந்த புடவைகள்லாம் எடுக்கும்போது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவேன், ஏன் என்றால் ஒரு முறை பயன்படுத்தி விட்டு மீண்டும் அதனை பத்திரப்படுத்தி வைத்து பல பட்டு புடவை வீட்டில் உள்ள காரணத்தினால் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: இரண்டு பீரோ

0: பார்த்தாலும் வெளியில கிளம்பும் போது புடவையே இல்லையே அப்படின்னு
1: மனசு. ஒரு ஐடியா சொல்லிடலாம், பீரோவில் ரொம்ப பட்டு புடவை இருந்துச்சுன்னா இப்போ நிறைய பட்டு புடவை வந்து பாதி வேலைக்கு எடுக்கிறாங்க, வீட்டுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு
0: சொல்லலாம். நம்ம வந்து நான் இதுலலாம் பார்த்துருப்பா, ரீல்ஸ் சொல்லலாம், பீரோவிலேருந்து புடவை எடுத்து கிஃப்ட் பேக் பண்ணி மனைவிட்டே கொடுக்குறது.
1: ஆமாம்,
0: அப்படி பண்ணிவிடுங்க,
1: இப்படி கூட பண்ணிடலாம்.
0: இஞ்சி கொடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுவேன், அதுக்கப்புறம் விலையை பார்த்த விட நன்றாக இல்லை என்று சொல்லிவிடுவேன். எந்த கடையில்? நகை கடையில் தான். அதுபோல் ஜவுளி கடையிலும் உள்ளது, மற்ற உள்ளபடி சொல்ல வேண்டியது தானே, இதற்கெல்லாம் ஒரு தைரியம் வேணுங்க, நல்லா இல்லைன்னு சொல்லி அதன் விளைவுகளை அனுபவிக்கிறதும் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து இல்லத்தார் கேட்டு அது நல்லா இருக்காதுன்னு சொன்னது என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். நிறைய அவர்களுடைய அனுபவத்தை பின்னூட்ட மாட்டிருக்காங்க. அடுத்து மதுரை சண்முக சுந்தரம், எனக்கு அந்த தொந்தரவே வேணாம் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்.
2: தெத்தி செல்வி சொல்லியிருக்காங்க, சில நேரங்களில் பசங்க ஏதாவது வாங்கி கேட்பாங்க, கையில் பணம் இல்லை என்றால் சொல்லியிருக்கேன், அது நல்லா இருக்காது, பக்கத்து வீட்டில் வாங்கினாங்களா நல்லாவே இல்லையா அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து நாகூர் அலவன்சராஜ், ஆடி தள்ளுபடியில் புடவை ஜாக்கெட்டெல்லாம் எடுத்தாங்க, நான் ஒரு பேண்ட்டு பார்த்தேன் கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதை எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொன்ன உடனே வேலையை பார்த்துட்டு இது உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா, ஏன்னு கேட்டேன், நீங்களே அழகாக இருக்கீங்க, இந்த பேண்ட்டு போட்டால் உங்கள் அழகாக கெட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி சமாளித்தாங்களாம். நான் அழகா இருக்கேன்னு கூறிட்டாங்களே, அதனால நான் அமைதியா வந்துட்டேன் அப்படின்னு இருக்காரு.
2: இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாரா? கும்பகோணம் குமரன், ஒரு செயலை நன்றாக செய்திருந்தாலும் இதை இப்படியே செய்வார்கள் என்று என் மனைவி குறையாக சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் காலை வணக்கத்தை மட்டும் சொல்லியிருக்காரு. புறவாச்சேரி பிரியா கண்ணன், என் கணவர் காய்கறிகள் வாங்கிட்டு வந்தா எடுத்து பார்த்துட்டு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நாள் என் கணவர் கோபப்பட்டு நீயே போய் காய்கறி வாங்கிக்க அப்படின்ட்டாங்களாம். நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு வேலை வந்துச்சு, இனிமே காய்கறி நான் தான் இப்போதும் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க.
2: ஜவுளிகள் வாங்கும் போது மட்டும்தான் வரும் இந்த போன்ற தருணம், மற்ற பொருட்களை வாங்கும் போது குடும்பத்தில் உள்ள அனைவரும் கலந்து ஆலோசித்து தான் வாங்குவோம், அதனால் இது மாதிரி பிரச்சனைகள் வராது. எப்படி எல்லாம் நீங்கள் இருவரும் ரூம் போட்டு யோசனை செய்வீங்களோ, இல்ல இல்ல அன்பழகன் மட்டும்தான் ரூம் போட்டு யோசிச்சிருக்காரு.
1: அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் விலை அதிகம் கொடுத்து வாங்குறதுல எனக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை, அப்படி வாங்கினா மட்டும் நான் சொல்லுவேன் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னு இருக்காங்க. புவனகிரி சுமதி,
2: நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இப்படிதாங்க போகுது அப்படின்னு மயிலாடுதுறை ஜேஜே நகர் ஆனந்த் சொல்லியிருக்காரு.
1: இதுக்கு நாங்க தாங்க சிரிக்கணும், அவரே சிரிச்சு போக போட்டிருக்காரு. அடுத்து வாரியங்காவல் கதிரவன் வசந்தி குழஞ்சநாதர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும் அனுப்பியிருக்காங்க.
2: ட்ரெஸ் எடுக்கிறதுல தாங்க சொல்கிறது, ஆனாலும் இதுவரை நான் எடுத்தது இதுவரை யாரும் நல்லா இல்லைன்னு சொன்னதே இல்லை, நான் யாரையும் அழுத்தும் போக மாட்டேன், நானே எடுத்து வந்துட்டோம் இனிமேல் நந்தகுமார் சொல்லியிருக்காரு.
1: திருப்புண்டி சுந்தரி பாஸ்கரன், நான் சில விடயம் இது சரி வராது அப்படின்னு சொல்லுவேன், அதை கேட்காம அதை சரி பண்ண திரும்ப என்னிடம் நீ சொன்னதை கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியான ஒரு பார்வையோடு போயிடுவேன் அப்படின்னு இருக்காங்க.
2: எது வாங்கி கொடுத்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க பாப்பா கோவில் ரவி சொல்லியிருக்காரு.
1: அடுத்து நாம எது வாங்கினாலும் மறுநாள் போய் மாத்திட்டு வந்துருவாங்க அப்படின்னு சிவபுரி சோமசுந்தரம் அனுப்பியிருக்கிறார். அடுத்தது அமுதா சேகர் மேமாத்தூர்ல இருந்து, என் கணவரிடம் கேட்டால் அது இப்பவே நான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, முகத்தை கோபமா வச்சுட்டு வருவேன், ஆனா என் பிள்ளைகளிடம் கேட்டால் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இருக்காங்க.
2: அடுத்தது பிரியா லட்சுமி அப்படின்னு ஐடியிலேருந்து வந்திருக்கு, நான் என்றைக்கு நல்லா சமைக்கிறேனோ அன்றைக்கு தான் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது.
1: அடுத்து சர்வராஜன் பேட்டை தினா ரமேஷ் காலை வணக்கம் மட்டும் சொல்லியிருக்கார். மீனா சுவாமிநாதன் கதிராமங்கலத்திலிருந்து, எது கேட்டாலும் அதுதான் சொல்றாங்க அப்படின்னு முடிச்சிட்டாரு.
2: காய்கறி பழங்கள் வந்து பார்த்து வாங்க மாட்டாங்க அப்படின்னு புழுவப்பாளையம் ஆனந்த முருகன் சொல்லியிருக்காரு.
1: அடுத்து காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க.
2: முடிந்த அளவு படிச்சுட்டோம் வந்த அனைத்து கமெண்ட்டையும்.

காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியை நாம் விடுத்திருந்தோம். அதாவது இல்லத்தில் நீங்கள் கேட்டு அது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். நம்முடைய நேயர்கள் நிறைய பின்னூட்டங்களை, கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட பின்னூட்டங்களை மிக அழகாக, ஜாலியாக, இன்னும் சொல்லப்போனால் நகைச்சுவையோடு பின்னூட்டங்களை இட்டிருந்தார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்காக பின்னூட்டங்களை இட்டு நிகழ்ச்சியை சிறப்பாக்கிய அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியோடு இணைந்து உதவிய கரிஜா புரட்சிக்கண்ணி அவர்கள் அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக போயிட்டுருக்காங்க. அடுத்து

0: வரவிருக்கிற சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக நான் காத்திட்ருக்கேன். இன்று இப்பொழுது நம்மிடமிருந்து விடைபெறுகிறது. பாயிண்ட் டு பாயிண்ட். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி. சாலை என்பது பொது சொத்து, மிதமான வேகம் நம் கெத்து. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்கள் இனி கேட்டு மகிழலாம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேர் ஒருத்தவங்க திருச்சியிலேருந்து ஒரு நேர் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டால், அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க சார். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து கால் மேலே லைட்டாக ஏறிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க கால் வந்து நல்லாவே கட்டாயிருந்தது. ஸோ அதை வந்து நம்மளால் சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கால் அந்த பகுதி மட்டும் அகற்றினாங்க. ஸோ அந்த காலை நம்மளால் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. கால் சேவ் பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்ம ரொம்ப நான் இது பண்ணிக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் அந்த கட்டுஞ்சிரி வந்து கரெக்டான ஷார்ப்பாக கட் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பிளேடில் கட் ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஒரு கயிறு இருக்குது, அந்த கயிறு வந்து கத்திரிக்கோலில் கட் பண்ணுறோம். அதே கயிறு நம்ம எடுத்து வச்சு நல்லா என்ன பண்ணுறோம், ஒரு கல்லுக்கு நடுவில் வச்சு தேய்ச்சிட்டு அந்த நஞ்சு போன மாதிரி வச்சுட்டு கட் பண்ணுறோம். இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ரத்த குழாய், நரம்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். அந்த எஜ்ஜு நம்மளால் பார்க்க முடியும், ஈஸியாக அதை வந்து நம்மளால் தைக்க முடியும், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா அந்த நஞ்சு போய் கட்டானதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ரத்த குழாய், நரம்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை ஒட்ட வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நஞ்சு போயிருந்தாலும் நம்மளால் பைபாஸ் பண்ண முடியும். அதுக்கான இடம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல நம்ம கட்டாயிருக்கு அப்படிங்கிறது முக்கியம். அதை வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து பற்றி நமக்கு தெரியும், அது சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாதான்னு. பர்டிகுலராக இந்த நேர் சொல்கிறது வந்து பார்த்தா, ஏதோ ஒரு வண்டி ஏறு இருக்குது அப்படிங்கும் போது அந்த கண்டிப்பாக அது வந்து அந்த பகுதி வந்து நஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதுக்கு சேர்க்கக்கூடிய தன்மை வந்து கண்டிப்பாக இருக்காது. இதே இது எங்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட வரது வந்து அந்த டெக்ஸ்டைல் இன்ஜுரியில் வருவாங்க. அந்த டெக்ஸ்டைலில் வேலை செய்யும் போது பார்த்திங்கன்னா மிஷினுக்குள்ளே கைவிட்றது, அந்த ஊசி இந்த மாதிரி இதில் வருவாங்க. அந்த மாதிரி இதில் அதுலேயுமே பார்த்திங்கன்னா விரல் டிப்பில் ஏதாவது கட் ஆகுது அந்த மாதிரி இருக்குன்னா அது பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணி இருக்கிற லென்த்தை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதே வந்து தம் ஃபிங்கரில் பேஸோட கட் ஆகுது, அடிப்பக்கத்தோட கட் ஆகுதுன்னா அதை நம்மளால் ஒட்ட வைக்க முடியும். இதே அந்த விரலோட டிப்பில் கட் ஆகுது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்மளால் எடுத்து அந்த பீஸ் எடுத்து ஒட்ட வைக்க முடியுமானா, அந்த மாதிரி இதில் ஒட்ட வைக்க முடியாது. ஒன்று ஒன்று என்னன்னா, நம்ம ஒரு ஒரு கட்டானதை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது இன்ஜுரி ஆகுது, இந்த மாதிரி லிம் ஏதாவது இன்ஜுரி ஆகுதுன்னா டெஃபினட்டாக அந்த அந்த பர்டிகுலர் அடிப்பட்ட பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஐஸில் போட்டு எடுத்துக்கணும். ஐஸ் எப்படி போடணும்னா டைரெக்டாக போடக்கூடாது ஐஸை. அதில் என்ன பண்ணணும், ஒரு கண்டெய்னரில், ஒரு சுத்தமான கண்டெய்னரில் போட்டு அந்த கண்டெய்னரை தான் நம்ம வந்து ஐஸ்க்குள்ளே போடணும். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து அதை தூக்கி நேராக ஐஸில் போடக்கூடாது. அந்த அந்த பகுதி வந்து ப்ராப்பராக நம்ம சீல் பண்ணி அதை வச்சு தான் நம்ம உள்ளே போடணும். இது முடிஞ்ச அளவு 6 hoursக்குள்ளே நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை ரீச் பண்ணுறோம், 6 hoursக்குள்ளே சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது இதோட ஒட்டக்கூடிய தன்மையும் ரிசல்ட்ஸும் வந்து இதிலேருந்து புவராதாக இருக்கும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நேர்கள் இனி கேட்கலாம் சிந்தனை அரங்கம். சந்திக்க செவிகளில் இணையும் சிந்தனை அரங்கத்தில் இன்று காலம் தரும் பாடம் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நல்ல நல்ல கருத்துக்களோடு பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிற அன்பு நேயர்கள், சுழி 4368 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2312331 இந்த எண்ணிலும், 2994 சுழி இந்த எண்ணிலும், 2995 சுழி இந்த மூன்று எண்களில் வழக்கமான நேர்களும், 9564272731 இந்த எண்ணில் அறிமுக நேயர்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கலாம். அன்பின் நேயர்களே, வழக்கமான நேயர்களுக்கான அந்த மூன்று எண்களும் உங்களுடைய பயன்பாட்டுக்காக, அடுத்து அறிமுக நேயர்களுக்கான எண்ணில் வழக்கமான நேயர்கள் வருவதை தவிர்த்து அறிமுக நேயர்களுக்கு இடம் கொடுத்து அழகு பார்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். காலம் நம்மிடம் நேரடியாக பேசுவதில்லை, ஆனால் தன்னுடைய நகர்வின் மூலம், காலச்சக்கரம் என்கிற நகர்வின் மூலம் வாழ்க்கைக்கான அத்துணை தத்துவங்களையும் உணர்த்திவிட்டுத்தான் செல்கிறது. இல்லை என்றால் காலத்தின் சுவடுகளை ஏதோ ஒரு விதத்தில் பதித்துவிட்டு தான் செல்கிறது. காலம் புகட்டுகிற அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் அந்த பழைய தவறுகளை திருத்தி முன் நகர்கிறோமா, அல்லது அதே இடத்திலேயே நாம் நின்று கொண்டிருக்கிறோமா என்பது குறித்து தான் மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தின் வெற்றி அடங்கியிருக்கிறது என்று சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய இன்றைய காலகட்ட சூழலில் காலம் பல நேரங்களில் பல விடயங்களை, பல நேரங்களில் பல சூழல்களில் பல ரூபங்களில் நமக்கு உணர்த்திவிட்டு செல்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தோல்விகளும் ஏமாற்றங்களும் நேருகிற பொழுது மனிதன் தன்னை மறந்து உடைகிற நிலை வந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு எழ வேண்டும் என்கிற மனவலியை கூட காலம் தருகிறது. ஆனால் எழவே முடியாத அளவிற்கும் கூட காலம் அடித்து போடுகிற சில விடயங்களை செய்துவிட்டுத்தான் செல்கிறது. ஒவ்வொரு அடியும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு அனுபவமும் மனிதனை செதுக்குகிற பாடம் என்பதை நாம் உணர்ந்தால் இந்த காலம் தரும் பாடம் நமக்கான பாடம் என்று நாம் உணர்வோம். இந்த கருத்தினை வலியுறுத்தி இன்றைய சிந்தனை அரங்கம் காற்றலையில் கைகோர்க்கவிருக்கிறது. காலம் தரும் பாடத்தில் காற்றலையில் இணைகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம் ஐயா. ஐயாவுக்கு வணக்கம். மணக்குடி ராஜேந்திரன்
5: ஐயா பேசுங்க.
6: அதாவது காலம் தரும் சொல்லிருக்கீங்க, எத்தனை பாடங்களை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு. 65 வயசுல எனக்கு எவ்வளவு பாடங்களே கற்றுக் கொடுத்துருக்கியா. 1-2 பாடங்களை கற்றுக் கொடுக்கல. அதாவது இளமையில் செய்ய வேண்டியது இளமையில், நம்ம முதியோர்கள் எதுக்கு சொல்றாங்க, எதையும் எதையும் அந்த பருவத்தோடு செய்யணுங்கிறாங்க. அந்த பருவம் தவறு தப்புனா அது காலம் தன் வழியை நமக்கு காட்டி விடுது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல போனோம்னா ஐயா, இந்த ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியத்தை இளமையில வந்து நம்ம கரெக்டா சரியான களத்துல சரியான அளவுகோல நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படி கடைபிடிச்ச வந்தோம்னு வச்சுங்க,

0: முதுமையில் நமக்கு எந்த விதமான ஒரு குழப்பமும் இருக்காது.
1: சரி,
0: இளமையில் என்ன பண்ணிடும், பணம் பணம் என்ற ஒரு வேகத்தில் ஓடுறோம். அந்த வேகத்துல ஓடக்கூட அது என்னது சுழற்சி என்னது, அது அப்ப காட்டாம அப்ப இள ரத்தம் நம்மள்ட்ட இருக்குது, அந்த ரத்த வேகத்துல அப்ப அதை மறந்துட்டு அது முதுமையில் வந்து காட்டுது, அப்ப நம்ம அதை உணர்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுற்றுச்சூழல் இயற்கை வந்து கரெக்டியா, நீங்க காலையில ஒரு சிந்தனை சொல்றீங்க, இயற்கை இயற்கையாவே இருக்கணும், மனிதன் அளவோடு பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தணும் பாத்தீங்களா, பயன்படுத்தின விளைவுதான் இன்னைக்கு நம்ம நிக்கிறோம் இந்த ஆவணி மாசம் வரைக்கும் தண்ணி இல்லாம.
1: சரிங்கய்யா,
0: இப்ப அதுக்கு என்ன பண்ணுவோம், மனிதன நாம் ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து செயல்படும். இந்த காலம் கடும் மாற்றத்துக்கு நம்ம வந்து அந்த காலத்துக்கு போக்குக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அப்ப அதோட காலத்தோடு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தோம்னு வச்சுங்க, நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்ம நடந்து வந்த பாதையும் மறந்துடக்கூடாது.
1: சரிங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்கய்யா இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை நாம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: காற்று மன்னர் கல்கண்டு மன்னமாக்கும் காரை பண்பலையை வணங்குவது பெங்களூர் வந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
1: ஐயா பேசுங்க.
2: அதாவது முயலாம கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
1: ஆமா,
2: முயலும் ஜெயிக்கலாம் ஆமையும் ஜெயிக்கலாம், போப்பது முயற்சி மட்டும்தான். முயன்றால் ஒரு வளர்ச்சி, முடங்கினால் ஒரு தளர்ச்சி என்பதை காலம் சொல்லிக் கொடுக்கிறது,
1: நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது இல்லையா.
2: பணம் நம்ம இருந்தா வழி போக்குன்னு நமக்கு சொந்தா, அந்த பணம் நம்ம இல்லைன்னு சொந்தத்துக்கு நம்ம வழி போக்கணும்.
1: சரி, காலத்தின் சுழற்சியில் இந்த பணத்தினுடைய தேவைகள் வந்து கால ஓட்டத்திற்கு மாறிக்கொண்டுதானே இருக்கிறது.
2: ஆமா.
1: அந்த சூழல்ல காலம் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுப்பதா நினைக்கிறீங்க?
2: காலம் வந்து நல்லா உழைத்து கொண்டே இருக்கணும், நமக்கு வெற்றி கிடைக்கிறோ இல்லையான்னு நினைக்க கூடாது. வெற்றி தன்னால கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க நம்ம முயன்று கொண்டே இருக்க வேண்டும்.
1: சரி,
2: நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்து. மிக்க அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
3: வணக்கம், இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் துரை பேசுகிறேன் சார்.
1: திருவாரூர் மாவட்டம்
3: வலங்கைமான் ஆட்டோ.
1: சொல்லுங்க, பேசுங்க துரை.
3: அதான் சார், வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய அனுபவங்களாகட்டும் தோல்விகளாகட்டும் ஒரு ஒரு மாற்றங்கள் மூலமா நாம காலம் நமக்கு கற்றுக் கொடுக்குங்க உண்மைகள் நிறைய இருக்கு. இதுதான் காலம் தந்த பாடம் நாம எடுத்துக்கலாம். புத்தகத்திலயோ புத்தகத்துல கிடைக்காது, பக்குவத்தையும் நல்ல தெளிவையும் மனிதனுக்கு இதை அழிக்க கூடியது. அதாவது நிகழ்காலத்தினுடைய மதிப்பு கடந்து போன காலம் திரும்பாதுங்கிறத உணர்த்தி இருக்கிற கணத்தை முழுமையா வாழணுங்கிறது அது நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம்,
1: கொடுக்கக்கூடிய பாடம். அழகுங்க
3: பாடம். சோதனைகளும் வீழ்ச்சிகளும் இருக்குல்ல, மனுஷனை பல ஓட்டங்கள்ல பலப்படுத்தி கரையேத்தும். எதற்கும் அதீத அவசரம் காட்டாமலும்
1: காலம் கரையேற்றி விடுமா, காலம் கரையேற்றி விடுமா, இல்ல நாம் தான் காலத்தை கடந்து கரையேறி செல்ல வேண்டுமா?
3: இல்ல, காலம்ங்கிறது வந்து அது அது ஒரு ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி போய்கிட்டு இருக்கும். நாம இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகணும்னா அந்த ஆற்றுல நீர்நிலைகள் எப்படி இருக்கு, எவ்வளவு ஆழம் இருக்குங்கிறத உணர்ந்து இதுல இந்த கடந்தா இந்த இந்த அலையிலேருந்து நம்ம தப்பிச்சு அந்த கரைக்கு போயிடலாமா, இல்ல இது அது போக்குல நம்ம இழுத்துட்டு போயிடுமாங்கிறத கொஞ்சம் அந்த இடத்துல சிந்திக்கணும்.
1: காலத்தின் போக்கில் அடித்து செல்லப்படாமல் நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது இல்லையா,
3: காத்துக்கொள்ளணும். அதுதான் காலம், காலம் நமக்கு கட்டுக் கொடுக்கக்கூடிய பாடம்.
1: சரி,
3: அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்பம், இந்த இன்பம் துன்பம் எதுவுமே வாழ்க்கையில் நிலையானது இல்லைங்கறத மட்டும் நாம அழகா புரிஞ்சுக்கிட்டு வச்சீங்களா, கால காலத்துக்கு காலம் நமக்கு பாடம் கத்துக் கொடுக்குறது இல்லையா, அந்த காலத்துக்கே நாம பாடம் கொடுக்கலாம், நம்ம பாடம் இன்னொருத்தவர்களுக்கு பாடமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.
1: மிக அழகா சொன்னீங்க, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நிலையாமை என்கிற தத்துவத்தை காலம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: பேசுங்க.
4: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
4: காலம் ஏதாவது காலம்
1: சொல்லுவோம். ஆமா ஆமா,
4: அரசன் அன்றைய கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க.
1: வீரபாண்டிய கட்டுப்போமணி அதானே சொன்னாரு, காலம் உனக்கு பதில் சொல்லும் போ அப்படின்னாரு.
4: நல்லது செஞ்சோம்னா நல்லது
1: நடக்கும்
4: சார், தப்பு பண்ணோம்னா நமக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் சார்?
1: சரிங்க,
4: அதாவது எல்லாத்துக்குமே காலங்கிறது நமக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலுமே நமக்கு ஒரு இது வருங்க சார். இப்போ அணை கட்டினோம்னா ராஜராஜ சோழன் கட்டி வச்சாரு அணைனா தண்ணி கல்லணை, நமக்கு அது பயன்படுது. அதாவது எவ்வளவு இப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டினது, இப்ப இந்த 100 ஆண்டு நமக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி நம்ம இப்ப ஏதாவது செஞ்சோம்னா வருங்கால சந்ததிக்கு நல்லதா இருக்கும் சார்.
1: சரி.

0: தங்க மாளிகை
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரெட்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் இப்பொழுது விற்பனையில்.

0: மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது தார்பாயில் கிரினட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காலம் தரும் பாடம் என்ற தலைப்பில் காற்றலையில் கைகுலுக்கிக் கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலையின் சிந்தனை அரங்கம். காலம் நமக்கு யார் நம்முடையவர்கள் என்பதை மட்டுமல்ல, நாமே யார் என்பதையும் கால ஓட்டத்தில் கற்றுக் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. நம்மை விட்டு விலகிவிட்டார்கள் என்பதற்காக வருத்தப்படுவதோ அல்லது இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல என்பதை நினைத்து மனம் புழுங்குவதோ அல்ல வாழ்க்கை. காலம் தருகிற பாடத்தை கொண்டு நாம் அவர்களுக்கானவர்கள் என்பதை வந்து உணர்த்துவதுதான் இன்றைய காலத்தின் ஓட்டத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். அந்த அனுபவத்தை காலம் பல நேரங்களில் நமக்கு புரிந்தும் புரியாமலும் தொடர்ந்தும் தொடராமலும் நேர்முக நிலையிலும் மறைமுகமாகவும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் கூட கால ஓட்டத்தின் கால சக்கரத்தின் சுவடுகளை சில நேரங்களில் நாம் திரும்பி பார்ப்பதில்லை, அந்த சுவடுகளின் ஆழத்தை நாம் சரிவர கண்டுகொள்வதில்லை என்பதுதான் உண்மை. அடுத்து வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், உடையார்பாளையம் அஜிம்.
0: அஜிம் பேசுங்க.
3: காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு சொல்லியிருக்காங்க. இது வந்து காலம் நமக்கு தந்த பாடம். இயற்கையாவே சார், மழைக்காலம் கோடைக்காலம் பனிக்காலம் ஆடிப்பட்டம் தேடி விதை தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுவும் காலம் தந்த பாடம் தான்.
0: சரி,
3: நம்ம வாழ்க்கையில காலம் நமக்கு நேர்மையானவங்களை, அநீதியாளர்களை, துரோகிகளை, நயவஞ்சகர்களை, நண்பர்களை எல்லாமே அடையாளம் காட்டிட்டு போயிருக்கு. காலம் வந்து எல்லோருக்கும் பொதுவானது.
0: சரி,
3: அது வந்து ஏழை பணக்காரன் ஜாதி மதம் எல்லாம் பார்க்காது. காலம் அது நமக்கு நமக்கு வழங்குற பாடம் தான் நமக்கு வேதம். காலத்தை வந்து சரியா பயன்படுத்தி கொண்டவர்கள் வீழ்ந்ததாக வரலாறு கிடையாது சார். அதே காலத்தை சரியா பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் வாழ்ந்ததாகவும் வரலாறு கிடையாது.
0: சரி,
3: நன்றி சார்.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
4: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன்.
0: மனோகரன் ஐயா பேசுங்க. மனோகரன் ஐயா.
4: அதாவது வந்து காலம் வந்து நம்மளுக்கு வந்து என்னைக்குமே ஒரு பாடத்தை கத்து கொடுத்துக்கிட்டேதான் இருக்கு. நம்ம பிறந்த இடந்தே அப்படித்தான். நம்ம இந்த அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரி இந்த காலத்துல வாழ முடியாது. இந்த நாகரிகம் அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு வந்து பாரம்பரியமா எல்லாமே செஞ்சாங்க, எல்லாமே நம்மளுக்கு வந்து உணர்த்தினாங்க. இந்த ஒவ்வொரு இதுலயும் பாரம்பரிய இதுல வந்து ஒவ்வொரு இதுவும் உணர்த்தினாங்க. இது வந்து உங்களுக்கு நன்மை தரும் அப்படிங்கிற நிறைய பொங்கல் தீபாவளினா காலத்து நம்ம வந்து அப்ப எல்லாம் அப்படிலாம் செஞ்சோம்ல, பாரம்பரியத்தோட செஞ்சாங்க. ஒன்னு ஒன்னே குறிப்பிட்டு செஞ்சாங்க. விழாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்ப வந்து காலம் கத்து கொடுத்த பாடம் என்னன்னாக்கா, நவ நாகரிகமா இருக்கணும், தீபாவளி இப்படித்தான் கொண்டாடணும், அப்படித்தான் கொண்டாடணும், டிவி பார்க்கணும், இப்படி வந்து நம்ம வெளியில போகணும், இப்படிதான் வந்து காலம் மாறி போயிடுச்சு. காலம் கத்து கொடுத்துருக்கு அந்த மாதிரி. எல்லாரும் வந்து படிப்புலயும் சரி, அதே மாதிரி படிப்புல அன்னைக்கு வந்து கவனத்தோட எல்லாம் படிச்சாங்க. இன்னைக்கு வந்து அதை பாருங்க, இன்னைக்கு வந்து வேற மாதிரி போயிடுச்சு எல்லாமே. வேற மாதிரி எல்லாம் செல்லுல படிக்கிறாங்க, ஆன்லைன்ல படிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிற மாதிரி இல்ல, அந்த மாதிரி ஆன்லைன்ல படிக்க சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் புரிஞ்சுக்கல. காலம் தந்த நம்மளுக்கு கத்து கொடுத்த பாடம் வந்து இயற்கையும் அப்படித்தான். அன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இயற்கை, ஆனா இப்ப வந்து ரொம்ப மாறி போயிடுச்சு. மாறதுனாலதான் நம்மளுக்கு வந்து பல சோதனைகள் பல இன்னல்கள்லாம் வருதுங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க. இணைப்பில் வந்த மிக்க அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க
5: சார். அதாவது நம்ம காலத்துக்காக காத்திருக்கணும் சார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து அது நடக்கல இது நடக்கலன்னு சொல்லி கோவப்பட்டு புலம்புறத வச்சு

0: நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா அதாவது காலத்துல அது கரெக்டா நடக்கும்
1: நடக்கும்.
0: நம்ம வந்து எப்பவுமே அவசரப்பட்டு நமக்கு காலம் சரியில்லை நேரம் சரியில்லைன்னு புலம்பதை வச்சுட்டு நமக்கான நேரம் நிச்சயம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்துட்டு இருக்கோம்.
1: நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எதையுமே எடுத்த உடனேயே பலன் கிடைத்து விட வேண்டும் என்று செய்கிற செயல்களால் கிடைக்கிற ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்வதற்கான மனநிலை இல்லாத போது காலத்தின் மீது பழியை போட்டு விடுகிறோம். எனக்கு காலம் எதுவுமே செய்யாது அப்படின்னு இல்லையா,
0: நம்ம காலத்துக்கு டைம் கொடுக்கறதே
1: இல்லையா? ஆ, கொடுக்கறதே இல்லை.
0: நம்ம நேரத்துக்கு தான் காலம் வரணும்னு எதிர்பார்க்கிறோமே தவிர நம்ம அதுக்கு டைம் கொடுக்கறது இல்லை.
1: நிச்சயமா
0: நம்ம டைம் கொடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கையில உயர்ந்து நிலைக்கு போகலாம் சார்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
2: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நூறு புள்ளி மூன்று மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு காற்றலையில் நாம் கைகுலுக்கிக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. காலம் தரும் பாடம் இந்த பொருண்மையில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலம் ஒருபோதும் வந்து வீணாவதில்லை, அதுபோன்று காலம் யாரையும் கடிந்தும் விடுவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறது, நல்ல அனுபவத்தை நமக்கு அழகாக கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை. நமக்கு காலம் ஒரு நேரத்தில் வெற்றியை தரலாம், ஒருவேளை அந்த வெற்றியை தரவில்லை என்றால் அந்த காலம் நமக்கு தருவது தோல்வியை அல்ல, நல்ல அனுபவத்தை. அந்த அனுபவத்தை கையில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை எப்படி வடிவமைத்து கொள்ளலாம் என்பதற்கான நேரத்தையும் அதே காலம்தான் நமக்கு ஒதுக்கி தருகிறது. ஆக காலம் பல பாடங்களை நமக்கு விட்டுத்தான் செல்கிறது. அடுத்து வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுகிறாங்க? வணக்கம். வணக்கம்.
7: அரியலூர் மாவட்டம் தேவனூர், ஜோதிலட்சுமி.
1: சொல்லுங்க ஜோதிலட்சுமி.
7: காலம் ஒரு சிறந்த ஆசிரியர். காலம் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில அனுபவம் என்னும் பள்ளிக்கூடத்துல எந்த கட்டணமுமே இல்லாம நமக்கு வாழ்க்கையோட உண்மைகளை வந்து ஒரு பாடமா தந்து சொல்லுது இந்த காலம். வாழ்க்கையில நிலையானது எதுவுமே இல்லை.
1: சரி,
7: வெற்றியோ தோல்வியோ மகிழ்ச்சியோ துக்கமோ உயர்வோ தாழ்வோ மாறி மாறிதான் வரும். சுயர்ச்சி அந்த சுயர்ச்சியான வாழ்க்கை தான். அதனால இன்பம் வரும்போது கர்வப்படாம, துன்பம் வரும்போது சோர்ந்து விடாம, சம நிலையில இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து காலம் தந்த பாடம் எனக்கு.
1: எந்த நேரத்துல, எந்த நேரத்துல ஜோதிலட்சுமி
7: சொல்லுங்க சார்,
1: எந்த நேரத்துல இந்த காலம் நமக்கான இடத்தில் அமர்ந்து கொண்டு நமக்கு பாடத்தை கற்றுத்தருகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க?
7: அதாவது என்னுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது பாத்தீங்களா, இந்த வாழ்க்கையில வந்து கடுமையான காலகட்டங்கள்னு சொல்லுவோம்.
1: ஆமா ஆமா.
7: அப்ப வந்து நம்முடன் உண்மையா துணையா நிக்கிறவங்க யாரு, நடிக்கிறவங்க யாரு அப்படின்னு அந்த மனிதர்கள் சரியா ஆழமா புரிந்து கொள்ற தெளிவை கொடுக்குது பாத்தீங்களா அந்த அனுபவம். அந்த இடத்துலதான் நீங்க சொல்ற அந்த கேள்விக்கான பதில்,
1: அங்கதான் காலம் அமர்ந்து கொள்கிறது இல்லையா?
7: அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆடம்பரங்களும் ஆறாவரங்களும் என்னைக்கும் நிரந்தரமான சந்தோஷத்தை நமக்கு தராது. அத நிம்மதியான மனமும் அந்த எளிய வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட உண்மையான சொத்து.
1: சொத்து.
7: அதே போல பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளிலும் நம்ம முக்கியமா பதட்டம் இல்லாம இருக்கணும். அத எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ, அந்த ஒரு விதை வந்து நம்ம விதைய விதைக்கிறோம் அப்படின்னா அந்த விதை வந்து மரமாக காலம் தேவைப்படுது இல்லைங்களா? அப்ப நம்முடைய முயற்சிக்கும் கடின உழைப்புக்கும் உரிய பலன் கிடைக்க சரியான ஒரு நேரம் வரும்ல,
1: சரிங்களா?
7: அந்த நேரத்துக்கான பொறுமையோட நம்ம காத்திருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சாதனை நம்ம வாழ்க்கையில செஞ்சு உச்சத்தை தொட்டாலும் காலகட்டத்துல அனைவரையும் மாற்றக்கூடிய சக்தி வந்து
1: இயற்கை.
7: நான் என்ற அகந்தை தூக்கி எரிஞ்சிட்டு பண்ணி நம்ம எளிமையா வாழணுங்கிறது என்னுடைய
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.

10:32 இந்த இனிய பொழுதில் காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைத்திருக்கிறது. சிந்தனை அரங்கம். இந்திய சிந்தனை அரங்கத்தில் காலம் தரும் பாடம் என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நேர்களின் கருத்துக்களை தொடர்ந்து அடுத்து நாம் நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதாகையை விடுத்திருக்கிறோம். சிந்தனை அரங்கத்தில் காலம் தரும் பாடத்தில் உங்களுடைய பின்னூட்டங்களை இடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நம்முடைய நேர்கள் நிறைய பின்னூட்டங்களை இட்டிருக்கிறார்கள். அதற்கான நேரத்தை இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ். காலம் தரும் பாடம் காலம் எதையும் மாற்றும் சக்தி கொண்டது. அது இன்பத்தையும் துன்பத்தையும் நிலையற்றது என்று உணர்த்துகிறது. அனுபவத்தின் மூலம் பொறுமையையும் மன்னிப்பையும் மனிதர்களின் உண்மையான முகத்தையும் காலம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. தவறுகளில் இருந்து கற்றல், நாம் செய்யும் தவறுகள் நமக்கு சிறந்த பாடங்களை சொல்லித் தருகிறது. நேற்று என்பது முடிந்துவிட்டது, நாளை என்பது யாருக்கும் இல்லை, இன்றைக்கு வாழ காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு நினைப்பிருக்காங்க. சென்னை பழையவனாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு. நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. காலம் யாரிடமும் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உறவுகள்

நண்பர்கள் எப்படி எப்படி என்று பல பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம் கையாளும் விதம் தான் மாறுபடும். வாழ்க்கையில் நன்மை தீமை வேதனை சோதனை இயற்கை இடர்பாடுகள் இப்படி பல பாடங்களை காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பின்னூட்டத்தை இருக்கிறார் ஆண்டிமடம் கார்த்திகேயன். அடுத்த பின்னூட்டத்தை சொடுக்கி இருப்பவர் காட்டுமன்னார் கோயில் வேல்முருகன். வாழ்க்கை என்பது நமக்கு பல பல்வேறு பாடங்களை கற்றுத்தரும். நடக்கும் பாதைகள் தோறும் பல தடங்கல்கள் இருக்கும். இது காலம் தரும் பாடம். உயர முடியவில்லை என்றாலும் நம் குழந்தைகளை வைத்து முன்னேறலாம். இதற்கு பொறுமையும் காலத்தை நோக்கிய நாம் பயணம் செய்ய வேண்டும். நிச்சயம் உயர்வு நிலையை அடைவோம். எண்ணிய இலக்கை அடையும் வரை போராட வேண்டும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. ஐயாவடிய அசோக்ராஜ் கனிமொழி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா. காலம் தரும் பாடம். நாம் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதையும் நாம் செய்த செயல்களின் மதிப்பு ஒரு நாள் நமக்கே புரியும் என்பதையும் கற்றுத்தருகிறது. காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும். காத்திருக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை அழகான பாடம் கற்றுத்தரும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. காலம் மிகச்சிறந்த ஆசான் என்ற பழமொழிக்கு ஏற்ப மனித வாழ்க்கையில் காலம் கற்றுத்தரும் பாடங்கள் மிகவும் மதிப்பு மிக்கவை. நாம் எவ்வளவுதான் புத்தகங்கள் மூலமாகவோ அல்லது மற்றவர்களின் அறிவுரைகள் மூலமாகவோ கற்றுக்கொள்ளாத பல உன்னதமான உண்மைகளை கடந்து போகும் காலம் நமக்கு மிக எளிதாக புரிய வைக்கிறது அப்படின்னு நினைப்பிருக்காங்க. கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள் கருத்து பின்னூட்டத்தை எதுவும் சொடுக்கவில்லை. காலை வணக்கத்தை மட்டும் சொடுக்க இருக்கிறார். காரைக்கால் நளினி. யாரையும் எதிர்பார்த்து வாழாதே, யாரையும் நம்பி இருக்காதே, தன்கையே தனக்குதவி என்று தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர். காலம் தரும் பாடம். பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறத தான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து மதுரை சண்முக சுந்தரம் வணக்கம் மட்டும் அறிவித்திருக்கிறார். அடுத்து குவாகம் இளங்கோவன். முதலில் நமது உறவுகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், அவர்கள் தேவை ஏற்படும் போதெல்லாம் நம்மை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்போது அவர்கள் நம்மிடம் பேசும்போது நமது வாயில் தேன் சுரக்கும். காரியம் முடிந்ததும் நம்மை நடுவீதியில் நிறுத்துவார்கள். இப்போது யாராவது உதவி கேட்டால் யாரை பார்த்தாலும் மனதில் ஒரு அச்சம் நிலவுகிறது அப்படின்னு குவாகம் இளங்கோவன் நினைப்பிருக்காங்க. ஜோதி அன்னப்பன் பேட்டையிலிருந்து. காலம் மனிதனுக்கு பல முக்கியமான உண்மைகளை கற்றுக் கொடுக்கிறது. அது பொன்னானது. ஒரு முறை சென்றால் திரும்ப பெற முடியாது. அனுபவங்கள் மூலமாகவும் கடினமான சூழ்நிலைகள் மூலமாகவும் காலம் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகின்றன. இன்பமும் சரி துன்பமும் சரி எதையும் காலம் மாற்றி கடந்து சென்றுவிடும். நாம் செய்யும் தோல்விகளே பிற்காலத்தில் நமக்கு சிறந்த அனுபவ பாடங்களாக மாறுகின்றன அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து இஞ்சிக்குடி மின்சார கண்ணன். காலம் நமக்கு தரும் பாடம். காற்றுள்ள போதே தூட்டிக்குள். சேமிக்கும் பழக்கம் வேண்டும். இழந்தால் பெற முடியாதது. அனுபவங்கள் வயது கல்வி என நிறைய உள்ளது. காலத்தை பயிர் செய்ய வேண்டும் என்பதற்கு ஏற்ப வயதுக்கேற்ப வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். காலம் கரைந்தால் வாழ்க்கை மறைந்துவிடும். அதனால் அந்த காலத்திற்கு ஏற்ப உண்டான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது சிறந்த புத்திசாலித்தனம். நமக்கு இழந்தால் பெற முடியாது காலமும் நேரமும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, காலம் தந்த பாடம். காலம் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இதுவும் கடந்து போகும் என்கிற பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. கடந்த காலத்தில் நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளிலிருந்து நமக்கு பாடத்தை கற்றுத்தருகிறது. சமுதாயத்தில் வாழும் மனிதர்களை பற்றி நமக்கு புரிய வைக்கிறது. காலம் தரும் பாடத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை வளம் பெறும். மிக்க நன்றி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கஷ்டங்கள் வரலாம், அதையெல்லாம் தாண்டி வருவது நம் முயற்சி. நான் தான் காலத்தை கடந்து கரையேறி செல்ல வேண்டும். வலி வேதனை எல்லாத்தையும் தாண்டி கரையேறி செல்ல வேண்டும் அப்படின்னு நினைப்பிருக்கிறாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: 100.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியுடன் தினிய பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: நேர்களுக்கு காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
4: காற்றலையில் கைகுலுக்கு கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் காலம் தரும் பாடம் என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சொடுக்கி இருக்கிற பின்னூட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலம் தரும் பாடம், மறக்க வேண்டியதை மறக்க செய்து மன்னிக்க வேண்டியதை மன்னிக்க வைத்து மனிதனை மனிதனாய் வாழ வைக்கும் வைப்பது காலமே அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, காலம் தரும் பாடம், கடனை கொடுத்துப்பார் திருப்பி கேட்டுப்பார் எப்படிப்பட்ட நண்பர்களும். சில நண்பர்கள் நம்முடைய கொடுத்த பணத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்துவார்கள், பணம் கொடுத்து திருப்பி கேட்டால் நமக்கு காலம் சில நண்பர்கள் பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அதம்பார் ராமன், காலம் கடினமான உண்மைகளை கற்றுத்தருகிறது, அனுபவங்கள் மூலம் மனிதனை கட்டுப்படுத்துவது காலம் தரும் பாடம். கடினமான காலங்கள் மன உறுதியை தருகின்றன, எந்த ஒரு சூழ்நிலையும் நிரந்தரம் இல்லை. தவறுகளிலிருந்து திருத்திக் கொள்ளுதல் சரியான சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது, பொறுமையின் அவசியத்தை கற்றுத்தருகிறது. காலம் தந்த அனுபவங்கள் தான் மனிதனுக்கு ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இன்பமும் சரி துன்பமும் சரி காலம் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தந்த பிறகுதான் தெரிகிறது நல்லது எது கெட்டது எது என்று அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ் சுடுக்கி இருக்கிற இந்த பின்னூட்டம், காலம் தரும் பாடம், ஒவ்வொரு நாளும் புதுவிதமாய் இருக்கிறது. எல்லாம் சிவமயம் என்றது போய் எல்லாம் பணமயம் என்று ஆகிவிட்டது. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது அந்த காலம் பணம்.

0: இன்றி எதுவும் இங்கு நடக்காது என்பது இந்த காலம். எனவே காலத்திற்கு ஏற்றாறு போல காலத்தோடு ஒன்றிணைந்து நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு நினைப்பிருக்கார். குவைத்தில் இருந்து திட்டச்சேரி நிஷான் கலீம், உண்மையான நட்பு காலத்தை தாண்டி நிலைத்திருக்கும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. சின்னத்துறை வடசேரியிலிருந்து, காலம் பொன் போன்றது, அது உயிர் போன்றது, போனால் வராது, வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், கால விரயம் செய்தால் வாழ்வில் முன்னேற முடியாது அப்படின்னு நினைப்பிருக்காங்க. திருவாலங்காடு சரவணகுமார், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து பஞ்சநதி குளம் விஜயலட்சுமி இளவரசன், வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, அது ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு வெவ்வேறு வகையான பாடத்தை கற்றுத்தருகிறது. எல்லா நேரங்களிலும் எல்லா விடயங்களிலும் சற்று நிதானமாக செயல்பட்டால் அது கற்றுக் கொடுக்கும் பாடத்தை உணர்ந்து செயல்பட முடியும், அதன் மூலம் கிடைக்கும் பாடத்தை நாம் பெறலாம் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், காலங்கள் நமக்கு ஏராளமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது, நாம் தான் அதை உணரவில்லை. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மழை அதிகமாக பெய்து அதை நாம் சேமித்து வைப்பதில்லை. இளமையில் நான் கல்வியை கற்கவில்லை, இப்பொழுது அதை நினைத்து வருத்தப்படுகிறேன். படி படி படி என்றார்கள், அதை நான் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அதை உணர்ந்து என் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்திருக்கிறேன், நன்றாக வேலை பார்க்கிறார்கள், அதில் எனக்கு திருப்தி அப்படின்னு நினைப்பிருக்காங்க. காலம் தரும் பாடம், கடன் கேட்பவர்கள் எவ்வளவுதான் நெருக்கமானவர்கள் ஆனாலும் ஆதாரங்கள் இல்லாமல் கொடுக்கக்கூடாது, அப்படியே அவர்களால் திரும்ப கொடுக்கக்கூடியவர்கள் தானா என்றும் பார்க்க வேண்டும். இது எனது அனுபவமும் கூட. குத்தாளம் தேரடி தில்லை வில்லாளன், வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன், காலம் தரும் பாடம் நிறைவு பெறுவதில்லை, கற்றுத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது, பொன்போன்ற காலத்தை வீணாக்காமல் சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜ் மோகன், அவங்க அன்பான வணக்கம் மட்டும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து திருமஞ்சேரி அனிதா தமிழாளன், நாம் எப்படி நடந்து கொண்டாலும் நாம் பாசம் வைத்தவர்கள் எப்படியெல்லாம் மாறிவிட்டார்கள் என்பதை காலம் எனக்கு நன்றாக உணர்த்தி இருக்கிறது அப்படின்னு நினைப்பிருக்காங்க. வேதாரணியம் பயத்தவரன் கட ஆர்எம் படுகநாதன், காலம் புன் போன்றது அப்படின்னு புன்மொழியை சுடுக்கி அனுப்பியிருக்காங்க. நாளைய வாழ்க்கையை மாற்றணுமா, இன்று விதைக்கும் பழக்கங்கள் நாளை அறுவடை செய்யும் வாழ்க்கை, பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் வராது, தினமும் செய்யும் சிறிய பழக்கங்கள் தான் பெரிய வெற்றியை உருவாக்கும், வாசிப்பு சேமிப்பு உடற்பயிற்சி தியானம் இதுவே காலம் தந்த பாடம் எனக்கு அப்படின்னு புவனகிரி சுமதி பாபு அனுப்பியிருக்காங்க. அடுத்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், காலம் கற்றுத்தரும் பாடம், எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் நிலையானதல்ல, இதுவும் கடந்து போகும் என்பதை புரிய வைக்கிறது, தவறு செய்யாத மனிதர்களே இல்லை, அந்த தவறிலிருந்து தன்னை திரித்து கொண்டு எதிர்காலத்தில் சிறப்பாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கும், இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்பதை புரிந்து கொள்ளும் பக்குவத்தை கொடுக்கிறது, இந்த மாதிரியான பல உண்மைகளை புரிய வைத்து மனிதனை வலிமையாக்குகிறது காலம் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அடுத்து சேலம் சிவா அன்பான வணக்கம் மட்டும் அனுப்பியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், குழந்தையிலிருந்து கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், காலம் தரும் பாடம் என்னவென்றால் இன்றைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் பழகும் நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் இவர்களை நினைத்து பார்த்து எதிர்காலத்தை வாழப்போகும் காலம்தான் காலம் தரும் பாடம் சார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதாத் சேகர், காலம் கற்றுத்தரும் பாடம் நிறைய உண்டு, பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது, வியப்பாக உள்ளது காலத்தின் பாடம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன், சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய பின்னூட்டங்களை நம்முடைய நேர்கள் சொடுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பின்னூட்டங்கள் எல்லாமே வந்து காலத்தின் அருமையாக, காலத்தின் கண்ணாடியாக பிரதிபலிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனெனில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த காலம் பல பாடங்களை கற்றுத்தந்திருக்கிறது என்பதால் இந்த பாடத்தினுடைய அனுபவ வரிகளாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று தான் சொல்லலாம்.
1: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: புலிமொன்றில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் காலம் தரும் பாடம் என்ற உண்மையில் நேர்களோட கருத்துக்களை பகிரவிருக்கிறோம். இப்பொழுது இதுவரை காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் வந்த பின்னூட்டங்களை நாம் படித்திருக்கிறோம். இப்பொழுது கூட காலம் இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய பின்னூட்டத்தை சொடுக்கலாம் நேர்களே. அடுத்து நேரலையில் தொலைபேசி வழியே வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேசுங்க.
5: ஆதத்தம்பாடியிலிருந்து

0: ஐயா பேசுங்க.
1: காலம் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறது. ஆசிரியருக்கு பள்ளியில மாணவர்கள் பாடங்களை கற்றுக் கொடுப்பார்கள், அவருக்கு தெரியாத விஷயத்து. அது போல வயதுக்கெல்லாம் காலம் நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், சொல்லிக்
0: கொடுத்திருக்கிறோம். ஐயா உங்களுடைய தொலைபேசி இணைப்பு அலைபேசி இணைப்பு நினைக்கிறேன் சரியா கிடைக்கல, விட்டு விட்டு வருது. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்ங்க, சொல்லுங்க. கணேசன் பேசுங்க.
2: ஆமாங்க, அதாவது நாங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா கூரை வீடு தாங்க இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இயற்கை அழிக்கப்படாம அப்படி இருந்துச்சு. ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா மழை எல்லாம் பாத்தீங்கன்னா உடச்சு நீங்க மழை அந்த இதுவே சுரண்டி எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு பக்கமும் மழையில உடச்சி அடிக்கிறாங்க, கேட்டாங்க நாங்க அனுமதி வாங்கி உடைக்கிறோம் அப்படின்றாங்க.
0: ஏன்னா
2: அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த அதுக்கே வேலையே கிடையாது, ஏன்னா கூரை குச்சில்
0: தானே.
2: அத அழகா சாஞ்சி போட்டு மொழிக்கு அழகா நல்லா தூங்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஏற்க வளர்த்து போற அழுத்திட்டு அப்பதான் தண்ணி மேலாவில் இருந்துச்சு, காத்து குளத்துல எல்லாம் குளிச்சான். இன்னைக்கு 90% அந்த குளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 60% கூட இல்ல, 40% இருக்குது.
0: ஆமா ஆமா,
2: பூரா மூடிட்டா.
0: இயற்கையின் வளங்களை மனித செயல்பாடுகளால் எந்த அளவிற்கு அழிக்கிறோமோ அந்த அளவிற்கு இயற்கையின் பேரிடர்களையும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை காலம் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது இல்லையா. அவருடைய இணைப்பு நமக்கு தொடர்ந்து கிடைக்கல. அடுத்து ஒரு நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நலமரியாவது நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: பேசுங்க மந்திரமூர்த்தி.
3: காலம் வந்து நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தந்துதான் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு நாள் போய்க்காது. 4 பருவ காலங்களும் வந்து மாறி மாறி நமக்கு நம்ம அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறோம். காலங்கள் நமக்காக காத்திருக்காது.
0: சரிங்க,
3: காலத்தை நாம தான் எட்டி பிடிக்க வேண்டும். அதாவது காலம் வந்து பதில் சொல்லுன்னு சொல்லலாம், ஆனா காலம் வந்து நம்மளை வந்து வெற்றி கொண்டுட்டே இருக்கும். நாம அதை எதிர்த்து நாம வெற்றி கொள்ள வேண்டும்,
0: வெற்றி கொள்ள வேண்டும்.
3: ஆமா, இதுதான் அனுபவத்தில் ஒரு பாடமாக இருக்கிறது. காலம் கற்று தந்த பாடத்தில் நிறைய இருக்கிறது. ஆனா காலத்தை நாம வந்து எளிதில் வெற்றி கொள்ள முடியாது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்னு சொல்லிட்டு காலத்தை, காலம் பொன்போன்றது கடமை கண்போன்றதுங்கிறத நெறிப்படுத்தி காலத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். காலம் நமக்காக ஒத்துழைக்க முடியாது, நாம் காலத்தை பயன்படுத்த வேண்டும்.
0: சரி, மிக அழகா சொல்லிருக்கீங்க, நன்றி இணைப்பில் வந்து. மிக்க அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: இக்பால் பேசுங்க.
4: காலம் தந்த பாடம். காலம் வந்து ஒரு ஒரு நாளும் போயிட்டே இருக்கு. நமக்கு இப்பதான் வெள்ளிக்கிழமை வந்தாம இருக்கு, அதுக்குள்ள டக்குன்னு அடுத்த ஒரு வெள்ளிக்கிழமை வந்துருந்தீங்க. எவ்வளவு நாள் சீக்கிரம் போறதே தெரிய
0: மாட்டேங்குதுங்க.
4: COVID-19 வந்து மறக்கவே முடியாது. லைஃப்ல வந்துங்க
0: எல்லாரையும்
4: ஒரு ஒரு ஆட்டி ஆட்டி அடிச்சு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு வைரஸ் அது உலகத்தையே திருப்பி பாக்குற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்க.
0: ஆமா ஆமா,
4: காபத்துலாங்கிறது மக்காவில் ஒரு புனிதமான ஆலயம், அதே 24 மணி நேரமா தொழுதுகிட்டே இருப்பாங்க, வளம் வந்துகிட்டே இருப்பாங்க, அதே நிறுத்துற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்க. இருமுனா கூட அலறடிக்கு ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தும்முனா கூட பயந்துட்டு ஓடுவாங்க, எல்லாரும் பயந்து போய் அழுவாரு. உதாரணம் அது வந்து சைனால வந்து சுத்தம் இல்லாத ஒரு மார்க்கெட்ல வந்து வைரஸ் உண்டாகி உலகத்தையே மாதிரி ஆட்டி வச்சிருக்கீங்க. அந்த இதை மறக்கவே முடியாதுதான் காலம் இந்த பாடமா நான் நினைக்கிறேன்.
0: சரி, வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்து. மிக்க அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார். நெடுங்காட்டுல வீரன் பேசுறேன்
0: சார். வீரன் ஐயா பேசுங்க.
5: காலம் நிறைய பாடம் நமக்கு கத்து கொடுத்துருக்கு. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு ஜாம் வயசுக்கு தான் கஷ்டப்படுறேன்னு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஒரு ஜாம் வயசுக்கு சாப்பிட நேரம் இல்லையே.
0: ஓ, அப்ப அந்த அளவுக்கு உழைக்கிறீங்கன்னு அர்த்தம்.
5: நம்ம உழைச்சுக்கிட்டே தான் இருக்கோம் தவிர அது சாப்பாட்டுக்கு நேரம் இல்லை. அப்படி சில சமயம் பாத்தீங்கன்னா நின்றுகிட்டே சாப்பிட வேண்டியதா இருக்கு. அப்படி மென்னு திங்கிறதுக்கு நேரம் இல்லை, போட்டு முழுங்க வேண்டியதா இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், கடலுக்கு கரையை கண்டுபிடிக்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப ஓடிக்கிட்டே இருக்கும் போது என்னன்னா, அந்த வயிறு நம்ம வந்து வயிறு ஜாயிறு வயிறு ஜாறு வயிறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த உடல்நிலைய கவனிக்காம நாளைக்கு அதுக்கு போய் நம்ம வந்து கீழ நிக்கிற மாதிரி ஆயிடுது. இப்பயே நம்ம இதை கவனிக்காதனால நாளைக்கு போய் காலம் நமக்கு

0: என்ன பதில் சொல்லுதுன்னா, நாளைக்கு போய் நம்ம டோக்கன் வாங்கிட்டு கியூல நிக்கப்படியே ஆயிடுது. ஒவ்வொன்னு என்ன, ஒரு உடலுக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 10 விதமான மாத்திரை சாப்பிடற மாதிரி இருக்கு. 10 விதமான வியாதிக்கு ஒன்னு ஒண்ணு போட வேண்டியதா இருக்கு.
1: நிச்சயமா.
0: ஏன்னா என்னன்னா, அது காலம் நமக்கு பதில் சொல்லியிருக்கு என்னன்னா, நம்ம உடனடியா அதை எது அப்பப்ப கவனிக்கிறது கிடையாது. ஒரு ஏதாச்சும் ஒண்ணு நடந்த பிறகுதான் நம்ம போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் வச்சு முழுவாங்க. 6 மாசத்துக்கு ஒரு மட்டும் பேதிக்கை சாப்பிடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு மட்டும் போய் குடத்தை கோயிலுக்கு போறோம்னு சொல்லி மொட்டை அடிப்பாங்க.
1: சரிங்க.
0: அப்ப இந்த மொட்டை எல்லாம் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த ஈரான் தலை சுத்தமாகுது. பேதிக்கை சாப்பிடும் போது வயிற்று உள்ள அந்த புழு, கெட்ட புழுவெல்லாம் இறந்துடுது.
1: சரிங்க.
0: எண்ணெய் தெரியும் போது நம்ம சீட்டு தனியுது.
1: ஓ,
0: இப்ப இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லாம போயிட்டு, நம்ம ஓடிக்கிட்டே தானே இருக்கோம். ஓடிக்கிட்டே இருக்க நேரம் இல்ல. அப்ப இதை பாத்தீங்கன்னா, அதிக விவசாயம் நமக்கு வேணும்னு செயற்கை உரம் போட ஆரம்பிச்சோம்.
1: சரிங்க.
0: இயற்கை உரம் போட்ட பிறகு நமக்கு பாத்தீங்கன்னா, அதனால எவ்வளவு மண் புழுவெல்லாம் வீணாகிட்டு இருக்கிறாங்க.
1: சரி, இயற்கையை வந்து நாம வந்து திசை மாற்றி விட்டு இருக்கிறோம். அதனால வந்து செயற்கை நோக்கி செல்கிற வாழ்க்கையா இருக்கிறது. நல்ல கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை நாம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: மயிலாடுதுறை எம்எஸ் கதிரவன்.
1: கதிரவன் ஐயா சொல்லுங்க.
2: வணக்கம். காலம் தரும் மாற்றமா?
1: காலம் தரும் பாடம்.
2: காலம் தரும் பாடம். காலம் தரும் பாடம் ரொம்ப ரொம்ப அதிகம்.
1: சரிங்க.
2: காலம் மனிதனை வந்து பல வேஷம் போட வைக்கிறது. காலம் தரும் பாடம் தான் மனித இனை ஏற்றம் பெற வைக்கிறது.
1: சரிங்க.
2: மிக்க நன்றி சார்.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.

நேர்களை, இன்றைய சிந்தனை அரங்கத்தில் காலம் தரும் பாடம் என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அடுத்த நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கிறது முற்பகல் 11 மணிக்கு அணிகலன்களும் ஆலோசனைகளும். சிறப்பு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் சிறப்பு விருந்தினரும் அறிவிப்பாளரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்காக செவிமடுக்க காத்திருங்கள் நேர்களே. இன்றைய சிந்தனை அரங்கத்தில் காலம் தரும் பாடம். பணம் இழந்தால் சம்பாதிக்கலாம், மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நம்முடைய மதிப்பையும் நேரத்திற்கான காலத்திற்கான மதிப்பையும் நாம் கொஞ்சம் இழந்தால் கூட அதை மீட்டு எடுப்பது என்பது, மீட்டு உருவாக்கம் செய்வது என்பது மிக கடினம் என்பதை காலம் நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது. கடந்து சென்ற நேரத்தை திரும்ப வாங்கிவிட முடியாது எந்த அளவிற்கு உண்மையோ, அதே அளவிற்கு கடந்துவிட்ட அனுபவத்தையும் அதை திரும்பி பார்க்காமல், கடந்து சென்ற சுவடுகளையும் திரும்பி பார்க்காமல் இருப்பது நிச்சயம் அதுவும் மீட்டு உருவாக்கம் செய்து தராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலம். காலத்தின் மிகப்பெரிய பாடம் என்பது நிலையானது எதுவும் இல்லை, நிலையானது எதுவும் இல்லை நேர்களே. நல்ல காலத்தில் கர்வப்படாமல், கெட்ட காலத்தில் கலங்காமல், சில கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது என்பதற்காக வருந்தாமல், அதே கதவுகள் மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பினை இந்த காலம் பாடமாக நமக்கு கற்றுத்தரும் என்பதை உணர்ந்து, மனிதர்களை மாற்ற முடியாது, மனிதர்களை மாற்ற முடியாது, ஆனால் அவர்களை பற்றிய எதிர்பார்ப்புகளை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து, இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நன்றி கூறி, நம்மிடமிருந்து விடை பெறுகிறது சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் உங்களோடு இணைந்து நெறிப்படுத்திய நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

பூமியை குளிர்விப்போம், புவி வெப்பமயமாதலை தடுப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: கடந்த சில நாட்களாகவே நம்ம வந்து அணிகலன்கள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம். தெரியாத விஷயங்களை பற்றியும் வல்லுநர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி எந்த நகை உலோகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பூமியின் ஆழத்தில் பிறந்து பாறைகளை கடந்து நம் கைகளில் வந்து சேரும் பிளாட்டினம், கடலின் ஆழத்தில் ஒரு சிறிய சிப்பிக்குள் பிறந்து அணிகலன்களாய் ஜொலிக்கும் வெண்முத்து. ஒன்று இயற்கையின் வலிமை, மற்றொன்று இயற்கையின் மென்மை. ஒன்று நவீன தலைமுறையின் ரசனை, மற்றொன்று காலம் கடந்த பாரம்பரியத்தின் அழகு. ஆமாங்க, அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறுவது பிளாட்டினம் மற்றும் முத்து, நவீன தலைமுறையின் தேர்வு மற்றும் இயற்கையின் வெண்முத்து செல்வம். நேரலையில் நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கமளிக்கிறார் வல்லுநர் டிஎஸ்ஆர் எஸ் பிரேமானந்த் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: சார், இன்னைக்கு வந்து நம்ம பிளாட்டினம் மற்றும் முத்து பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். எங்களுக்கு கொஞ்சம் போல தான் தெரிஞ்சிருக்கோம், எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் பற்றி உங்ககிட்ட கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். நேயர்களும் அதுக்கான ஆர்வமாக இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். பிளாட்டினம் அப்படின்னா என்ன சார்? ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு பிளாட்டினம் அப்படின்றது இந்த அளவுக்கு பிரபலமாக இருந்ததுன்னு எனக்கு தெரியலை. இப்போ இளைய தலைமுறை அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் அப்படின்றது நிறைய பிரபலமாக இருக்குது. ஸோ பிளாட்டினம்னா என்ன சார்?
1: எஸ் மேடம்,

0: இப்போ எப்படின்னா, எப்படி வந்து உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 92 வகையான மெட்டல்ஸ் இருக்குது. அலுமினியம், காப்பர், சில்வர், ஜிங்க், அயன், அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அப்படி தான் ஒன்றும் பிளாட்டினம் கூட. பிளாட்டினம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்னமெண்ட்டாக வந்து வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 1800, அதுக்கப்புறம் காலகட்டங்களெலாம் வந்து அது வந்து ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இன்னும் இப்போ வரப்போகிற காலகட்டங்களில் வந்து நிறையா வந்து விஞ்ஞான ரீதியாகவும் வேறு சில ப்ராடக்ட்டுக்கு, ஹைட்ரஜன் எனர்ஜிக்கு, அப்புறம் வந்து கார் கன்வெர்ட்டர், கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் கூட வந்து பிளாட்டினம் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க.
1: ஓகே சார். நேயர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
4: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
1: இப்போ பிளாட்டினம் அப்படின்றது பூமியோட மேல்மட்ட மண்ணில் சாதாரணமாக கிடைக்கிறது இல்லை இல்லையா சார்? ரொம்ப ஆழத்தில் பாறைகளில் மற்ற உலோகங்களோட சேர்ந்து கிடைக்கிது. ஸோ இப்போ அதோட ஹார்ட்னஸ் அப்படின்றது எப்படி சார் இருக்கும்?
0: மேடம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிளாட்டினம் வந்து ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் மெட்டீரியல். இங்கே வந்து ஸ்டீலை காட்டிலும் ரொம்ப, டைட்டானியத்தோட நீ கம்பேர் பண்ணலாம் இதோட ஹார்ட்னஸ்ஸை.
1: ஓகே சார்.
0: ரொம்பவே ஹார்ட்னஸான மெட்டீரியல். இதில் வந்து இன்றைக்கு தேதிக்கு ஆர்னமெண்ட் செய்கிறதுங்கிறது வந்து அதோட பியூரிட்டியை வந்து 95% வந்து கன்வெர்ட் பண்ண தான் அதை ஆர்னமெண்ட்டே பண்ண முடியும். அது ரைஸ் ரொம்ப பிரிட்டிலான, ரொம்ப உடையிற தன்மை உள்ளது, அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளது அது.
1: ஓகே சார். இப்போ வந்து இந்த தங்கமும் ஆழத்துலேருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். பிளாட்டினமும் எது ரொம்ப ஆழத்துலேருந்து கிடைக்குது சார், பிளாட்டினமா தங்கமா?
0: அப்படி பார்க்கும்போது தங்கம் வந்து தான் மேடம் ரொம்ப ரொம்ப ஆழத்தில் கிடைக்கிற ஒரு பொருள் அது. ஆனால் இந்த பிளாட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ராக்கோட செட்டிமெண்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு பொருள் இது. இதில் வந்து பிரிட்டில்னஸ், அந்த உடையிற தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து அதோட ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதில்.
1: ஓகே சார். இப்போ 95% தூய்மைன்னு சொன்னீங்கல்ல சார், இப்போ அந்த குறியீடு தான் வந்து இப்போ நம்ம தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 916 சொல்கிறோம். பிளாட்டினத்துக்கு என்ன மாதிரி குறியீடு?
0: ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாட்டினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வளைச்சிங்கன்னா பெண்ட் ஆகாது,
1: உடஞ்சிரும்.
0: ஸோ அதில் வந்து நம்ம வந்து காப்பர் இல்லை தான் அதுக்கு ஏற்ற ஒரு அலாயை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த வளையிற தன்மையை வந்து கொடுக்குது. ஸோ அது வளையிற தன்மை இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து நம்ம எனி எந்த ஒரு ஆர்னமெண்ட்டோ இல்லை வேறு எதுவும் இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஏற்றவாறு வந்து அதுக்குன்னா அலாயை மிக்ஸ் பண்ணி அவங்க அந்த யூசேஜுக்கு பண்ணிப்பாங்க.
1: ஓகே சார். ஸோ அப்போ அது வந்து மற்ற உலோகங்களோட சேர்ந்து கிடைக்குது, ஆழத்துலேருந்து கிடைக்குது, இதனால விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாமா பிளாட்டினத்தோட விலை பொதுவாக?
0: எஸ் மேடம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் லைக் 10 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டை விட பிளாட்டினம் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பிளாட்டினம் வந்து செகண்ட் லெவலுக்கு போயிடுச்சு. ஏன்னா கோல்டு வந்து நீங்கள் சர்வதேச லெவலில் எல்லா நாட்டிலையும் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பிளாட்டினம் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் இது வந்து ரொம்ப ரேரஸ்ட் எலிமெண்ட், இது மெட்டல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேரஸ்ட் தான் அது. இது வந்து உங்களுக்கு பூமியில் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் மட்டும்தான் கிடைக்கும், எல்லா நாட்டிலையும் கிடைக்கிறது கிடையாது. அண்ட் இந்தியாவில் இப்போ நான் பெருவாரியான இடங்களில் வந்து நீங்கள் பிளாட்டினம் வந்து நிறைய
1: கிடைக்குது, இந்தியாவில் கிடைக்குது. ஓகே சார். இப்போ நம்ம பிளாட்டினம் நகையை வந்து தினசரி போட்டுக்கலாமா?
0: எஸ் மேடம். இது பிளாட்டினம் நகை வந்து அது அதாவது எப்படி சொல்கிறதுன்னா பயங்கர யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் வந்து கோல்டு சில்வரை காட்டிலும் பிளாட்டினத்து நகைக்கு வந்து டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சாதாரணமாக ஸ்க்ராச்சஸே விழாது. இது நீங்கள் முத நாள் வாங்கி என்னைக்கு போடும்போது எப்படி இருக்குதோ அதே ஃபினிஷிங் 25 வருஷம் ஆனாலும் இருக்கும் அதில்.
1: ஓ, அது கீரல் விழாது?
0: கீரலே சுத்தமாக விழாது, அவ்வளோ சீக்கிரம் கீரல் விழாது அதில்.
1: ஓகே சார். சார், ஆனால் நாங்கள் வந்து விளம்பரங்களில் பார்க்குறதோ இல்லை பொதுவாக கேள்விப்படுறதோ என்னென்னா பிளாட்டினத்தில் வந்து நகைகள் அப்படின்னாலே மோதிரம், இல்லை மெலீசான ஒரு சின்ன ஒரு கழுத்தில் போடுற ஒரு நகை, இல்லை குட்டி ஒரு பிரேஸ்லெட் மெலீசா, அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ தங்கத்தில் செய்கிற மாதிரி பெரிய அட்டிகையோ இல்லை கொஞ்சம் அடர்த்தியான ஒரு திக்னஸில் இருக்க ஒரு நெக்லஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறதில்லையே ஏன் சார்?

0: என்னன்னா, ப்ரீவியஸாக நீங்கள் பார்க்கும்போது சொன்ன மாதிரி கோல்டை விட வந்து பிளாட்டினம் வந்து முடிய எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதனால் வந்து பயன்பாட்டுக்கு வரும்போது ரொம்ப அதை வந்து யாரும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறனால வந்து அது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அட்டிகையோ இல்லை ஆரம் நெக்லஸ்லாம் செய்கிறது இல்லை.
1: சரி.
0: ஆனால் இன்றைக்கி வந்து அதோடய ரேட் வந்து இன்றைக்கி ஒரு கிராம் வந்து 7,900 இன்றைக்கி விற்கிது இன்றைக்கி.
1: ஓகே சார்.
0: ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து இப்போ இன்றைக்கி பெரிய பெரிய செயின்ஸ் பிரேஸ்லெட்ஸு ஈவன் நம்மளோட கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ இன்றைக்கி பிளாட்டினம் வித் டைமண்ட் மவுண்டட் நெக்லஸ்லாம் கேட்குறாங்க இன்றைக்கி.
1: ஓகே.
0: அதெல்லாம் இன்றைக்கி நார்மலாக விற்றுட்ருக்கு.
1: ஓகே சார். இப்போ பிளாட்டினம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து ஒரு வெள்ளியை ஒட்டிய ஒரு கலராக இருக்குல்ல சார்?
0: எஸ்.
1: அது அப்போ வெள்ளியும் பிளாட்டினமும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது என்ன டிஃப்ரென்ஸ் சார்?
0: மேடம், வெள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட டென்சிட்டி ரொம்ப கம்மி, ஈஸியாக வளையும், ஸ்க்ராச் ஆயிரும்.
1: சரி.
0: ரெண்டாவது, நம்ம உடம்புல இருக்க வேர்வையில் ஈஸியாக ரியாக்ட் ஆகி ஆக்சிடைஸ் ஆயிரும், கருப்பு கலர் மாறிடும். இல்லை வந்து காற்றுல உப்பு இருந்தாலும் அது வந்து ஈஸியாக வந்து கருக்கும்.
1: சரி.
0: ஆனால் பிளாட்டினத்துக்கு அப்படி கிடையாது, எந்த தன்மையும் கிடையாது, அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எந்த ஒரு விஷயங்களோடையும் ரியாக்ட் ஆகாது.
1: ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்து பிளாட்டினம் நகைகள் வாங்குறோம்னா பொதுவாக நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா இளம் தலைமுறை கிட்ட வந்து மோதிரம் வந்து அதிகமாக போகுது. இப்போ என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ரிங் வாத்திக்கிறாங்கன்னா மோதிரம் இல்லை வைரம் அந்த மாதிரி. இப்போ அந்த மோதிரம் போய் வாங்குறோம் அப்படின்னா என்ன மாதிரி நாங்கள் வந்து கடைக்காரங்கிட்ட கேட்கணும், எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு இல்லை பியூரிட்டி இதில் குறியீடு என்னெல்லாம் நாங்கள் கேட்கணும்? தங்கம்னா எங்களுக்கு தெரியுது, ரொம்ப காலமாக வாங்குறோம். இப்போ பிளாட்டினம் வாங்கணும்னா நான் என்னெல்லாம் கேட்கணும் கடையில் போய்?
0: இல்லை, இன்றைக்கி நார்மலாக எப்படி கோல்டுக்கெலாம் வந்து எப்படி ஹால்மார்க் சீல் வந்துடுச்சோ அது மாதிரி பிளாட்டினத்துக்கு வந்து HUID சீல் போட்டு கொடுத்துட்றோம்.
1: HUID
0: சீல் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்றோம். அதில் ஹால்மார்க் அதோட பியூரிட்டி வந்து 95% எப்பொழுதுமே இருக்கும்.
1: ஓகே சார்.
0: ஸோ சில்வரில் வந்து 92.5, 80, 85 அப்படிலாம் இன்றைக்கி வருது. பிளாட்டினத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கலர் ஒரே மாதிரி இருக்கனால கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது ஃபியூச்சரில் அப்படிங்கிறனால வந்து PT அப்படிங்கிற சிம்பிளை ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க. PT 950 PT 90 PT அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. 92, 9, 9, 20 அப்படின்னு
1: போட்டிருப்பாங்க.
0: அது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா ஆர்னமெண்ட்ஸுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வித் சர்டிஃபிகேட்டோட கொடுத்துட்றாங்க.
1: இப்போ
0: நம்ம கடையிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுக்குமே வந்து பிளாட்டினம் பொறுத்த வரைக்கும் வந்து அதோட இமேஜ் போட்டு அதோட சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ ப்ளஸ் அதோட அந்த பொருள்லையும் என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து நீங்கள் அது வந்து திரும்பி ரீசேல் பண்ணுறதுக்கு எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது
1: சார். இப்போ நீங்கள் ரீசேல்னு சொல்லும் போது எனக்கு அடுத்த கேள்வி கேட்கணும்னு தோணுது, ரீசேல் வேல்யூ எப்படி சார் பிளாட்டினம் பொறுத்த வரைக்கும்?
0: மேடம், இப்படி தங்கம் ரேட் வந்து இன்றைக்கி வந்து ஏறி இருக்குதோ அதேமாரி வந்து பிளாட்டினத்தோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் த டைம்ஸ் ஆகிருக்கு.
1: ஓகே சார்.
0: அப்படியே டபுள் ஆகிருக்கு. அதோட இன்னமும் வேறு வேறு இண்டஸ்ட்ரீஸில் இன்னமும் அதிகமாக யூஸ் பண்ண போகிறாங்க. அதோட யூசேஜ் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்க போதுன்னு வரப்போகிற காலகட்டத்தில் ஹைட்ரஜன் எனர்ஜிக்கெலாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அதோட யூசேஜ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கனால பிளாட்டினத்துக்கு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன இருக்கோ அதுலேருந்து 5 வருஷத்தில் அப்படியே டபுள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதுலேயும் இருக்குது.
1: ஓகே சார்.
0: எஸ்.
1: காலர்ஸ் நிறைய உங்ககிட்ட சந்தேகம் கேட்கறதுக்கு வந்துட்டே இருக்காங்க சார். காலர் எடுத்துடலாம்.
0: எஸ் மேடம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
2: நாகூர்ல இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
1: சொல்லுங்க சார், சாங்கிட்ட என்ன டவுட் கேட்கணும் உங்களுக்கு?
2: பிளாட்டினம் பத்தி அறியாதவங்க எல்லாம் அறியக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முதல்ல காரைக்கால் எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
2: அதாவது மேடம், அதாவது வந்து பிளாட்டினங்கிறது என்ன கலர்ல இருக்கும் ஃபர்ஸ்ட்ல? அது நானும் அதாவது ரொம்ப பேர் என் நண்பர்கள் எல்லாம் கேட்டது. ஏன்னா தங்கத்தே எட்டி பிடிக்காதவங்க பிளாட்டினத்தை பத்தி நினைக்கிறதே
1: இல்லை.
2: அதனால பாத்தீங்கன்னா அதாவது பிளாட்டினம் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருந்தா உடம்ப பாதிக்கும், ரிங்லாம் போட்டுருந்தாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க.
1: ஓகே சார்.
2: அது உண்மையா? அதாவது வந்து 1 கிராம் பிளாட்டினம் தங்கத்துக்கும் விலை நிர்ணயம் பண்றது வந்து ஒரே மார்க்கெட் தான் பண்றாங்களா இல்லன்னா தனித்தனி அதாவது கிராண்ட் வேல்யூ தனியா?
1: ஓகே சார். நன்றி சார். சார் வந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா பிளாட்டினத்தோட கலர் என்ன? நீங்க சொல்லிட்டீங்க, ஆனாலும் இன்னொரு தடவை சொல்லிடுங்க. தொடர்ந்து போட்டிருந்தா உடலுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்னு, விலை ஏற்றம் இறக்கம் இருக்குமா? இதை நான் கேட்கணும்னு நினைச்சிருந்தா சார் கேட்டிருக்காரு. சொல்லுங்க சார்.
0: மேடம், சார் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாட்டினம் வந்து சில்வர் கலரில் அப்படி அந்த சில்வர் கலர்லேயே தான் இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலர் அதுதான் அதோட கலர், ஒரு மாதிரி ஒரு சாம்பல் கலரில் இருக்கும். அண்ட் தென் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் அதுலேயும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால் வந்து ரேட்டை வந்து சர்வதேச அளவில் வந்து பிளாட்டினத்துக்கு வந்து டெய்லி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.

0: பண்ணுறாங்க.
1: ஓகே,
0: கோல்டுக்கு எப்படி வந்து தினசரி வந்து ரேட் மாறுதோ அதுமாரி பிளாட்டினத்துக்கு டெய்லி ரேட் மாறுது, மார்க்கெட்டோட டிமாண்டை பொறுத்து, சப்ளை பொறுத்து. அதுக்கப்புறம் மூணாவது என்ன சொன்னீங்க?
1: அவங்க வந்து தொடர்ந்து போட்டலாம் அப்படின்னா உடம்புல.
0: மேடம், இதனால வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. என்ன சொல்ல போனால் நம்ம சில்வர் கூட வந்து நம்மளுக்கு வந்து பாடியோட வேர்வையோட சேர்ந்து ரியாக்ட் ஆகும். இதில் வந்து பிளாட்டினத்தில் அது ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இதில்.
1: ஸோ
0: அதனால நம்ம தாராளமாக போட்டுக்கலாம் அதை.
1: ஓகே சார், பிளாட்டினம் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக இருக்குது, நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை, அதனால் நிறைய தவறான நம்பிக்கைகள்லாம் மக்களுக்கு இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்க சார். பிளாட்டினம் நகைகளை வந்து எப்படி பராமரிக்கணும் சார்?
0: இது ஜீரோ மெயின்டெனன்ஸ் உள்ள ஒரு ஆர்னமெண்ட்டு தான், நீங்கள் பிளாட்டினம் தான் சொல்லுவோம். கோல்டு கூட ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகும், ஈஸியாக பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நசுங்கும். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கம்பி சைஸில் நீங்கள் ஒரு மோதிரம் வாங்கி போட்டிங்கன்னா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் பெண்டே ஆகாது, ஸ்க்ராட்ச் விடாது, அதோட பாலிஷ் குறையவே குறையாது. ஸோ வந்து உங்கள் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினத்தை பொறுத்த வரைக்கும் ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான். ஈவன் ஆஃப்டர் நீங்கள் வந்து ஒரு 15-20 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பொருள் எடுத்து நீங்கள் இப்படி காமிச்சிங்க அப்படின்னா இது என்ன, அது வாங்கி ஒரு 10 நாள் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கு.
1: அதுக்கு தனியான எந்த ஒரு பராமரிப்பும்
0: தேவையில்லை.
1: தேவையில்லை. ஓகே சார்.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
0: நேர்களை பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எஸ்எட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்றைய சிறப்பு தொடரில் பிளாட்டினம் மற்றும் முத்து, நவீன தலைமுறையின் தேர்வு மற்றும் இயற்கையின் வெண்முத்து செல்வம். நேரலையில் நேயர்களின் கேள்விகளுக்கும் மற்றும் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களுக்கும் விளக்கம் தந்துட்டுருக்காங்க வல்லுநர் PSR S பிரேமானந்த் அவர்கள். சார், இப்போ பிளாட்டினம் அதோடைய உற்பத்தி பற்றி சொல்லுங்கள் சார்.
7: எஸ் மேடம், இப்போ ஆர்னமெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ரொம்ப வெகு சில

0: கம்பெனிஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கு. தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இல்லை மூணு கம்பெனிஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த என்டையர் கண்ட்ரிக்கே.
1: ஓகே சார்.
0: ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த மெல்டிங் அதோட மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் ஒரு 1000 டிகிரியில் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக மெல்ட் ஆயிரும். ஆனால் இது வந்து 1800 டிகிரி வரைக்கும் மெல்ட் பண்ணும். அப்போ அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸு, எகைன் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் அடுத்தது அதில் மிக்ஸ் பண்ணுற அலாய், அப்புறம் அதை வடிவமைக்கிறதுக்கான திரும்பி டெக்னாலஜி, இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் இது பிளாட்டினத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாட்டினத்துக்கு கோல்டை விட காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் இதோட டியூரபிலிட்டி நம்ம வந்து அது காலத்தால் அழியாத ஒரு பொருளாகவே இருக்கும்.
1: ஓகே சார். இப்போ வைரம்னா கேரட்னு சொல்கிறோம், தங்கம்னா ஒரு கிராம்னு சொல்கிறோம் சார், பிளாட்டினம் எந்த மாதிரியும் சார்?
0: இதுவும் கிராமில் தான் மேடம் அந்த கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த யங் ஜென்ரேஷன்ஸ் வளர்ந்து வர யங் ஜென்ரேஷன்ஸ், ஐடி பீப்புள், ஈவன் ஜென்சி சொல்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பிளாட்டினத்துக்கு விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லோ கலரில் யூஸ் பண்ணுற அந்த கோல்டை வந்து போடுறதுக்கு நிறைய பேர் விரும்புறதில்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து தின்னாக ஒரு ஒரு ஒரு ஒரு ஆர்னமெண்ட் வேர் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பசங்களே பார்த்தீங்கன்னா ப்ரேஸ்லெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கணும். ஸோ அது சில்வர் காட்டிலும் இதில் வந்து இன்னும் பாலிஷ்டு, இன்னும் கொஞ்சம் ரொம்ப பாஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது அதனால வந்து இதை வந்து பிளாட்டினத்தை வந்து ரொம்ப விரும்பி போடுறாங்க
1: சார். ஸோ இப்போ ஆர்னமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த பிரேஸ்லெட் ஆகட்டும், மோதிரம் ஆகட்டும், சின்ன செயின் ஆகட்டும், இதெல்லாம் வந்து இப்போ நிறைய
0: எஸ்பெஷலி ஸ்டெட்டு காலில் போடுறது,
1: ஸ்டெட்டும் போடுறாங்க,
0: டைமண்ட் மிக்ஸ் பண்ணி ஸ்டெட் இருக்கும், பிளைன் பிளாட்டினம் ஸ்டெட்டும் இருக்கும்.
1: ஓகே சார். இப்போ நீங்கள் டைமண்ட் மிக்ஸ் பண்ணின்னு சொன்னதுனால எனக்கு ஒரு கேள்வி சார், இப்போ வந்து பிளாட்டினம் டைமண்ட் அதுதான் நான் அந்த காம்பினேஷன்ஸ் நகைகளில் பார்க்குறோம், இப்போ தங்கமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உலோகமோ சேர்த்து அதை வந்து பண்ணுறாங்களா சார்?
0: பண்ணிகிட்டு இருக்கோம் மேடம். இப்போ நம்ம கடையிலே பார்த்தீங்கன்னா கோல்டு அதுக்கப்புறம் பிளாட்டினம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு லேயர் இருக்கும், அது ஒரு லேயர் இருக்கும், மல்டிமெட்டல் கான்செப்டில் வந்து பண்ணி கொடுக்குறோம். அப்போ சில்வர் கலரில் சில்வரில் அது பிளாட்டினம் கலர்லேயே அப்படி இருக்கும், அது இந்த பக்கம் கோல்டு கலர்லேயே ரோஸ் கோல்டு மிக்ஸ் பண்ணி பண்ணி கொடுக்குறோம். அதில் இன்றைக்கி நிறைய பேர் அதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து அதை விரும்பி வாங்கி போட்டுருக்காங்க.
1: ஓகே சார். ஒரு காலர் அட்டன் பண்ணிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க?
2: செந்தில் குமார்.
1: சொல்லுங்க சார்.
2: பூங்குடி
1: சொல்லுங்க சார், என்ன கேள்வி சார் கிட்ட?
2: இப்போ உள்ள சூழ்நிலையில பிளாட்டினத்தை வாங்கி நம்ம சேமிக்கலாமா? பிற்காலத்தில் நல்லா இருக்குமா?
1: ஓகே சார்.
2: அங்க மாதிரி 916
1: ஏற்றதா வாங்கி வைக்கலாமா?
0: சொன்ன மாதிரி போன 10 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட டபுள் த டைம்ஸ் ஆயிருக்கு. அண்ட் வரப்போற காலம்ல இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கும் பிளாட்டினம் வரப்போதுனால இது வந்து இன்னும் ஒரு 3-4 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால முதலீடு பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும்ல.
1: ஓகே சார்.
0: அண்டு இந்த பிளாட்டினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸாக வந்து இந்த அளவுக்கு இப்போ கோல்டை பார்த்தீங்கன்னா பார் கோல்டு வாங்கி வச்சுருப்பாங்க, பார் சில்வர் வாங்கி வச்சுருப்பாங்க. பிளாட்டினத்துலேயும் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அவைலபிலிட்டி இருக்குது. ஆனாலும் நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த ஆர்னமெண்ட்ஸாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து மக்கள் வந்து மத்தியில் இன்றைக்கி நிறைய வரவேற்பு இருக்கிறதுனால அது அதை தான் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
1: ஓகே சார்.

0: அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடரில் இன்று பிளாட்டினம் மற்றும் முத்து, நவீன தலைமுறையின் தேர்வு மற்றும் இயற்கையின் வெண்முத்து செல்வம் என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். பிளாட்டினம் பற்றி சார் ரொம்ப நிறைய நமக்கு தெரியாத தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நேர்களும் அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டுகிட்டே இருக்காங்க. நேர்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்துட்டு இருக்காங்க வல்லுநர் பிஎஸ்ஆர் எஸ் பிரேமானந்த் அவர்கள். சரி, இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நகை, அதாவது தங்க நகைகள் கொடுக்குறோம், அப்புறம் 1 கிராம் 2 கிராம் காயின்ஸ் கொடுக்குறோம், வைரத்தில் கொடுக்குறோம். பிளாட்டினம் கிஃப்டாக கொடுக்குறாங்களா சார்?
1: எஸ் மேடம், என்ன சொன்ன மாதிரி இப்போ எங்கள் ஜென்ரேஷன் எல்லாருக்குமே வந்து பிளாட்டினம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ஆமாம்.
1: இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சில சமூகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து கோல்டு யூஸ் பண்ணக்கூடாது.
0: ஓகே சார்.
1: அப்போ பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆகிற மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பிளாட்டினம் தான் அவங்க வேர் பண்ணுவாங்க.
0: ஓகே சார்.
1: ஸோ அதனால் இன்றைக்கி வந்து செயின் மோதிரம் அதுலேயே டைமண்ட் செட் பண்ண மோதிரம்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப நிறைய வந்து வாங்கி கிஃப்ட் பண்ணுறாங்க மேரேஜ் டைமில் அந்த மாதிரி டைம்லாம்.
0: ஓகே சார். இப்போ பிளாட்டினத்தில் கலர் சேர்த்து அந்த மாதிரி மாறி ஏதாவது அந்த மாதிரிலாம் வருமா சார்? இந்த மாதிரி இந்த வெள்ளியோட கொஞ்சம் இந்த ஆக்சைடைஸ் கலர் மட்டும்தான் இருக்குமா? பிளாட்டினத்தில்
1: ரெண்டே கலர் தான் மேடம். ஒன்று ஹை பாலிஷ்ட் நல்லா ஒரு பல பலன்னு சில்வர் கலர்லேயே இருக்கும். இன்னொன்று அதை மேட் ஃபினிஷ் பண்ணி ஒரு சாம்பல் நிறத்தில் ரொம்ப மேட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு பாலிஷ் தான் அதில் வருது.
0: இதுக்கு விலை வித்தியாசம் இருக்கா சார்?
1: இல்லை, அதெல்லாம் எந்த விலை வித்தியாசம் கிடையாது. ஒரு அந்த வேலைப்பாடு தான்.
0: ஓகே சார்.
1: பட் இது நீங்கள் கோல்டில் செய்கிறமே ரொம்ப நுணுக்கங்களாக நிறைய ஒர்க்லாம் அதில் வந்து வச்சு இதை செய்ய முடியாது. கோல்டில் நீங்கள் எப்படி நான் பெண்ட் பண்ணலாம், ஏன்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டல் அது. ஆனால் இதை வந்து நீங்கள் அப்படி நினச்ச மாதிரி வந்து ரொம்ப அப்படிலாம் பண்ண முடியாது. நிறைய டீட்டெயிலிங் ஒர்க்லாம் இதில் பண்ண முடியாது.
0: அதனால தான் அந்த கலெக்ஷன்ஸ் வந்து
1: ஆமாம் ரொம்ப மினிமமாக இருக்குது. அண்ணன் இதுக்கு செய்கிறவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப கம்மி. நம்ம நம்பர் 2-3 கம்பெனிஸ் தான் இதை பண்ணிகிட்ருக்கு.
0: ஓகே சார்.
1: அதனால் வந்து ஹியூஜ் வெரைட்டிஸ் ரேஞ்சஸ்கள் கிடைக்காது.
0: ஓகே சார். ஓகே சார், ஒரு காலர் அட்டன் பண்ணலாம் சார்.
1: எஸ் மேடம்.
0: வணக்கம். வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
2: மயிலாடுதுறை.
0: சொல்லுங்கள் சார், என்ன கேள்வி?
2: வணக்கம்.
1: ஆ வணக்கம்.
2: இப்போ வந்து சாதாரண இப்போ பிளாட்டினங்கிறது எல்லாருக்குமே நகரப்புற மக்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம், கிராமப்புற மக்களுக்கு யாருக்குமே இந்த பிளாட்டினத்தை பற்றி அறியத்துக்கு வாய்ப்பு இல்லை.
0: ஓகே சார்.
2: இதை வந்து நாங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு நிலத்தில் குடும்பத்தில் உள்ளவங்களை அதை வாங்குறோம்னா எப்படி வாங்கலாம்? அதை தரம் இப்போ 22 கேரட்டுங்கிறது சுத்தமான தங்கம், 18 கேரட்டு 15-16 கேரட்லாம் இருக்குது. அது மாதிரி இப்போ பிளாட்டினத்தில் வந்து தரம் இருக்குதா, அதில் கேரட்டு உண்டா, எப்படி அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? சாதாரணமாக இங்கே உள்ள பொற்கொள்ளர்லாம் அந்த பிளாட்டினம் செய்வாங்களா, இல்லை அது நாங்கள் வந்து ரெடிமேடாக தான் வாங்கணுமா?
0: ஓகே சார். சார் சொல்லுவாங்க. நன்றி சார்.
2: நன்றி நன்றி.
1: ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க சார்.
0: சார் ஏற்கனவே கேட்டது தான் கேட்குறாங்க.

0: இது வந்து குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 95% பிடி 95 அப்படிங்கிறது தான் வந்து அதில் அந்த பொருளில் வந்து என்க்ரேவ் பண்ணியிருப்பாங்க.
1: ஸோ
0: குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 5% வந்து அதில் அடிஷ்னலாக அலாய் மிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இது எல்லா வகையான எல்லாருமே இன்னைக்கு எல்லா ஜென்ரேஷன்ஸ்லையும் இன்னைக்கு வந்து விழிப்புணர்வு வந்து நீங்கள் நிறைய வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசேல் வேல்யூவும் வந்து கன்சிடரபுளாக நல்லாயிருக்கு மேடம்.
1: ஓகே சார், இப்போ நடுத்தர வர்க்கம் வாங்க முடியுமான்னு கேட்டுருக்காங்களா சார்? இப்போ ஒரு கிராம் அப்படின்றது தங்கத்தோட
0: ஒரு கிராம் கோல்டு வந்து இன்னைக்கு குளிர்சாதத்தை சேர்த்து இன்னைக்கு ஒரு 15,500 ரூபா 15,300 ரூபா அந்த ரேஞ்ச் வந்துடுது இன்னைக்கு.
1: ஓகே சார்.
0: ஆனால் இன்றைக்கி ஒரு பிளாட்டினத்தோட ஒரு கிராம் காஸ்ட் இன்னைக்கு வந்து வித் மேக்கிங் சார்ஜோட சேர்க்கும் போது ஒரு 7,500 ரூபா அந்த ரேஞ்ச் வரும்.
1: அப்போ நடுத்தர மக்கள்
0: எல்லாருமே இன்னைக்கு வாங்கி வேர்
1: பண்ணலாம். ஓகே சார். அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன கேட்டுருக்காங்கன்னா, பொற்கொள்ளர்கள் சாதாரணமாக வெளியில வந்து செஞ்சு கொடுப்பாங்களா அந்த பிளாட்டினம்?
0: அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை செய்கிறவங்களுக்கான அந்த ரொம்ப வந்து ஹைலி தேர்ந்தெடுத்த ஒரு உற்பத்தியாளர் மட்டும்தான் இதை செய்ய முடியும். எல்லாரும் செய்ய முடியாது இந்த ஆர்மன்ஸை.
1: ஓகே சார். அப்போ வந்து இது செய்யறதுக்கு அப்படின்றது தனியாக
0: எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வேணும் மேடம் இதுக்கு.
1: ஓகே சார்.
0: எஸ்.

0: பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1,000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
3: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.

0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸின் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
5: கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.
0: அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடரில் இன்று பிளாட்டினம் மற்றும் முத்து, நவீன தலைமுறையின் தேர்வு மற்றும் இயற்கையின் வெண்முத்து செல்வம். இன்றைய நேரலையில் நேயர்களின் கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் வல்லுநர் பிஎஸ்ஆர் எஸ் பிரேமானந்த் அவர்கள். சார், பிளாட்டினம் குறித்து நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு தீர்த்து வச்சுட்ருக்கீங்க, நேர்களும் அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. இன்னொரு கேள்வி சார் என்கிட்ட, அதாவது தங்க நகைகளை நம்ம வந்து வங்கியில் வந்து

0: கடனாக வாங்கணும், தங்க நகைக்கு ஈடாக கடன் வாங்குகிறோம், பிளாட்டினம் நகைகளுக்கும் அந்த மாதிரி கடன் கிடைக்குமா?
1: இது இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, இதை நாங்கள் வந்து பேங்க்கில் வந்து இப்போல்லாம் நாங்கள் சொல்லி இப்போ அசோசியேஷன் மூலமாக சொல்லி இப்போ வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பிளாட்டினத்துக்கும் நீங்கள் வந்து லோன் எடுக்கலாம், அது கொடுத்துட்டு லோன் வாங்கலாம். பட் அட் ப்ரெசென்ட் வந்து இல்லை,
0: ப்ரெசென்ட் கிடையாது. இப்போ இது மாதிரி இன்சூரன்ஸ் பண்ண முடியுமா சார்?
1: இன்சூரன்ஸ் பண்ணலாம் மேடம், இன்சூரன்ஸ் பண்ணலாம்.
0: வைரம் தங்க மாதிரி
1: பிளாட்டினத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வாங்கலாம், 100% கிடைக்கும்.
0: ஓகே சார், நேரடன் வரலாம் சார்.
1: எஸ்,
0: வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், அரியலூர் மாவட்டம் இளையவரமலையில இருந்து குமாரவேல் பேசுறேன்
0: சார். சொல்லுங்க சார்.
2: இப்ப இந்த பிளாட்டினம் வாங்கி வீடு பண்ணும்போது அப்ப ரொம்ப கழிவு ஏற்படுமா சார்? வெள்ளி மாதிரி 30% 25% கழிப்பாங்களா சார், இல்ல தந்த மாதிரி எடுப்பாங்க?
0: ஓகே சார், இந்த ஒரு கேள்விதான் இல்லையா? ஓகே சார், கேட்டுக்கோங்க. நன்றி.
1: ₹700 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கு ரேட்டு. அண்ட் தென் இன்னொரு
0: ரீசேல் வேல்யூ,
1: ரீசேல் வேல்யூ மேடம், இதுல வந்து எப்படி கோல்டுக்கு அன்னைக்கு போர்ட் எடுக்க அப்படியே எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இதுக்கும் வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கலாம்.
0: ஏன்னா அந்த பியூரிட்டி அதே மாதிரி இருக்கும் நீங்க சொன்னீங்க.
1: ஆமா, பியூரிட்டி அப்படியே இருக்கும். ஸோ அதனால வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது.
0: கேட்டமே செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு.
1: ஆமா, எஸ்,
0: ஓகே சார்,
1: டைரக்டா அப்படி எடுத்துக்கலாம் ஃபுல்லாவே.

0: ஸோ பிளாட்டினம் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. பிளாட்டினம் குறித்து இன்னும் ஒரு கேள்விக்கு அப்புறம் நம்ம வெண்முத்துக்கு போயிடலாம் சார்.
1: இப்போ
0: நம்ம பிளாட்டினம் நகைகள் வந்து இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் தங்கத்தில் வந்து ட்ரா பண்ண தெரிஞ்சவங்க அழகாக வரைஞ்சி கொடுக்குறாங்க, இல்லை பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ கஸ்டமைஸ் பண்ணி நம்ம நகைகள் வாங்கிக்கிறோம். அதே மாதிரி பிளாட்டினத்தில் பண்ண முடியுமா சார்? தங்க நகையோட ஒரு டிசைன் எடுத்து நான் பிளாட்டினத்தில் பண்ணலாமா?
1: கண்டிப்பாக பண்ணி தரலாம் மேடம். என்ன டிசைன் ஆனாலும் இன்றைக்கி வந்து அதுக்கு கேட் டிசைன் போட்டு கஸ்டமர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அவங்களோட நேம் இல்லை வந்து எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஷேப் எனக்கு வேணும் அது மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம்.
0: ஓகே சார்.
1: என்னன்னா டைம் வந்து ஒரு 30-40 days ஆகும் இருக்கு.
0: ஓ, அவ்வளோ நாள் ஆகும்?
1: ஆமாம், ஏன்னா ரொம்ப கம்மியான மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கனால டைம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஆனால் எந்த டிசைன் வேணாலும் மேக்ஸிமம் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை
0: ஓகே சார். இது வரைக்கும் பிளாட்டினம் பற்றி நிறைய கேள்வி கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் நேயர்களுக்கு ஏதாவது பிளாட்டினம் பற்றி சொல்லணுமா சார்? நம்ம எல்லாம் பேசிட்டோம்.
1: இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு.
0: ஸோ
1: பிளாட்டினத்தை வந்து நம்ம எல்லாருமே வந்து தைரியமாக வந்து இதில் முதலீடு பண்ணி நம்ம வந்து ஒரு ஆர்னமெண்ட்ஸாவோ இல்லை வந்து நம்மளோட ஃபியூச்சர் முதலீடுக்காக கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம்.
0: ஓகே சார்.
1: உங்களுக்கு இது ஜுவல்லரிஸில் நல்லா ரெப்யூட்டட் ஜுவல்லரிஸ்லாம் நல்ல ஜுவல்லரியை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கும் போது அதில் அதோட குவாலிட்டி பியூரிட்டியை பற்றி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக அவங்களாம் வித் சர்டிஃபைடு ஆர்னமெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க.
0: ஓகே சார்.
1: அண்ட் தென் இதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் இது இந்த இது என்ன முதலீடு பண்ணுறோமோ அதுக்கு டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதில்
0: இந்த
1: ஒரு 3 வருஷத்தில் பிளாட்டினம் வந்து ஒரு 15,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது.
0: அதனால்
1: நீங்கள் பிளாட்டினம் கண்டிப்பாக நீங்கள் முதலீடு பண்ணி ஆர்னமெண்ட்ஸாக வேர் பண்ணிக்கலாம், முதலீடாக வச்சுக்கலாம்.
0: ஓகே சார். இப்போ நம்ம வந்து அடுத்தது இதுவரைக்கும் நவீன தலைமுறையோட தேர்வை பற்றி பேசிட்டோம். அடுத்தது இயற்கையுடைய அழகு, அந்த ஒரு உயிர்லேருந்து பிறக்கிற வெண்முத்து, அதை பற்றி பேசலாம் சார். ஆமாம் சார். சார், முத்து அப்படின்னா எப்படி உருவாகுது சார்? இதெல்லாம் பூமியின் அடி ஆழத்துலேருந்து பாறைகள்லேருந்து இந்த மாதிரி நிறைய எல்லாமே நவரத்னங்கள் தனியும் இந்த முத்துக்கான சிறப்பு அப்படின்னு சொல்லும் போது ஒரு உயிர்லேருந்து உருவாகுதுன்னு தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சார், முத்து எப்படி உருவாகுது?
1: முத்து வந்து பார்த்தீங்கன்னா கடல் ஆழ்கடலில் தான் உருவாகிறது
0: முத்து
1: வந்து.
0: ஓகே
1: சார். இது உலோகங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் பூமியில் தனியாக இருக்குது. பட் இது வந்து சிற்பியில் ஆழ்கடலில் தான் உருவாகுது முத்து வந்து.
0: ஓகே சார்.
1: அது எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிற்பிக்குள்ளார வந்து ஒரு எலிமெண்ட் இருக்கும், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நேக்கர் அப்படிங்கிற ஒரு ஒரு சுரப்பி வந்து அந்த சிற்பிக்குள்ளே வந்து சுரக்கும். அந்த நேக்கர் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளார அந்த படலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உருவாகி அதுதான் வந்து ஒரு முத்து ஷேப்பாக மாறுது, அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் மாறுது.
0: ஓகே சார்.
1: ஆனால் வேரியஸ் ஷேப்ஸ் இருக்குது அதில் முத்து பொறுத்த வரைக்கும்.
0: ஓகே சார்.
1: எஸ்,
0: சரி சார். இப்போ முத்து வந்து அதாவது கடலில் அந்த சிப்பிக்குள்ளேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு

0: ஏன்னா இன்னைக்கு இந்த முத்தோட மார்க்கெட் அவ்வளோ இருக்கும் பொழுது நிறைய முத்து நகையை வந்து நிறைய விரும்புறாங்க, ராசிப்படியும் வாங்குறாங்க, பொதுவாகவும் ஆசையாகவும் அந்த முத்துமணி மாலைகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்குறாங்க. ஆனால் இயற்கையாக அவ்வளவும் கிடைக்குதா? செயற்கை முத்தும் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கா?
1: ரெண்டு வகையான முத்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு மேடம். சொல்லலாம், அதை தாண்டி மூணாவது ஒரு ரகம் இருக்கு, அதை நான் சொல்றேன்.
0: ஓகே சார்.
1: ஃபர்ஸ்ட் இயற்கையான முத்து, அதுக்கு தான் வந்து வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்தது இயற்கைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்ச்சர் பண்றாங்க. எப்படின்னா முத்து ஷேப்லேயே ஒரு சிந்தட்டிக் பிளாஸ்டிக்கோ இல்லை வந்து அதுக்கு ஈக்குவலண்டாக உள்ள சிந்தட்டிக் ஒரு எலிமெண்ட்டை எடுத்து அந்த சிற்பிக்குள்ளார அதை வச்சுட்டு அந்த ஆழ்கடல் அந்த மாதிரி ஒரு ஒரு அட்மாஸ்பியரில் கொண்டு போயிட்டு அதை வச்சுருவாங்க. வச்சுட்டா அதுலேயும் இந்த நேக்கர் போய் கொஞ்சம் கொஞ்சமாக போய் செடிமெண்ட் அப்படியே அதில் போய் இதில் போய் செடிமெண்ட் ஆகும்.
0: ஓகே சார்.
1: ஆகி ஆகி ஆகி அந்த படலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு இது வந்து ஒரு கல்ச்சர் முத்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் நாலு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த முத்தில் என்ன ஷைனிங் மேலே டாப்பில் இருக்கோ அது அப்படியே வந்துடும்.
0: ஓகே சார்.
1: பட் ஒரிஜினலான முத்து பார்த்தீங்கன்னா அந்த அதே லேயர் கம்ப்ளீட்டாகவே இருக்கும்.
0: ஓகே சார்.
1: மொத்த முத்துலேயுமே அப்படியே அந்த கம்ப்ளீட் லேயர் அதுவே இருக்கும் அந்த

0: ஓகே சார்.
1: ஆகி ஆகி ஆகி அந்த படலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு இது வந்து ஒரு கல்ச்சர் முத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த முத்துல என்ன ஷைனிங் மேலே டாப்பில் இருக்கோ அது அப்படியே வந்துடும்.
0: ஓகே சார்.
1: பட் ஒரிஜினலான முத்து பார்த்தீங்கன்னா அந்த அதே லேயர் கம்ப்ளீட்டாகவே இருக்கும்.
0: ஓகே சார்.
1: மொத்த முத்துலேயுமே அப்படியே அந்த கம்ப்ளீட் லேயர் அதுவே இருக்கும், அந்த நேக்கரே இருக்கும் ஃபுல்லாகவே.
0: ஓகே.
1: இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 mm திக்னஸ் இருக்கும் அதில்.
0: ஓகே.
1: ஸோ அந்த ரேஞ்ச் வந்தோடனே அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல ஷேப்பில் கிடச்சிருது. ஸோ கல்ச்சர் பண்ண முத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஷேப்பில் ஒரே மாதிரி சைஸில் உங்களுக்கு கிடச்சிரும் கல்ச்சர் முத்தில். பட் அதுக்கு வந்து ஃபியூச்சரில் வேல்யூ இருக்கான்னு கேட்டால் பெருசாக கிடையாது அதுக்கு. பட் நேச்சுரலாக ஃபார்மேஷன் ஆகிறது ஒரு ஒரு முத்து வந்து பார்த்தீங்கன்னா 8-10 வருஷம் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்றதுக்கு.
0: ஓகே சார்.
1: அதுக்கு வந்து வேல்யூ இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு.
0: ஓகே சார். இப்போ நீங்க சொன்னீங்க செயற்கையா இருக்கிற முத்து இயற்கையான முத்து அளவுக்கு அந்த தரம் ரீசேல் வேல்யூலாம் இருக்காது. ஒரு நல்ல தரமான முத்து அப்படின்னு சொன்னா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி தேர்வு செய்யறது சார்?
1: இப்போ வந்து நம்மள மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து பார்க்கும்போது அப்படின்னா நீங்கள் முத்துக்கு வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம்.
0: ஓகே சார்.
1: இது நேச்சுரல் முத்தா இல்லை வந்து கல்ச்சர் பண்ணதா இல்லை வந்து வேறு ஏதாச்சும் அது என்ன ரகத்தை சேர்ந்தது அப்படின்ட்டு இதுக்கெலாம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட் வந்துட்டு அதை நாங்கள் நார்மல் ஜுவல்லரிஸில் வைக்க முடியாது. இதுக்கு வந்து பெரிய பெரிய லேப்லாம் இருக்குது, அந்த லேபே சர்டிஃபிகேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அதை அனலைஸ் பண்ணி எவ்வளோ திக்னஸ் வரைக்கும் இதில் வந்து ஒரிஜினல் முத்து இருக்குது, அதுக்கப்புறம் இதில் வந்து சிந்தட்டிக் இருக்கா உள்ளர அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஒரிஜினல் முத்தாக இருந்துச்சுன்னா 100% சொல்லிடுவாங்க இது ஒரிஜினலாகவே இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு லேப் ரிப்போர்ட் போட்டு கார்டு ஐடென்டி கார்டு ஒரு கார்டு மாரி கொடுத்துருவாங்க.
0: ஓகே சார்.
1: அந்த கார்டோட தான் நம்ம சேல்ஸும் பண்ணுறோம் கஸ்டமர்ஸ்க்கு.
0: ஓகே
1: சார். சிலர் வந்து கேட்பாங்க இது என்ன சார் வந்து முத்து ரேட்டுன்னு இவ்வளோ போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறது ஏங்க இது பியூர்லி நேச்சுரல் அப்போ உள்ளது, இதே கல்ச்சர்ட் பொருள்லாம் உங்களுக்கு வந்து 1/4 காஸ்ட் கூட வராது. அதனால வந்து அதுக்கு டிஃபரன்ஸ்.
0: இப்போ நாங்கள் வந்து அது வீட்லேயே வந்து செக் பண்ணி பார்க்க முடியுமா சார்? இப்போ கடையில் சர்டிஃபிகேட்டோட இருந்து அதை பார்த்து நாங்கள் வாங்குறோம். இப்போ எங்கிட்ட ஒரு முத்து இருக்குது, அது பரம்பரையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது நல்ல முத்தா, இது தரமான முத்தானு சாதாரணமாக அந்த வெளிச்சத்தில் வச்சு பார்க்குறாங்க அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும்
1: இல்லை மேடம்? கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். ஈவன் எக்ஸ்பர்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இப்போ எங்களுமே ஜுவல் நேகடை வச்சிருக்கவங்களாலே கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் தான்.
0: ஓகே.
1: பேஸ்ட் ஆன் லேப் ரிப்போர்ட்டை வச்சு மட்டும்தான் வந்து ஒரு முத்தோட ஒரிஜினாலிட்டியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எஸ்பெஷலி வந்து நேச்சுரல் முத்து இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரிஜினல் அளவுக்கு அவ்வளோ குவாலிட்டியை செஞ்சு கொடுக்குறாங்க, அதுக்கு முன்னாடி மிஷினரிஸ்லாம் வந்துருச்சு
0: இன்னைக்கு.
1: ஏன்னா நிறைய தேவைகள் அதுக்கு முத்து சார்ந்து இருக்கிறனால இன்னைக்கு நிறைய வந்து நிறைய பேர் நீங்கள் விரும்பி போடுறாங்க. அதனால வந்து எல்லாருக்கும் நேச்சுரலாக கொடுக்கணும்னா அது சாத்தியமே கிடையாது. அதனால ப்ரொடக்ஷனை வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் நிறைய செய்ய ஆரம்பிச்சாங்க
0: சார். இப்போ வெண்முத்து அப்படின்னு சொல்கிறோம், அது அவ்வளோ அப்படியே பளிச்சுன்னு அந்த வெண்மையாக தான் இருக்குமா அந்த முத்து, இல்லை கொஞ்சம் கலர் கம்மி அப்படின்னு இருக்கா?
1: கலரில் வெண்முத்துலேயே பார்த்தீங்கன்னா 4 வகை இருக்கு மேடம். பிங்க் ஷேட்ல ஒன்று இருக்கும், எல்லோயிஷாக இருக்கும், பியூர் ஒயிட்ல இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ரெயின்போ கலர் வந்த மாதிரி ஒரு ஒரு ஷேடாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அது ஒரு ஒரு ரீஜியனில் ஒரு ஒரு மாதிரியான அந்த மேக்கர் வந்து
0: எந்தெந்த கடல் பரப்புலேருந்து கிடைக்குதோ அந்த
1: எக்ஸாக்ட்லி அங்க இருக்கிற சாயில் அங்க இருக்கிற வாட்டரோட தன்மை அதெல்லாம் பொறுத்து வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகும்.
0: சரி, கலருக்கு பொறுத்து தரம் விலை அதெல்லாம் மாறுபடும் சார்.
1: இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் ப்ராப்பர் ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற முத்துக்கு தான் வந்து ரொம்ப ரேட் அதிகம்.
0: ஓகே.
1: பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒரு ஒரு 100 முத்து கொண்ட ஒரு மாலை அழகாக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் முத்தாக இருந்துச்சு
0: அப்படின்னா
1: அதோட பாசிபிலிட்டி எப்படின்னா உங்களுக்கு 100 சிப்பிலேருந்து ஒரு முத்து எடுத்தீங்க அப்படின்னா 2 இல்லை 3 முத்து தான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும், பாக்கி 97 வந்து வெவ்வேறு ஷேப்பில் தான் இருக்கும்.
0: ஓகே சார். ஓகே ஓகே.
1: அப்போ ஒரு 100 முத்து போட்டிருக்காங்க அப்படின்னா மாலையில் போட்டிருக்காங்கன்னா ஒரு 10,000 சிப்பிலேருந்து எடுத்திருப்பாங்க அந்த 100 முத்தை.
0: ஓ,
1: அந்த அளவுக்கு தான் பாசிபிலிட்டி. அதனால வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு ப்ராப்பர் ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கிற முத்துக்கு வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நல்ல ரேட் இன்னைக்கு கொடுத்து எடுத்துக்கிறாங்க.
0: கலர் பொறுத்த வரைக்கும் சார் என்ன கலர்
1: கலரில் நம்ம ஒயிட் பேர்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு 4 இருக்கு, இதுக்கு அடுத்து பிளாக் பேர்ல்னு ஒன்று இருக்கு.
0: ஓகே.
1: அது வந்து இன்னும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது
0: ஓகே சார்.
1: அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அந்த சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற சீலை கிடைக்குது, அது ரொம்ப ரேராக ஃபார்ம் ஆகிற ஒரு முத்து அது.
0: ஓகே சார். இப்போ முத்து நகையை பொறுத்த வரைக்கும் நான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல சார், பொதுவாகவே நகையெல்லாம் வைக்கணுன்னாலே ஒரு பட்டு துணியில் வைங்க, தனித்தனியாக நகைகளை வைங்க, காற்று புகாமல் இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்கல்ல சார், முத்து நகையை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பராமரிக்கணும், எந்த மாதிரி பாதுகாத்து வச்சுக்கணும்
1: பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான ஒரு எலிமெண்ட் அது முத்து. ரொம்ப சாஃப்டாக அது, இயற்கையாக கிடைக்கிற ஒரு பொருள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும்.
0: ஓ,
1: அப்போ வந்து நீங்கள் வந்து மற்ற நகையோட சேர்த்து வைக்கும் போது

0: ரொம்ப பார்த்து தான் வைக்கணும். அதை ஒரு சாஃப்டான கிளாத்தில் சுற்றி அதுக்கப்புறம் ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு நீங்கள் வைக்கலாம் தான் வைக்கலாம், மற்ற நகையோட சேர்த்து. இல்லைனா இதுக்கு தனியாக அட்டென்ஷன் கொடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுக்கிறது தான் சிறந்த வழி.
1: ஓ சரி சார். இப்போ இதுவும் வந்து வெள்ளி மாதிரி கருக்கக்கூடிய பண்பெல்லாம் இருக்கா சார்? இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்க, வெள்ளி வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி கருத்து போகலாம், வேர்வையில். இப்போ இந்த மாதிரி முத்தும் வந்து நிறம் மங்குமா, காலங்கள் போக நிறம் மங்குமா?
0: கண்டிப்பாக மங்காது, அந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் கண்டிப்பாக ஆகாது. ஆனால் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, என்னென்னா சிலர் வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க. பர்ஃப்யூம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் வேர் பண்ணி முத்து ஆர்னமெண்ட்லாம் போட்டு அதுக்கப்புறம் மேலே பர்ஃப்யூம் பண்ணிடுவாங்க. ஸோ இது நேச்சுரலாக வந்து முத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஃபார்மேஷன் தான் அது. அது அப்போ இந்த மாதிரி கெமிக்கலை நம்ம போடும்போது போட அதில் வந்து கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும்.
1: ஓகே சார்.
0: ஸோ இது வந்து முத்தோட அடிப்படையாக இருக்கிற அந்த மூலப்பொருள் அதில் என்ன இதில் அதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நேக்கரில் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் இருக்குது. கால்சியம் கார்பனேட் கூட நம்ம ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உள்ள கெமிக்கல் இது ரியாக்ட் ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: நேயர்களுக்கு காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பியசா தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1,000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் காரைக்கால் முருகன் ஜுவல்லரி விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ்,

0: அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் பிளாட்டினம் மற்றும் முத்து பற்றி பேசிகிட்டே இருக்கோம். முத்து நகைகள் பற்றி நம்மளுடைய சந்தேகங்களுக்கு பிஎஸ்ஆர் பிரேமானந்த் அவர்கள் விளக்கம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ முத்து நகை அப்படின்றது பர்ஃப்யூம் போட்ட பிறகு போடாதீங்க அப்படின்னு சொன்னீங்க, என்ன அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும்னு. முத்து அப்படின்னு சொல்லும்போது எப்படி வந்து நம்ம வீட்டிலே க்ளீன் பண்ணிக்கலாம் சார்? இப்போ வந்து தங்க நகையில் க்ளீன் பண்ணுறது ஓரளவுக்கு தெரியும், முத்து நகைகள்
1: முத்தை பொறுத்த வரைக்கும் மேடம் எப்படின்னா நம்ம கடைசியாக வேர் பண்ணணும். நம்ம ஜுவல்ஸ் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம வந்து ட்ரெஸ்லாம் வேர் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வேர் பண்ணணும். ஈவன் அப்புறம் பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்.
0: ஓகே,
1: ஃபஸ்ட்டு கழட்டி வைக்க வேண்டிய ஒரு பொருள்
0: ஃபஸ்ட்டே
1: கழட்டி வச்சோம், ஏன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு. இது வந்து முத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம அடிஷ்னலாக கீழ் எடுக்க வேண்டியது. இப்போ இது எப்படி சுத்தம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நமக்கு குடிக்கிறதுக்கு ஏதுவான தண்ணி வாட்டர், என்ன வாட்டர் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர், அந்த மாதிரி வாட்டரில் நியூட்ரலாக இருக்கணும். எந்த சால்ட் கண்டென்ட்டோ இல்லை எந்த கெமிக்கல் கண்டென்ட்டோ இருக்கக்கூடாது. ஈவன் சோப் வாட்டர் கூட இல்லை மிக்ஸ் ஆகக்கூடாது. ஸோ நம்ம குடிக்கிறதுக்கு எது ஏதுவான வாட்டரோ அந்த மாதிரி வாட்டரை எடுத்து ஒரு துணியில் நினைச்சி அந்த டேம்ப் கிளாத்தை வச்சு நம்ம அந்த ஈர துணியை வச்சு சுத்தமாக அப்படி துடைக்கலாம்.
0: அது போட்டுமே போதும்,
1: ஒரு டைம் துடைக்கணும் கண்டிப்பாக நம்ம வேர் பண்ணி முடிச்சுட்டு. ஏன்னா நம்ம எகைன் நம்ம உடம்புல இருக்கிற வேர்வையை கூட அது ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அதோட தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு டைம் வேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம்.
0: ஓகே சார், ஒரு காலர் அட்டன் பண்ணிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க, என்ன சந்தேகம் சார்?
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் மன்னை சேவியர்மா. நலமா இருக்கலாமா?
0: நலமா இருக்கிறோம் சார், சொல்லுங்க என்ன சந்தேகம் சார்?
2: நலமா இருக்கலாமா?
1: நல்லா இருக்காங்க சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார்.
2: ஐயா, இப்போ 9-1 சிக்ஸ் இருக்கியா, அதுக்கும் வந்து சாதாரண பூனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ரெண்டாவது வந்து நம்ம வந்து கொடுத்தா வந்து கம்மியான விலைக்கு எடுக்கிறாங்க, அவங்க இருக்க போது செய்திக்குழி சேதம் அது இதுன்னு போட்டு ஒரு மாதிரி இது பண்றாங்க. அதை கொஞ்சம் விளக்கமா எனக்கு சொல்லுங்க ஐயா.
1: சரிங்க,
2: நன்றிங்க ஐயா.
1: நன்றி, நன்றி.

0: சொல்லுங்கள் சார்.
1: யா ஸோ வந்து யா நகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 916 பியூரிட்டி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்து ஹால்மார்க்கோடு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல்லா கடைகள்லையுமே வந்து அதை அன்னைக்கு போர்டு எடுக்க அப்படியே எடுத்துப்பாங்க மேடம்.
0: ஓகே.
1: ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து அன்ஆத்தரைஸ்டாக 65 டச்சு, 70 டச்சு, 50 டச்சு, சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 டச்சுக்கெல்லாம் இருக்குது இன்றைக்கி நகை வருது, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவங்க தெரிஞ்ச தெரியாமல ஒரு அவசரத்துக்கு சின்ன சின்ன ஒரு கடைகளில் போய் அவங்க வாங்கிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி ப்ராப்பராக இன்றைக்கி கவர்மெண்ட்டே வந்து இன்றைக்கி வந்து HYD சீல் போட்டு கொடுக்குறாங்க. 916 பியூரிட்டி, 18 கேரட் பியூரிட்டி, 14 கேரட், 9 கேரட் வரைக்குமே இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக வந்து அதில் கவர்மெண்ட் சீல் போட்டு கொடுத்துட்றாங்க.
0: ஸோ
1: அதனால் நீங்கள் வந்து வாங்கும் போது அதோட என்ன பியூரிட்டி இருக்குங்கிறத என்ஷூர் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது.
0: ஓகே சார். இப்போ முத்து பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார், முத்து வந்து உருண்டையாக அப்படியே இருக்கும், அதில் அந்த சின்ன வெளிசான நூல் கொக்குற ஹோல் வந்து நம்ம தான் பண்ணுறோம் இல்லையா சார். இப்போ அது தங்க கம்பிகளில் கொக்குறாங்க, வெள்ளி கம்பியில் கொக்குறாங்க, நரம்புல கொக்குறாங்க, இப்படிலாம் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி உலோகத்தில் கொக்கலாமா இல்லை அதுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு இழை நூல்கள் இருக்கா சார், எது பெஸ்ட்டு?
1: இப்போ முத்து எடுத்துக்கிங்க அப்படின்னா டிசைன்ஸ் நீங்கள் வந்து எந்த மாதிரி டிசைனை சூஸ் பண்ணிங்கன்னா அதை பொறுத்து வந்து நம்ம வந்து அதை எப்படி கோக்குறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நைலான் மிக்ஸ் பண்ண நூல் வருது, த்ரெட் வருது, அது ரொம்ப தின்னாகவே இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா முத்தில் வந்து நம்ம பெரிய ஓட்டெல்லாம் போட முடியாது. ஸோ ஒரு லெஸ் தென் 1 mm திக்னஸில் தான் ஓட்டையே போடுவாங்க, அதில் ரொம்ப பெருசாக போட்ட போட்டால் கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்பு
0: இருக்குது.
1: ஸோ அதனால் ரொம்ப அது டெலிகேட்டாக தான் இருக்கும் அந்த மெட்டீரியலே. ஸோ வந்து லெஸ் தென் 1 mm திக்னஸ் இருக்கும் அந்த த்ரெட்டு. ஆனால் வந்து நீங்கள் வந்து பிடிச்சி நம்ம கையால் வெறும் கையால் பிடிச்சி வெட்ட ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம கை தான் வெட்டுமா தவிர்த்து அந்த நூல் அருந்து போகாது, ரொம்ப ஹார்டான மெட்டீரியலாகவும் இருக்கும் அந்த த்ரெட்டு. ஸோ அந்த மாதிரி த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் வந்து முத்து மாலை முத்து செயின்லாம் அந்த செய்கிறாங்க.
0: ஓகே சார், அதான் பெஸ்ட்டு,
1: அதுதான் பெஸ்ட்டு.
0: ஏன்னா இப்போ நம்ம கம்பிகள் இருக்கும்போது அந்த உரசும் பொழுது அந்த முத்து தேயுமா?
1: முத்து தேயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து கப்பு மாரி கொடுத்துட்டு அந்த கப்பில் வந்து பவுன் கப்போ இல்லை வெள்ளி கப்பு அந்தமாரி போட்டுட்டு அதை அந்த கப் மூலமாக வந்து ரெண்டு முத்தையும் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அதுதான் முத்து மாலை முத்து செயின்லாம் அப்படி தான் வரும் சில. பட் பெருவாரியாக வந்து இன்றைக்கி கேட்குற கஸ்டமர்ஸ் எல்லாமே எங்களுக்கு முத்து மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது இந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம், அது ரொம்ப சேஃபஸ்ட்டு. ஈவன் பவுன் கம்பியை விட இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
0: ஓகே சார். இப்போ வந்து முத்து வந்து எந்த மாதிரி சைஸ் எல்லாம் இருக்குது சார்? சின்னதாகவும் முத்து பார்க்குறோம், பெரிய முத்துமணியும் பார்க்குறோம். அப்போ வந்து முத்து அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டான முத்து, இயற்கை முத்து ஸ்டாண்டர்டான சைஸ் எப்படி எந்த அளவுக்கு?
1: மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1/2 கேரட் 3/4 கேரட் இது வந்து கிராமில் பார்க்காம இதையும் கேரட்டில் தான் பார்ப்பாங்க,
0: டைமண்ட்
1: வாயில் மாதிரி கேரட்டில் தான் பார்ப்பாங்க. ஸோ 1/2 கேரட் 3/4 கேரட் அந்த மாதிரி முத்து வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்குது. நீங்கள் வந்து அந்த 5 கேரட் 6 கேரட் அந்த சைஸ்க்கு மேலாம் போயிட்டுச்சு அப்படின்னா லட்சக்கணக்கில் வரும் அந்த முத்தோட காஸ்ட்டு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஆக்ஷன் அதுக்குன்னு வந்து ஆக்ஷனு போட்டு அதை வந்து அந்த ஏலம் மூலமாக வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அதை எடுத்துருவாங்க அந்த முத்துலாம்.
0: ஓகே சார். இப்போ முத்து பிளாட்டினம் ரெண்டுமே நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ரெண்டும் சேர்ந்து ஒரு நகையில் வந்து பண்ண பிளாட்டினம் ரிங்கில் நான் முத்து வைக்க முடியுமா?
1: எஸ் தாராளமாக வைக்கலாம் மேடம்.
0: ஓகே
1: சார். பிளாட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வச்சு போடுறதுங்கிறது ரொம்ப சிலர் வந்து வெகு சிலர் போடுறாங்க, பட் வந்து டைமண்டை வச்சு போடுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். இது டைமண்டும் பிளாட்டினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி நம்ம வந்து ஒரு பிரெட் அண்ட் பட்டரோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ ஏன்னா பிளாட்டினம் வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் மெட்டீரியல், ஸோ அதில் கேப்சர் பண்ணுற டைமண்ட் வந்து வைக்கும் போது ரொம்ப சேஃபும் கூடாது. அதனால் வந்து ரொம்ப சேஃபாக வந்து டைமண்ட் வந்து கேப்சர் பண்ணிக்கோ. அண்ட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக முத்து வச்சு செய்யலாம்.
0: ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்து ஹால்மார்க் முத்திரைன்றது எல்லாத்தையும் பார்த்து வாங்குறோம்ல, இப்போ முத்து அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சர்டிஃபிகேட் மட்டும் பார்த்து தான் வாங்க முடியுமா இல்லை வேற ஏதாவது?
1: நார்மல் ஐஸில் பார்க்கும் போது சாதாரணமாக எடுத்து பார்க்கும் போது அதோட கலர் இருக்கு, ஷேப் இருக்கு, அதில் ஏதாச்சும் பெண்ட் இருக்கா, இல்லை ஓவல் ஷேப்லயோ இல்லை வேற ஏதாச்சும் ஷேப்ல இருக்கா, இதெல்லாம் இல்லாமல் நார்மலாக ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கு, நல்லா ஷைனிங் இருக்கு இந்த முத்து அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கும் போது தெரியும். அதை தாண்டி அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் வந்து அதில் போட்டிருப்பாங்க, வெயிட்டு அதோட சைஸ்லாம் என்னன்றது எத்தனை எம்எம் இருக்கு வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம், அதோட வெயிட்டை செக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஜுவல்லரியிலேயே அதோட என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அதோட சர்டிஃபிகேட் இல்லாமல் வேறு ஏதோட சர்டிஃபிகேட் எடுத்து அதுக்கு வச்சுட்டாங்கன்னு கூட கஷ்டமாக
0: போயிடும்.
1: ஸோ அதனால் வந்து இது எல்லாமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம், பட் லேப் சர்டிஃபிகேஷன் மட்டும்தான் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரே ப்ரூஃப்.
0: ஓகே சார். விலை அப்படின்னும் போது இதுக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கா?
1: கண்டிப்பாக இருக்குது மேடம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினத்துக்கு நான் சொன்னேன் 3 times ஆகிருக்கு அப்படின்ட்டு, 3 times ஆகும், 2 times ஆகும்

0: நான் சொன்னேன். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முத்து வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வித்த விலைக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 மடங்கு உயர்ந்திருக்கு, எஸ்பெஷலி ஃபார் நேச்சுரல் பேர்லுக்கு. ஆனால் ஆர்டிஃபிஷியல் பேர்லுக்கு ரேட் வந்து அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஒரே விலை தான் போயிட்டுருக்கு. பட் நேச்சுரல் பேர்லுக்கு வந்து அதுக்கு ஏன்னா அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். அதுக்கு உண்டான லேபர்ஸு, அதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி அந்த நம்ம வந்து 8 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு முத்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இன்னைக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒர்க்மேன்ஷிப், அதோட காஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு.
1: பாட்டே இருக்குல்ல சார், முத்து குளிக்க சொல்லிட்டு ரொம்ப ஆழ்த்து, அதுக்காக தெரிஞ்சவங்க தான் போய் எடுக்க முடியும்.
0: அதனால வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நார்மலாக வித்துட்டு இருந்த விலைக்கு இன்றைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 500 மடங்கு இன்றைக்கி விலை ஏறிடுச்சு முத்தோட ப்ரைஸு. அண்ட் அது இன்னும் ஃபர்தராக ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் நேச்சுரல் முத்து எங்கே கிடைக்குதுன்னு நீங்கள் சர்டிஃபை பண்ணி முத்து வாங்கினீங்கன்னா அதுக்கு நல்ல விலையேற்றம் இருக்கும்.
1: ஓகே சார், இன்றைய தலைமுறையினர் வந்து வாங்குற, நவீன தலைமுறையினர் வாங்குற பிளாட்டினம் நகை அதிகமாக செயலாகிறது முத்து நகை, என்னவா சார் இருக்குது இப்போ?
0: இல்லை, முத்தில் வந்து ஒரு சின்ன மேலே டாப்பில் ஒரு ஒரு ஒரு ஒரு டைமண்ட் கவர் பண்ண மாதிரி ஒரு முத்து பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு கடையில்.
1: ஓகே,
0: அவர் முத்து வச்ச மோதிரம் அதுவும் நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு கடையில்.
1: ஓகே சார்,
0: இது வந்து இது காலத்தால் அழியாத ஒரு டிசைன். அது அதுமாரி ஒரே ஒரு சிங்கிள் முத்து வச்ச தோடு, அது வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பொழுதுமே கடையில் வந்து ஸ்டாக்கே இருக்காது, அது தொடர்ந்து வாங்கிகிட்டே இருப்பாங்க அவ்வளோ பேர். இது முத்து நீங்கள் வந்து ஒரு ஆடம்பரமான பொருளாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆடம்பரமாகவும் அப்படி ஒரு அழகு கொடுக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அது தோற்றத்தை கொண்டு கொடுக்கும். அது நீங்கள் எப்படி பார்த்தீங்கனாலும் அந்த மாதிரி இருக்கும்.
1: ஓகே சார், இப்போ நம்ம அது நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு நகை வல்லுநரா அழகான நகை அப்படின்னா உங்களுடைய பார்வையில் என்ன சார்?
0: அழகான நகைனா நம்ம வந்து இப்போ எப்படின்னா முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்க நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் யூஸ் பண்ண நகையை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் கொடுத்துட்டே வந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நம்ம ஃபேமிலிக்கு சில அசட்டை வந்து உருவாக்கணும். இது வந்து நம்ம ஃபேமிலியோட நகை அப்படின்னு வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு பாஸ் பண்ணணும். அப்போ நம்ம வந்து அதோட வெயிட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி அஃபோர்டபிலிட்டி வச்சு பார்க்கணும். பட் வந்து ஒரு சின்ன நகையை எடுத்தால் கூட அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்கா, ரொம்ப அழகான ஷேப்பு, அதோட டிசைனு, இதை வந்து நம்ம வந்து கடையில் போட்டுட்டு வேறு டிசைன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வெயிட்லாம் பார்க்காம நல்ல அழகான ஒரு அசட்டை நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இது எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் அந்த டிசைன்ஸ் வந்து அவங்க ரசித்து அவங்க வந்து அதை வந்து கடைகளுக்கு அவசரப்பட்டு விற்க மாட்டாங்க, இல்லை வேறு ஒரு பொருளாக மாற்ற மாட்டாங்க.

0: தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
5: கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
6: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12 மணி. FM எக்ஸ்பிரஸ். இன்றைய பகல் மற்றும் மாலை ஒலிபரப்பில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ். இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொட்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வன், டி தூஷன். 12:55 பன்னிசை துத்தம் என தொடங்கும் பாடல், பாடியவர் திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள். பகல் 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு அண்ண பதில். பிற்பகல் 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல். வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு எல்எஸ்சி, 4 மணிக்கு தேநீர் நேரம். 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம். 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை. மாலை 6 மணிக்கு பன்னிசை அப்பூங்கனில் என தொடங்கும் பாடல், பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:41 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 6:45 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், இயற்கை முறையில் வாழை சாகுபடி. தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை ஜி கங்காதரன் அவர்களுடன் நேர்முகம். 8:20 காற்றில் வரும் கானம், 8:15 நாடாளுமன்றத்தில் என்று. 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல்ல முது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம். நேர்கள் இதுவரை இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி நினைவூட்டலை கேட்டீர்கள்.

நேயர்களே, சாலையில் மெதுவாக செல்வோம். வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரின் முகத்தை நினைவில் கொள்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களினி கேட்கலாம் மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக முதல் பாடல் வருகிறது. காதல் ஓவியம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில். பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌபிக், தாரிக், முகமது ஹபி, ஷியாத், மெஹனா, ஹம்சா, ரனியா, பட்டீஸ்வரம், சாந்திசாமிநாதன், விஷ்ணு, அனு, நிலாஷினி, சங்கரன் மந்தல், ஹரிஹரன் கூடல், கார்த்திகேயன், அமுதா, அஷ்யா, ஆதிஷ், ஹர்ஷவர்தன்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருகிறது. ராணி தேனி படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி, எஸ் ஜானகி இணைந்து பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி, மாலதி பாலு, சீனிவாசன், சிவகாமி, சுவாமிமலை சேகர், இந்திரா, திவ்யா, கார்த்திகேயன், ரதிமிகா, தியானிகா, பனங்குடி ரத்னா, பிரகாஷ், சிவனேஷ், சர்வேஷ், உட்கோட்டை சரவணன், ராஜேஸ்வரி, கணிஷ்கா, நிவாஸ், மணக்குடி ஆறுமுகம், கோமதி, ஸ்ரீ வர்ஷன். இந்த நேயர்களோடு நாகப்பட்டினம் மாரிநாட்டு தெரு சிவபாரதி, பிரகாஷ், வாழ் முனீஸ்வரன், பாப்பாக்கோவில் ரவி, மணக்குடி ராஜேந்திரன், நாகூர் ரஹீம், தர்ஷினி. இந்த நேயர்களோடு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலைவாணன், மெர்சிராணி, வானதி, மோனிகா, பிருத்தி, ஜின்சி, வான்முகிலன், அமிர்பாலன், உத்திரக்குடி சரவணன், தமிழரசி. இந்த நேயர்களுக்காக வருகிறது இந்த பாடல்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை.
0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தாற்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பக்கரியின் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சோர்கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமர்ஷியல் ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின்

0: திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சி
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோஜ்வாலசன் ஆடி அட்டகாசம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருகிறது. ஆத்மா படத்திற்காக கேஜி ஜேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன். இந்த நேயர்களோட ஆண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், தீபிகா, எழிலரசி வினுப்பிரியா, அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன், நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, கடலூர் சேரலாதன், சண்முகப்பிரியா. இந்த நேயர்களுக்காக அந்த பாடல் வருகிறது.

0: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: நேரம் நண்பகல் 12:30 காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் மனத்தில் நின்றவை நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருகிறது. கோபுர வாசலிலே படத்திற்காக கே.ஜே. ஜெயசுதாஸ், எஸ். ஜானகி பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி, வனிதா சித்தார்த், வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரை சின்னத்துறை, விருத்தாச்சலம் விருத்தகிரி, பெண்ணாடம் சுமதி. அந்த நேர்களோடு கங்களாஞ்சேரி முருகேசன், மைத்திலி முருகேசன் இனியா, சூரனூர் காமாட்சி சுப்பிரமணியன், ஜனனி செந்தில், வேணி சதீஷ்குமார், கவின், நவீன் மித்ரன், இந்த அனைத்து நேர்களுக்காகவும் இந்த பாடல் வருகிறது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: மனதில் நின்ற நிகழ்ச்சி நிறைவாக வருகிறது. 7வது மனிதன் படத்திற்காக கேஜி ஜேசுதாஸ், பி நீரஜா பாடிய பாடல். பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. திருவெற்றியூர் செல்வி, சூர்யா, சுப்பிரமணி, தான் தோன்றிமலை செல்வராஜ், பெரியநாயகி ஜோசிகா, ஸ்ரீ கிரீஷ், ஜெய்தேவ், ரமேஷ் காயத்ரி, கரூர் ராயனூர் ஷாகுல் ஹமீது, தலைஞாயிறு ராஜா முகமது, பிரிஞ்சிமலை ரவிச்சந்திரன், இந்த நேர்களோடு நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், தனித்த நேர்களுக்காகவும் இந்த பாடல்.

மனதில் நின்றவை கேட்டீர்கள். மீண்டும் இடைக்கால பாடல்கள் பகல் ஒரு மணிக்கு தேன்மழை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, காரைக்கால் வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருப்போம். இன்னும் பல பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. பிற்பகல் 2 மணிக்கு கேள்விக்கு அண்ணபதி நிகழ்ச்சியில் உங்களுக்காக புதறிவு வினாக்களோடு நான் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்களும் தயாராக இருங்க. இனி தமிழ் செய்திகள்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நமது பயணத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் புதுப்பிக்கும் வகையில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு நமது சிறப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற உற்சாகத்தை தேசிய கொடி ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள்

0: பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நமது பயணத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் புதுப்பிக்கும் வகையில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு நமது சிறப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற உற்சாகத்தை தேசிய கொடி ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அவை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு தில்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இருப்பினும் நிதி குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை மற்றும் நகர்ப்புற வீட்டுவசதித்துறை, சமூக நீதித்துறை, ரயில்வே துறை ஆகியவற்றின் அறிக்கைகளும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் அவை கூடிய போது அமளி நீடித்ததால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அரசு மின்னணு சந்தை ஜெம்மின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெம்மில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் மகளிர் தலைமையிலான 2 லட்சம் நிறுவனங்களும் 42,000 மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்களும் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜெம் மூலம் அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மையுடன் பொருட்களை வாங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் 4 நாள் பயணமாக இன்று மொரீஷியஸ் புறப்பட்டார். அந்நாட்டுடன் இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பாதுகாப்புத்துறையில் இணைந்து செயல்படவும் அவரது இந்த பயணம் வழிவகுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் இந்த பயணத்தின் போது மொரீஷியஸ் நாட்டு தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக கடற்படையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். உலக அளவிலான ஜவுளி சந்தையின் தேவைக்கேற்ப தரமான ஜவுளி மற்றும் ஆடைகளை நெசவாளர்களும் ஆடை வடிவமைப்பாளர்களும் தயாரிக்க வேண்டும் என்று ஜவுளி அமைச்சகத்தின் செயலர் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய ஆடை வடிவமைப்பாளர்கள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், உலக தரத்திலான ஜவுளியை உற்பத்தி செய்வதன் மூலம் வருவாயை கணிசமாக பெருக்க முடியும் என்று கூறினார். ஆடை வடிவமைப்பு மற்றும் வேலைப்பாடுகளை உருவாக்குவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நெசவாளர்களும் வடிவமைப்பாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திரு பூபேந்தர் யாதவின் கட்டுரையில் கடந்த 2000

0: 2020 ஆண்டு 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக இருந்த சிங்கங்களின் வாழ்விடம் தற்போது 35,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2015 ஆண்டு 523 இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை 2025 ஆண்டு 891 அதிகரித்துள்ளது என்பதையும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891 அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிங்கங்களை வனப்பகுதிகளில் பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஈரான் நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் திரு ஹசன் ஹுஷாகோ, தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் 13 கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் விவாதமின்றி பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு அளித்துள்ள பரிந்துரையின் பேரில் இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் திரு ஹசன் உஷாகு கூறினார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பேரணி நடத்தினர். இது தொடர்பான தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் 98% கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அம்மாநில முதலமைச்சரின் இல்லம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ஆதித்ய சாஹு உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் சமர திட்டத்தின் கீழ் மகளிருக்கு கைவினைப் பொருட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைத்தறி நெசவு மற்றும் கம்பளி தயாரிப்பில் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு 1 மாத கால பயிற்சி அளிக்கப்படுகிறது. கம்பளி தயாரிப்பில் பதப்படுத்துதல், கை நெசவு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வது போன்றவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மகளிர் சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டுப்பற்றையும் ஒருமைப்பாட்டையும் மக்களிடையே வலுப்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. பிஜேபி சார்பில் நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவில் இன்று இதனையொட்டி 3 வர்ண தேசிய கொடியேந்திய இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அம்மாநில அமைச்சர் திரு தெம்ஜன் எலாங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய கொடியின் பெருமையையும் மாண்பையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சண்டிகரில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் நண்பகல் 12:50.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாகர்.

0: ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம் வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம் மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு அழகான கிராமத்துல ராமு என்ற சிறுவன் தினமும் அதிகாலையில எழுந்து தன்னுடைய பொருட்கள் எல்லாம் அந்தந்த இடத்திலேயே நேர்த்தியாக வைக்கும் நல்ல பழக்கம் கொண்டவனா ராமு. ஆனா ராமுவோட நண்பன் சோமு எப்போதும் சோம்பேறியா தான் வசிக்கிற அறைய கூட சுத்தமா வச்சிருக்க மாட்டானா. ஒரு நாள் பள்ளியில விளையாட்டு போட்டி நடந்துதான். ராமு காலையிலேயே புத்துணர்ச்சியோட எழுந்து போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா போய் சேர்ந்தானா. ஆனா சோமு விளையாட்டு போட்டின்னு கூட மறந்து தூங்கிட்டு இருந்தானா. மணி 10 ஆகிடுச்சான். அப்போ சோமு அவசர அவசரமா எழுந்து பேருந்து நிலையத்துக்கு போனானா. அங்க அவனோட பள்ளி பேருந்தையும் தவற விட்டு போட்டியில பங்கேற்க முடியாம வாய்ப்பையும் இழந்தானா. அதே சமயம் ராமு பள்ளியில் நடந்த போட்டியில வெற்றி பெற்று பரிசையும் பெற்றானா. தன்னோட தவற உணர்ந்த சோமு அன்று முதல் நல்ல பழக்க வழக்கங்கள்ல பின்பற்ற தொடங்கினானா. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் தம்பி.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: My name is Tushan from 4th standard.
2: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்க்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
3: Today I wanted to tell you about a very special person, Mahatma Gandhi. Mahatma Gandhi is father of our nation because he helped India become free. Gandhi was born on 2nd October 1869 on Port Bandar, Gujarat. We celebrate his birthday as Gandhi Jayanti every year. It is also an International Day of Non-Violence. At the time, the British ruling India. Gandhi wanted to make India free, but he did not use guns or fight. He used truth and non-violence. This is called Ahimsa. So we can learn from him. 1. Don't hurt others. 2. Always speak truth. 3. Keep things clean. Thank you. Jai Hind.
2: சூப்பர். காந்திஜி பத்தி சொல்லிருக்கீங்களே. நீங்க அப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரியான பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க? சரிங்கப்பா, நீங்க வருங்காலத்துல ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிய ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேரம் நண்பகல் 12:55. காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். இனி ஒரு பன்னிசை கேட்கலாம். துத்தம் என தொடங்கும் பாடல், பாடியவர் திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.

பண்ணிசை கேட்டீர்கள். நேர்களை, இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் கேள்வி கண்ண பதில். 2:30க்கு சங்கீத சாரல் வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம்.

பிற்பகல் 3 மணிக்கு எல்எஸ்சி மற்றும் 4 மணிக்கு தேநீர் நேரம் ஆகிய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள். நேயர்களை தொடர்ந்து காரைக்கால் வானொலியோடு இணைந்திருங்கள். இன்று மாலை 6:20 மற்றும் இரவு 9:55 ஆகிய நேரங்களில் இன்சொல் அமுது கேட்டு பயன்பெறலாம். இரவு 7:30 உழவர் அரங்கம் இயற்கை முறையில் வாழை சாகுபடி, தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை ஜி கங்காதரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: பண்பலை 100.3 நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களை பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தரமான தார்பைகள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தேன்மொழியில் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இரட்டைவால் குருவி திரைப்பட பாடல்.

0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவ திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நேர்களே, இன்றைய மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் வாழை சாகுபடி, தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை ஜி கங்காதரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

ஒழிக்கும் பாடலை எழுதியிருக்காங்க புலமை பித்தன், இசையமைச்சிருக்காங்க இளையராஜா, பாடலை பாடியிருக்காங்க எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீங்கள் கேட்டவை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நேயர்களுக்கு கரைகள் பேச தங்க மாளிகையின் மூலம் கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு கரைகள் பேச தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. தேன்மழை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும் திட்டாத தேன் அமுத பாடல்கள் வானொலி வழியே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில், விஜய் ஆனந்த் இசையில் வாழ்

பண்பலையில் நேரம் 1:26. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மலையூர் மம்பட்டி அன் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில்.

0: பண்பிள்ளை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை நிகழ்ச்சி. இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: கல்யாணத்துல கவனம்.

0: பார்த்தியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தேன்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இனிமையான பாடல்கள் ஒழிக்கிறதுக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். நம்ம கரைக்கால் பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் திருமலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, புதுப்பட்டி பொன்னமராவதி ஹைதா மஹி, நாகை பாபு, புலுவபாளையம் ஆனந்த முருகன், பவித்ரமாணிக்கம் ரகுபதி, அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல், ஆகூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், மணக்குடி சத்யா, அதம்பார் கலைச்செல்வி, புஷ்பவனம் விஸ்வநாதன், டிஆர் பட்டினம் ரமேஷ், கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள், ரேவதி நகர் மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், நன்னிலம் அம்பலவாணன், அப்புறம் மதுரா குளத்தூர் பாலு, எரவஞ்சேரி சின்னக்கண்ணன், அண்ணப்பன்பேட்டை ஜோதி, சிவகுமார், நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி, காரைக்கால் என் எம்பி நச்சுப்பிள்ளை, ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன், இவங்க எல்லாருமே நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. 1:38 அடுத்த பாடல் தேன்மொழி நிகழ்ச்சியில் என்ன வரப்போகுது கேட்கலாம்.

0: பண்பலையின் நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் முருகன் ஜுவல்லரி, விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: தென்மொழி நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிதி, வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, ரயில்வே, சமூக நீதி, அதிகாரமளிப்பு துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் அவை முன்னதாக நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மக்கள்

0: கூடிய போது பலத்த அமளியின் ஊடே நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 அவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் இதனை அறிமுகம் செய்தார். பல்வேறு தீர்வாயங்களின் திறன், தனித்துவம், வெளிப்படைத்தன்மை, தகுதி நிலைப்பாடுகளில் சமச்சீர் தன்மை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான தீர்வாயத்தை அமைப்பதற்கும் இந்த மசோதா வகை செய்கிறது. மேலும் கனிம வள ஒழுங்குமுறை மேம்பாட்டு மசோதாவை மத்திய நிலக்கரி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டியும், கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாவை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராயும் தாக்கல் செய்தனர். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதா 2026 அவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 1962 தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவை நடத்தும் அலுவலர் அவை அலுவல்களை நடத்த எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதற்கு யாரும் செவி மடுக்காமல் நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய வரைவு மின்கொள்கை 2026 இறுதி வடிவத்தில் உள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், சீர்மிகு மின் விநியோக முறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மின்சார தேவை மற்றும் மின் விநியோக மேலாண்மையை சீரமைத்து முறையான மின் விநியோகத்திற்கு இது வழிகோலும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமது அரசு எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றார். தமிழ் மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உணர்வு, உயிர் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்மொழி பேசாத மக்கள் இல்லாத நாடே இந்த உலகத்தில் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். மொழி பிரச்சினையை பொறுத்தவரை எந்தவித சமரசத்திற்கும் அரசு இடம் தராது என்றும், கட்சி வேறுபாடுகளை களைந்து இத்தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். இத்தீர்மானத்தின் வாசகங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் 1970களிலிருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட்டுள்ளது மரபுபடியும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இந்த சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இத்தீர்மானத்தை ஆதரித்து திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் பேசினர். இந்த விவாதத்தின் போது பேசிய சில உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு இடையூறு வராத அளவிற்கு இதை சட்டமாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த அவையின் தீர்மானம் மட்டுமல்ல, உலக தமிழ் மக்களின் குரலாக இருப்பதால் இத்தீர்மானத்திற்கு யாருடைய அனுமதியும் பெற தேவையில்லை என்று குறிப்பிட்டார். கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை தமிழகத்தில் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இதன்படி சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் பொதுரக நெல் 159 ரூபாயும் ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு வழங்கும் நிதியுடன் சேர்த்து சன்னரகம் குவிண்டால் ஒன்றிற்கு 2750 ரூபாயும் பொதுரக நெல்லிற்கு 2600 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். கரும்பு டன் ஒன்றிற்கு 709.50 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்றும் கூறினார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் 3290 ரூபாயுடன் இணைந்து டன்னிற்கு 4000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த கூடுதல் விலை இதுவரை எந்த அரசாலும் வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
1: நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1 தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் 1 ரூபாய் 289 பொது ரக நெல் 1 ரூபாய் 159 என உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் 1 ரூபாய் 709.50 வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் 1 ரூபாய் 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும்.
0: சட்டப்பேரவை நடைபெறும் நாட்களில் கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்பதால் பேரவை உறுப்பினர்களின் கேள்விக்கான விடைகளை விரைந்து அனுப்புமாறு துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை அறிவுறுத்த வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கலந்தாய்விற்கு இருப்பிட சான்று சமர்ப்பிக்காத மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்காலிகமாக பள்ளிக்கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் இன்றும் வரும் 17ஆம் தேதியும் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை வேங்கிக்கால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இம்முகாமை துவக்கி வைத்ததோடு உறுதிமொழி செய்து வைத்தார். பெரம்பலூரில் இம்மாத்திரைகளை விநியோகித்து பேசிய ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி, கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்த்து அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படும் என்று கூறினார். காஞ்சிபுரத்தில் குடற்புழு நீக்க மாத்திரைகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாணாக்கருக்கு இன்று வழங்கினார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் விமரிசையாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இப்பகுதி விழா கோலம் பூண்டுள்ளதாக எமது அரியலூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக உருவாக்கிய ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரையான இன்று அரசு விழாவாக பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற விழாவை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது ராஜேந்திர சோழன் போரிலும் சரி, நீர் மேலாண்மை, அரசியல் என எதிலுமே சளைத்தவராக இருந்ததில்லை. 250 ஆண்டுகள் சோழர்களின் தலைநகராக இருந்துள்ளது என பேசினார். ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை ஒட்டி கங்கை கொண்ட சோழபுரம் விழா கோலம் பூண்டுள்ளது. விழாவில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள், தொல்லியல் துறை அதிகாரிகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5,311 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.69 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 8,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தடகள வீரர்கள் கேலோ இந்தியாவின் பெருமையை பறைசாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுடன் புதுடெல்லியில் கலந்துரையாடிய அவர், இளம் வீரர்கள் உத்வேக உணர்வுடன் விளையாட்டுகளில் களமிறங்குவது தேசத்தின் கௌரவம் என்றார். தங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பதக்கம் வென்றவர்கள் தத்தம் அனுபவங்களை பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். பளுதூக்கும் வீராங்கனை சாய்கோம் மீராபாய் சானுவிடம் பேசிய பிரதமர், அவரது வெற்றி எதிர்கால தலைமுறையினருக்கு மாபெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்று பாராட்டினார். கிளாஸ்கோவில் சிதிலமான இந்திய வரைபடம் குறித்து கண்டனம் தெரிவித்த குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவின் துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், தனது வெற்றியை கொண்டாடும் தருணத்தில் இது தொடர்பான கேள்வியை அவர் எழுப்பியது பாராட்டிற்குரியது என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடுவர்மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 1:55.

0: லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கண் பதில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட

0: விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்கும் கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரிந்தாலும் முயற்சித்தாலும் சரி, நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசி எண்ணான 3 தொலைபேசி எண்கள் உங்களுக்கு இருக்குது இல்லையா, 043-368 இது 3 இணைப்பு எண். இதோடு சேர்த்து நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2311 2311, இன்னொரு எண் 2994-8-0 மற்றொரு எண் 2995-8-0 உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். அலைபேசி எண் 9566-4272-1. முதல் நேர நம்ம அழைப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: நான் தென்பிடாகை ஆனந்தன்.
1: தென்பிடாகை ஆனந்தன், கஷ்டமா கேட்கலாமா? எப்படினாலும் கேளுங்க, நாங்க சொன்னாதானே. அதானே, நாதுலா கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? நாதுலா கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கணவாய்
2: என்னமோ
1: நடந்தது அங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஓகே, அதுக்குள்ள டைப் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்க, பரவாயில்ல. சிக்கிம் மாநிலத்தில் தான் அது அமைஞ்சிருக்கு. நன்றி நன்றி. நாதுலா கணவாய் வந்து சிக்கிம் மாநிலத்தில் அமைந்திருக்கு. அதாவது ஏன் இப்போ இதை பற்றி கேட்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம 2020 சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நிறுத்தப்பட்ட அந்த வர்த்தக போக்குவரத்து மீண்டும் கடந்த 1 அதாவது ஆகஸ்ட் 1 ஆரம்பிக்கப்பட்டது இந்த நாதுலா கணவாய் வழியாக. அதாவது 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்தது இல்லையா, அப்போது இந்த நிறுத்தப்பட்டது இந்த வர்த்தக போக்குவரத்து. அதற்கு பிறகு ஒரு 44 பிறகு 2006 மீண்டும் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு 2020 கொரோனா தொற்று மற்றும் ஒரு எல்லை மோதல், அந்த 2 காரணங்களுக்காக இந்த வர்த்தக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு வைத்திருந்தது. மீண்டும் கடந்த ஆகஸ்ட் 1 இந்த நாதுலா கணவாய் வழியாக அந்த வர்த்தக போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக அந்த கேள்வி கேட்டோம். இது வந்து ஈஸ்டர்ன் சிக்கிமில் இருக்குது. இது சிக்கிம் மாநிலம் என்பது சரியான விட தென்பிடாகை ஆனந்தன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேர் வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
1: கேட்கலாமா?
3: கேளுங்க.
1: சமீபத்தில் தமிழகத்தில் அவசர மருத்துவ சேவைக்காக தொடங்கப்பட்ட விரைவு சேவை என்னது? சமீபத்தில் தமிழகத்தில் அவசர மருத்துவ சேவைக்காக தொடங்கப்பட்ட விரைவு சேவை என்ன சேவை அது?
3: நலமேகை.
1: இல்ல, விரைவு சேவை
3: சொல்லிருக்கேன்.
1: ஓகே நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: பேசலாம்?
1: சொல்லுங்க.
4: என்னன்னு தெரியல மேடம்.
1: என்னன்னு தெரியலையா? வேற என்ன கேள்வி கேட்கறது உங்கள்கிட்ட. இந்தியாவின் 4வது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யார்? இந்தியாவின் 4வது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யார்?
4: 4வது குடியரசுத் தலைவர்.
1: காலையில கூட நான் சொன்னேன், தேதியும் செய்தியெல்லாம் சொன்னேன். இல்ல, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். அதாவது நம்ம என்ன இப்போ கேள்வி கேட்டுதோம் அப்படின்னா, தமிழகத்தில் அவசர மருத்துவ சேவைக்காக தொடங்கப்பட்ட விரைவு சேவை என்ன சேவை அப்படின்னு கேட்டிருந்தோம். வணக்கம். பாருங்களேன், வணக்கம். லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? அடுத்த நேரில் நம்ம அழைப்போம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: நான் வேளாண்மை மாவட்டம் செட்டிப்புலத்துலேருந்து ஆறுமுகம் பேசுகிறேன்.
1: செட்டிப்புலா மாரிமுகம். ஆறுமுகம், சொல்லுங்க. 2 கேள்விகளும் சூப்பர். விவி கிரி அவர்கள் தான், இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் இல்லையா. 4வது குடியரசுத் தலைவராக பதவி வகித்த விவி கிரி. அதாவது 1969 ஆகஸ்ட் 24 முதல் 1974 ஆகஸ்ட் 24 வரை இது பதவி வகித்தார் என்று அவரது பிறந்த நாள் அப்படின்னு நம்ம தேதி செய்தியில் சொல்லியிருந்தோம். அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.

0: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். கேள்வி இருக்கு ஒன்று. சமீப தமிழகத்தில் அவசர மருத்துவ சேவைக்காக தொடங்கப்பட்ட விரைவு சேவை என்ன சேவை?
0: ஆம்புலன்ஸ் சேவை மேடம்.
1: ஆம்புலன்ஸ் தான். அது என்ன ஆம்புலன்ஸ்? ஆம்புலன்ஸ் தான் இருக்கவே இருக்குது.
0: ஏற்கனவே இருக்குதா? அது விரைவு சேவை. அதான் ஞாபகம் இல்லை மேடம். அதான் ஆம்புலன்ஸ் சேவைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: ஆம்புலன்ஸ் ஏற்கனவே இருக்குது தானே? அது என்ன ஆம்புலன்ஸ்னா ஏர் ஆம்புலன்ஸ், வான்வழி விரைவு சேவை. அதான் ஏர் ஆம்புலன்ஸ்.
0: வான்வழி விரைவு சேவை.
1: ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், பேசுறீங்களா? எங்க பேசுறீங்களா, அங்க பேசுறீங்களா?
2: ஹலோ,
1: வணக்கம், பேசுங்க.
2: இனிய மதிய வணக்கம். சித்ரா மணக்குடி.
1: கேக்கலாமா?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும், நல்லமா இருக்கும். உங்களுக்கு கஷ்டமா வைக்கிறேன்,
2: ஈஸியா கேளுங்கம்மா.
1: ஈஸியா கேக்கலாமா? எப்படி இருந்தாலும் ஐயா தானே பேச சொல்ல போறாரு.
2: இல்லையா ஐயா? இல்லையா சொல்லுங்க.
1: ஐயா இல்லையா? சரி, சமீபத்தில் ஈஸியா கேட்டிருக்கீங்க இல்லையா? ஈஸியா என்ன கேள்வி? கபினி அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கபினி அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கபினி
2: கர்நாடக
1: மாநிலம். ஈஸியா கேட்டாச்சு, நன்றி. கபினி அணை வந்து கர்நாடக மாநிலத்தில் அமைந்திருக்குது. அதாவது கபினி ஆறு வந்து கேரளா கர்நாடகா எல்லையில் இரண்டு மாநில எல்லைகளிலும் இந்த கபினி ஆறு ஓடுது. இந்த கபினி ஆறு கர்நாடகத்தில் ஓடுற இடத்துல இந்த கபினி அணை கட்டியிருக்காங்க இல்லையா? அதோட இந்த கபினி ஆறு வந்து காவேரி நதியுடன் இணையும் அந்த இடம் வந்து திருமாக்குடல் நசிபூர் என்னும் இடத்துல இந்த காவேரி நதியுடன் இணையுது. கபினி அணை வந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ளது. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
3: அம்மா வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். சரி, கேட்கலாமா? டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சமீபத்தில் டெல்லி ஐஐடியில் திறக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிவேக சூப்பர் கணினி வசதி பேர் என்ன?
3: இன்னொரு வாட்டி சொல்லுங்க
1: மேம். சமீபத்தில் டெல்லி ஐஐடியில் திறக்கப்பட்ட, அதாவது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி திறந்து வைத்தார். வணக்கம்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சர்வீஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்களை மலிவிலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியுடன் வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
3: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நிகழ்ச்சியுடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்குவாங்க பேசலாம். இவை ரெண்டு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நாட்டிய சிட்டி அப்துல்லஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்காக அணையும் அடுத்த நேரம் நாம் அழைப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்களா? வணக்கம். காரைக்கால் வானொலியோட அணிஞ்சிருக்கீங்க. கேள்விக்கு என்ன பதில்
5: நிகழ்ச்சி? மேடம்
0: யார் வந்திருக்கீங்க சொல்லுங்க.
5: கவிதா பேசுறேன் மேடம். ஆர்பாக்கம் கவிதா.
0: ஆர்பாக்கம் கவிதா சொல்லுங்க. கவிதா கேக்கலாமா?
5: ஈஸியா எழுங்க மேடம்.
0: ஈஸியா எழுதணுமா? ஈஸியா என்ன எழுதுறது?
5: கேள்விதா.

0: ஓகே, ஈஸியாக என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, திருக்குறளில் முதல் அதிகாரம் என்ன?
1: என்ன மேடம்?
0: திருக்குறளில் முதல் அதிகாரம் என்ன?
1: திருக்குறள் முதல் அதிகாரம்.
0: இதை விட ஈஸியான எங்கே போகிறது?
1: தெரியல மேடம்.
0: தெரியலையா? என்ன பண்ணுறது? சரி, ஓகே, நன்றி நன்றி. நேர்களை, நாளை காலை 6:40 ஸ்ரீலிதமால் சித்தா பார்மாசி உடன்குளூர் என்னை வழங்கும் இன்சுலமுத்து.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நிகழ்ச்சினை உடன் வழங்குவோர் புமக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது புமக்ஸ். நாளை காலை 9 காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர். அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
3: ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தாழ்ப்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர். ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: நெத்தி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் நம்பர்தார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சர் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
3: பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டீச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி நடீச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம்.
0: கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சிக்காக அன்னை அடுத்த நேரம் நம்ம அழைப்போம். வணக்கம். வணக்கம். என்னாச்சு? வணக்கம். தமிழ் மொழியின் முதல் சிறுகதை என்னது? தமிழ் மொழியின் முதல் சிறுகதை தெரியலையா? சரி சரி, அடுத்த நேர். வணக்கம். முதல் சிறுகதை என்னன்னு புரியல. என்ன பேசுறீங்க? யார் பேசுறீங்க? என்னமா சொல்லிட்டு போறாரு? சம்பந்தமே இல்ல. வணக்கம் சொல்லுங்க.
8: மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் மன்னர் சாவல மீது மேடம்
0: சொல்லுங்க.
8: குளத்தங்கரை அரச மரம்
0: கண்டுபிடிச்சாச்சு. அது கிட்டயா? அது கிட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. நன்றி நன்றி. குளத்தங்கரை அரசமரம் என்பது சரியான விடை. அதாவது வாவேசு ஐயர் எழுதியது குளத்தங்கரை அரசமரம். இதுதான் தமிழ் மொழியின் முதல் சிறுகதை. முதல் புதினம் வந்து எல்லாருக்கும் தெரியும், பிரதாப முதலியார் சரித்திரம், 1000 வேதநாயகம் பிள்ளை எழுதியது. சிறுகதை வந்து குளத்தங்கரை அரசமரம். அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். இந்திய விமானப்படையின் புகழ் பெற்ற ஃபைட்டர் காம்பட் லீடர், அதாவது எஃப்சிஎல் என்ற படிப்பை முடித்த முதல் பெண் போர் விமானி யாரு? இந்திய விமானப்படையின் புகழ் பெற்ற எஃப்சிஎல் என்ற படிப்பை தெரியவில்லை. ட்ரை பண்ணி இப்போ பேசிக்கிட்டே ட்ரை பண்ணாங்களா? அது மாதிரி ட்ரை பண்ண கூட முடியாதா? முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, நான் தெரிஞ்சால் மட்டும் தான் சொல்லுவேன், ட்ரை பண்ணலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய விமானப்படையின் புகழ்பெற்ற எஃப்சிஎல், அதாவது ஃபைட்டர் காம்பாக்ட் லீடர் என்ற படிப்பை முடித்த முதல் பெண் போர் விமானி யார்? அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கான விதி சொல்ல வர நேயர்களுக்கு லைன் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அடுத்த நேரம்

0: அழைப்போம். வணக்கம். அவங்களுக்கு வந்து நாரிசக்தி புரஸ்கார் விருது 2020 ஆம் ஆண்டு, அதாவது நாட்டின் உயரிய விருதான நாரிசக்தி புரஸ்கார் விருது 2020 ஆம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த பெண் போர் விமானி யார்? எஃப்சிஎல் என்ற படிப்பை, அதாவது இந்திய விமானப்படையின் புகழ்பெற்ற எஃப்சிஎல் என்ற படிப்பை முடித்த முதல் பெண் போர் விமானி இவங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்ல வந்திருக்கீங்க. யார் வந்திருக்கீங்க?
1: திருவாரூர் மேட்டை போன ரவி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க. நீங்க பாஞ்சாலி சபதம் சொல்லக்கூடாது, நான் கேட்டதுக்கு சொல்லுங்க. இந்திய விமானப்படையில்
2: பாப்பா கோவில் இருந்து பவானந்தம்.
0: பாப்பா கோவில் பவானந்தம். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: அதாவது அவனி சதுர்வேதி.
0: அவனி சதுர்வேதி இல்ல, அவங்கலாம் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஆனா இவங்க வேற.
2: அப்படியா? அப்ப தெரியல மேடம்.
0: பவனகாந்த் என்பது சரியான விடை. பவனகாந்த் என்பது சரியான விடை. ஸ்குவாட்ரன் லீடர் அவங்க வந்து பவனகாந்த் தான் இந்த படிப்பை முடிச்சிருக்கிறாங்க. அவனி சதுர்வேதி இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ப்ராஜெக்டில் பண்ணாங்க, அதை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அடுத்த வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன பண்ணுறது? இப்போ பாட்டு கேட்கலாமா? இன்னும் ஒரு 7 நிமிடங்கள் தான் இருக்குது. பேசுகிறீங்களா? கேள்வி வேணும். அடுத்த நேரம். வணக்கம்.
3: ஆ வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: நாகை மாவட்டம் காரப்பிடாகிலிருந்து எழிலாசன் பேசுகிறேன் மேடம்.
0: காரப்பிடாகை
3: எழிலாசன் பேசுகிறேன் மேடம்.
0: எங்கே இருக்குது இந்த ஊர்? புதுசாக இருக்குது.
3: வேளாங்கண்ணிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கு.
0: ஓ, வேதாரண்யம் சைடா?
3: காரப்பிடாக வேளாங்கண்ணிலேருந்து 12 கிலோமீட்டர் மேடம்.
0: வேளாங்கண்ணி சைடு காரப்பிடாக எழிலரசன்.
3: ஆ ஆமாம் மேடம். கேள்வி சொல்லுங்க மேடம்.
0: கேள்வி ஈஸியாக கேட்கணுமா?
3: சொல்லுங்க, எதுனாலும் சொல்லுங்க.
0: எப்படினாலும் கேள்வி அப்படின்னு சொல்றீங்க. அதாவது 14வது ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பை 2027 ஆம் ஆண்டு எங்கு நடைபெற உள்ளது?
4: வணக்கம்.
0: கேள்வி கேட்கலாமா? 2026 ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை, ஜூடோ, அதாவது ஜூடோவில் ஜூடோக்காக தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை. நன்றி. அடுத்த நேர் வரல. 2026 ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற ஜூடோவுக்கான முதல் வீராங்கனை, அதாவது காமன்வெல்த் வரலாற்றிலேயே இந்த முறை தான் இந்தியாவிற்கு கிடைத்த முதல் தங்க பதக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆண்கள் பிரிவிலும் தங்க பதக்கம் வாங்கினாங்க, பெண்கள் பிரிவிலும் தங்க பதக்கம் வாங்கினாங்க. அது பெண்கள் பிரிவில் வாங்கினது முதல் தங்க பதக்கம். 48 கிலோகிராம் எடை பிரிவில் இந்த தங்க பதக்கம் கிடைத்தது. யார் அப்படின்னு நானே சொல்லிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம். நானே சொல்லிடவா?
5: புரியல.
0: அஸ்மிதா டே என்பது சரி. உங்க பேர்
5: என்ன?
0: மயிலாடுதுறை ரவிச்சந்திரன் மீண்டும் வந்துட்டாரு. அஸ்மிதா டே என்பது சரியான விடைதான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பெண்கள் பிரிவில் இவங்க வாங்கினாங்க. அடுத்தது ஹர்ஷிங், ஆண்கள் பிரிவில் இவரும் தங்கல் பதக்கம் வாங்கியிருக்காங்க. முதல், அதாவது காமன்வெல்த் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜூடோக்காக தங்க பதக்கம் கிடைத்தது. வணக்கம் சொல்லுங்க. சரி, நம்ம ஒரு பாட்டு கேட்போம் போதும்னு நினைக்கிறேன்.

நிறைவு பெறுகிறது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் கேள்வி கண்ணபதி. நேரம் பிற்பகல் 2:30 ஆகுது. இனி லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் கேட்கலாம். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சிக்காக வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தத்துவமரியா என தொடங்கும் பாடல் வருகிறது.

நேரம் பிற்பகல் 2:40 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கீத சாரா நிகழ்ச்சிக்காக வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சிக்காக அடுத்து சஹானா என தொடங்கும் பாடல்.

வி பிரதீப் குமார் அவர்களின் பாடல்கள் இடம்பெற்ற சங்கீத சாரல் கேட்டு ரசித்தீர்கள். இனி வானிலை அறிக்கை. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சிவகங்கை மாவட்டம் வேதியன்றல் 5 சென்டிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, மதுரை மாவட்டம் சோழவந்தான், விருதுநகர் மாவட்டம் சேதுபுரம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். இளையான்குடி, அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், காரைக்கால், துருமனூர், வாடிப்பட்டி, பெரம்பலூர், சின்னக்கல்லாறு, பேசின்பாலம், காரைக்குடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, கொடைக்கானல், பெரம்பூர், புதுக்கோட்டை, வால்பாறை, சென்னை சென்ட்ரல், சின்கொனா, சோலையாறு, சோத்துப்பாறை, சிவகங்கை, தரங்கம்பாடி, செம்பனார் கோவில், சென்னை பாரிமுனை, ஹைஸ் ஹவுஸ், தீர்த்தாண்டநத்தம், சென்னை, சிதம்பரம், மணலி, ஆயன்குடி, கமுதி, வால்பாறை, பரம்பரிக்கூளம், ஆழியாறு திட்டப்பகுதி, திருவையாறு, கடலூர், அண்ணாமலை நகர், வளசரவாக்கம், பேராபூரணி, ஸ்ரீமுஷ்ணம், மஞ்சளாறு, வட்டானம், நெற்குன்றம், மாதவரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நத்தம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மலையூர், திருவாடானை, பள்ளிக்கரணை, முதுகலத்தூர், செம்பரம்பாக்கம், அமைந்தகரை, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சுழி, ஷாலிகிராமம், கரம்பக்குடி, மணலி புதுநகரம், மதுரை, மதுரை வடக்கு, மேட்டூர், தேவக்கோட்டை, ஹவுசூர், செங்குன்றம், பள்ளிக்கரணை, மேட்டுப்பள்ளி, நுங்கம்பாக்கம், கடலாடி, நீடாமங்கலம், கொளத்தூர், வந்தவாசி, குடுமியான்மலை, வடபழனி, கொள்ளிடம், தல்லாக்குளம், மடிப்பாக்கம், பெரம்பூர், செங்கம், விம்கோ நகர், கோலியனூர், சோழவரம், மேட்டூர், கும்பகோணம், எண்ணூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும்

அதிக வெப்பநிலையில் இல்லை. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியிருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை மதுரை திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 12ஆம் தேதியன்றும் 13ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. 14ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 15ஆம் தேதியன்றும் 16ஆம் தேதியன்றும் இதே வானிலைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 14ஆம் தேதி வரை அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, சற்று உயர்ந்திருக்கும் வாய்ப்புண்டு. வட தமிழகத்தில் அதிக அளவு வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கும், மற்ற இடங்களில் இயல்பையொட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.7 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று. இன்று தொடங்கி இம்மாதம் 14ஆம் தேதி வரை மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

பண்பலை 100.3 எனது நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். லைக், ஷேர், கமெண்ட். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது கேள்விகள் நம்ம நேயர்கள் முன்வைக்கிறோம். நேயர்களும் அவங்களுடைய பதில்களை நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்மளை பார்த்து நம்மளுடைய உருவம் நம்மளுடைய மூதாதையர்களில் இவங்கள மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்ல கேட்டிருப்போம். உங்கள் அப்பா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் தாத்தாவோ பாட்டியோ, இல்லை உங்கள் தாத்தா மாதிரி இருக்க, உங்கள் அத்தை மாதிரி இருக்க, சித்தி மாதிரி இருக்க, இந்த மாதிரி நம்மளுடைய உருவத்தை பார்த்து இவங்களுடைய ஜாடையில் இருக்க அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம். செயல்கள் வந்து இவங்கள மாதிரியே நீ செய்கிற அப்படின்னு கூட சொல்ல கேட்டிருப்போம். இன்றைக்கி நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யார் ஜாடையில் இருப்பதாக உங்கள் வீட்டு பெரியவர்கள் சொல்வார்கள். உங்களை பார்த்துட்டு அப்படியே நீ உரிச்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள யார் ஜாடையில் இருக்கிறதா உங்கள் வீட்டு பெரியவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் நேயர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க, அவங்க யார் ஜாடையில் இருக்கிறதா அவங்க வீட்டு பெரியவங்க அவங்கள பார்த்து சொல்லியிருக்காங்கன்னு. பாடலுக்கு பின்னாடி நம்ம நேயர்களுடைய கருத்துக்களை படிக்கலாம்.

0: இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் கரகல்வன்மலை நுழுப்புலி மூன்றின் ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம கேட்டிருக்க கேள்வி, நீங்கள் யார் ஜாடையில் இருப்பதாக உங்கள் வீட்டு பெரியவர்கள் சொல்வார்கள்? நேயர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க, குத்தாலம் தேரடி தில்லை உள்ளான இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளம் செந்தில்கண்ணன், என்னோட அப்பாவோட ஜாடையில் இருக்கிறதா எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் துறைமுகம் சுரேஷ், நான் எங்கள் தாத்தா ஜாடையில் இருப்பதா சொல்லுவாங்க, அவரும் உயரமாக இருப்பார் நானும் உயரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கையோடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், நான் என் பாட்டி ஜாடையில் இருக்கிறதா சொல்லுவாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், என்னை யாரும் அப்படி சொன்னதில்லை மேடம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. காரைக்கால் நாளினி, என்னை எங்கள் அப்பா மாதிரியும் அத்தை மாதிரியும் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி சத்யா, எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டி ஜாடையில் இருக்கிறதா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரி சோமசுந்தரம், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன், நான் எங்கள் அப்பாவோட ஜாடையில் இருக்கிறதா என்னோட உறவினர்கள் எல்லாரும் அப்படியே சொல்லுவாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடைக்காரிகள் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடைக்காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிகமாக சொல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

நீங்கள் யார் ஜாடையில் இருப்பதாக உங்கள் வீட்டு பெரியவர்கள் சொல்வார்கள். இதுதான் இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் கேட்டிருக்க கேள்வி. காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதிலை பதிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர்களும் சொல்லிட்டே இருக்காங்க, பவித்ரமாணிக்கம் ரகுபதி சொல்லுவாங்க, நான் அப்பா ஜாடையில் இருப்பதாக எல்லாரும் சொல்லுவாங்க, அவரை போலவே நடையுடை பாவனை எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கொள்ளிக்காடு அருண் இலக்கியா, என்னை எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாழிகல்பட்டி எழில் முத்துசாமி, உங்கள் அப்பாவோட மறு உருவமாக இருக்கடா அப்படின்னு அவங்க தாத்தா அடிக்கடி சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. நான் என்னுடைய அப்பா மாதிரி இருக்கேன்னு என்னுடைய பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க மேடம் சொல்லியிருக்காங்க. திருவாரூர் குடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, கலாவதி ராஜ்மோகன் எரவாஞ்சேரியிலேருந்து, நான் என் அப்பா சயலில் இருக்கிறதா சொல்லுவாங்க, கோபம் வர்றது, முகத்துக்கு நேராக பேசுறது, அன்பாக இருக்கிறது, இது எல்லாமே எங்கள் அப்பா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனத்துலேருந்து, நான் எங்கள் பாட்டி ஜாடையில் இருக்கிறதா எல்லோரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணசான வீரசுந்தரி, எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன, நான் எங்கள் அத்தை ஜாடையில் இருக்கிறதா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறதா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லுவாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருதூர் வடக்கு பன்னீர்செல்வம்,

என்னுடைய அப்பா முகம் எனக்கு இருக்கிறதா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருள் குடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நிஜமுதீன், எங்கள் அம்மா ஜாடையில் இருக்கிறதா எங்கள் வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் வெளியில் போனால் என்னோடய அண்ணனை சுட்டி காட்டி அவர் உங்கள் தம்பியா அப்படின்னு கேட்பாங்க. அண்ணன்கிட்ட அவர் உங்கள் அண்ணனான்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாகம் இளங்கோவன் எனது தம்பியின் ஜாடையில் இருப்பதாக சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பா ராமன், குணமும் ஜாடையும் எங்கள் அப்பா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உமையாள்புரம் சிதம்பரம், அவங்க எங்கள் தாத்தா மாதிரி நடை உடை எல்லாமே இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலையில்
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நீங்கள் யார் ஜாடையில் இருப்பதாக உங்கள் வீட்டு பெரியவர்கள் சொல்வார்கள், இதுதான் கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய பேர் அவங்க அப்பா ஜாடையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, சில பேர் வந்து அம்மா ஜாடையில், சில பேர் பாட்டி ஜாடையில், சில பேர் அத்தை ஜாடையில் அப்படின்னு இந்த மூணு நாலு பேரை பற்றி தான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, நான் அம்மா போல் இருக்கிறதா சொல்லுவாங்க, என்னோடய அம்மாவுக்கு தலைமுடி சுருட்டியாக இருக்கும் அது போலவே எனக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்குடியிருப்பு ஜான்சி கவீரசி, இங்கே பாண்டி ஜாடையில் இருக்கிறதா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன், நான் என் தாத்தா ஜாடையில் இருக்கிறதா எங்கள் வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடக்குடி ராஜேந்திரன், எங்கள் வீட்டு பெரியவங்க நான் என் அப்பா ஜாடையில் இருக்கிறதா சொல்லுவாங்க, என் முகமும் சில குணங்களும் அவரை போலவே இருப்பதாக சொல்லி மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், நான் என்னுடைய பாட்டி ஜாடையில் இருக்கிறதா சொல்லுவாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டாரவடி ஸ்ரீ கிருஷ்ணா, எங்கள் தாத்தா ஜாடை மேம் நான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், நான் என் அம்மா ஜாடையில் இருப்பதாக எங்கள் சொந்தக்காரங்க சொல்லுங்கள். என் பொண்ணு அவங்க அம்மா ஜாடையில் இருக்கும், என் பையன் என் ஜாடையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்டாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, நான் என் தாத்தா ஜாடையில் இருப்பதாக சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நீங்கள் யார் ஜாடையில் இருப்பதாக உங்கள் வீட்டு பெரியவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, நான் என்னோட அப்பா சைடில் இருப்பதாக சொல்லுவாங்க. குணம், நிறம், மற்றவர்களுக்கு உதவி செய்வது, என் அப்பாவின் குணம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என் அம்மா ஜாடையில் இருப்பதாக சொல்லுவாங்கன்னு காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் சொல்லியிருக்காங்க. பனங்கட்டங்குடி அனுசியா சங்கர் என்னோட அம்மா ஜாடையில் இருக்கதா சொல்லுவாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடி அவங்க சொல்லியிருக்காங்க, மன்னார்குடியிலேருந்து எங்கள் அப்பா ஜாடையில் இருக்கிறதா சொல்லுவாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, நான் என் அம்மா ஜாடை, என் மகள் என்னோட ஜாடையில் இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலவாஞ்சூர் ஃபாத்திமா, எங்கள் பாட்டி மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க, அதாவது அப்பாவோட அம்மா மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இடங்கண்ணி நெடுஞ்சொழியன், எங்கள் அப்பா ஜாடையில் இருக்கிறதா சொல்லுவாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராஜன் மங்கை நல்லூர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய தாய் ஜாடையில் நான் இருப்பதாக சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியம், எங்கள் வீட்டில் நான் எங்கள் அப்பா ஜாடையில் இருப்பதா சொல்லுவாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வீட்டில் இருக்கிற மூதாதையர்களுடைய ஜாடையில் கண்டிப்பாக இருப்போம். அதை நம்ம வீட்டு பெரியவங்க இல்லை நம்ம பார்க்குற மனிதர்கள், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்மளுடைய சொந்தக்காரங்க சொல்ல கேட்டிருப்போம். அதை தான் இன்றைக்கி லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள் முன் வச்சுருக்க கேள்வியாக சொல்லியிருந்தோம். நேயர்களும் அவங்க யார் ஜாடையில் இருக்காங்க அப்படின்னு எஃப்எம்மோட ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வாரியங்காவல் சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன எல்லோரும் எங்கள் அப்பா ஜாடையில் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்டன், எங்கள் அப்பா ஜாடையில் இருக்கிறதா சொல்லுவாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கர்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், நீங்கள் அப்படி உங்கள் அப்பா ஜாடையிலே இருக்கீங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை அன்புராணி, நான் வந்து ஐயாம்மா ஜாடையில், எனக்கு தெரிஞ்ச அவங்க அப்பாவோட அம்மான்னு நினைக்கிறேன், ஐயாம்மா ஜாடையில் பிறந்திருக்கேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அவங்க முடி மாதிரி நீளமாக இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர், என்னோடய அப்பா ஜாடையில் இருக்கிறதா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் ரமதாஸ் சேகர், நான் அப்பா பாதி அம்மா பாதி மேடம் ஜாடையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பு பிரபாகரன், என்னை எங்கள் அப்பா மாதிரி இருக்கேன்னு ஊரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வெளியூரில் இருக்கிற சொந்தக்காரங்களும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. புதுசு புதுசாக யோசிச்சு தலைப்பெல்லாம் வைக்கிறீங்களே, சூப்பராக இருக்குது அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க. திருவாரூர் இளவரசி பிரபாகரன், நான் என் பாட்டி போல் இருக்கிறதா சொல்லுவாங்க, என் பொண்ணு என் மாமியார் போல், என் பையன் என்ன போலன்னு சொல்லுவாங்கன்னு ஃபேமிலியை பற்றி எல்லாரையும் சொல்லிட்டாங்க. பாப்பா கோயில் ரவி, எங்கள் அப்பா முகம் மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நேயர்கள் நினைவிற்கு பண்பலை 100.3 நாளை காலை 7 மணிக்கு கரைகள் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.

0: பண்பலை 100.3 நாளை காலை 6:35 கரைகள் ONGC கவேரியஸ் செட் கரைகள் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லாமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு

0: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லாமது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: பண்பலையில் நேரம் 3:44 நிமிடமாகுது. லைக், ஷேர், கமெண்ட் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் யார் ஜாடையில் இருப்பதாக உங்கள் வீட்டு பெரியவர்கள் செல்வார்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். நேர்களும் உங்கள் பதிலை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு பாடலுக்கு பின்னால் அவர்களுடைய பதிலை பார்க்கலாம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் யார் ஜாடையில் இருக்கிறதா அவங்க வீட்டு பெரியவங்க சொல்வாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நேர்கள் சொல்லிட்டே இருக்காங்க, ஆக்கூர் வடப்புறம் நாச்சியா மன்சூர், என்னுடைய மாமி ஜாடையில் இருப்பதாக என்னை சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனர்கொடி சத்யகலா தியாகராஜன், ஏன்னா எங்கள் அப்பாவோட அம்மா எங்கள் பாட்டி மாதிரி இருக்கேன்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் வடுகநாதன், என் தாத்தா ஜாடையில் இருக்கதா சொல்லுவாங்க, பெரிய முறுக்கு மீசை மதுர வீரன் போல் எங்கள் தாத்தா இருப்பாங்க, நானும் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், எங்கள் அம்மா ஜாடையில் இருக்கிறதா எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ் வந்து அவங்க அப்பா ஜாடியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலோடுதுறை இசைப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா ஜாடையில் இருக்கிறதா எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், எங்கள் அம்மா வந்து அவங்க அப்பா மாதிரி நீ இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, நான் என் அப்பா ஜாடையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தகுமார், அங்கே ஊரை குறிப்பிடலை, என் தாத்தா ஜாடையில் இருக்கிறதா எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன், என் வீட்டில் நான் என் அம்மா ஜாடையில் இருப்பதாக சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: பண்பலை 100.3 அடுத்த நிகழ்ச்சியாக நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் தேநீர் நேரம். நிகழ்ச்சியோடு இணைந்து விருப்ப பாடல் கேட்க அழைக்கலாம் நேர்களை 0436 இந்த முன்னிணைப்பு என்னோட 2311 2311 அல்லது 2994 8 0 அல்லது 2995 8 0 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து வரலாம். 9566427231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைத்து வரலாம். விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். இது தேநீர் நேரம்.

0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: தேநீர் நேரத்தோடு இணைந்து தனது விருப்ப பாடலை கேட்க வரும் நேயரை வரவேற்கலாம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
4: நான் திருநெல்வேலி மாணிக்கம் டெலர் பேசுறேன்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
4: பாடல் புது பாட்டு.
3: படம்
4: பாடல் ஒரு நான் சொன்ன பாடல் போடும் பாடல்கள் மறந்து போகும் நான்.
3: ஓகே சார், பாடல்ல புது பாட்டு படத்துல இருந்து நேத்து ஒருத்தர
4: பாவ கேட்டு நேத்து ஒருத்தர பார்த்தோம் அந்த பாடல்.
3: ஓகே சார்,

0: ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பண்பலை 100.3 நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: நேர்களுக்கு காரைக்கால் முருகன் ஜுவல்லரியின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
5: வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.
0: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ்
3: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொன்னாங்க விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நேயர்களுக்கு காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பியசா தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1,000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. நான்கு மணி 14 நிமிடமாகுது. தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்த விருப்ப பாடல் கேட்க வரும் இந்த நேயர், வருக வணக்கம்.
6: நன்றி.

0: கேத்தபடி ஆடத்தான் நான் பிறந்த, ஜதி சொல்ல நீ பிறந்த சந்தேகமா, நானும் சுதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சந்தோஷமா.
1: உள்ளாலே மஞ்சம் போட்டு பூமெட்டே மேலே போட்டு நல்லாத்தான் கடவுள் வச்சான், நடக்கட்டும் நடக்கட்டும் நமக்குள்ள இரு.

0: பண்பலையூர் புள்ளி மூன்றில் இன்று இரவு 7:30 உழவரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் வாழை சாகுபடி. தஞ்சாவூர் மாவட்டம் நரசிக்கன்பேட்டை ஜி கங்காதரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தேநீர் நேரம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்து வரை வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: சுமதி.
0: சொல்லுங்க சுமதிமா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வெற்றி விழா படத்திலிருந்து மாறுகோ மாறுகோங்கிற பாடல் கொடுங்க.
0: பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: நன்றி.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பண்பலையில் நேரம் 4:25. தேநீர் நேரம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியோட இணைந்த விருப்ப பாடலை கேட்க வரும் இந்த நேயர் யார், என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
3: திருமலை ராயன்பட்டினம், சுப்பிரமணிய வடக்கு வீதி, திசாமூர்த்தி பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: படம் முத்து.
2: ஆ,
3: பாடல் ஒருவன் ஒருவன் முதலாளி.
2: கண்டிப்பாக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
3: Thank you, madam.

4:30 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.

0: தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல் கேட்க வரும் நேயர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: ஜெயந்திகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: கிராம் செமினர்ல இருந்து வட்டி எடுத்த அந்த பாடல்
0: பாடல் வேணுறது கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: 4:40 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும்?
1: நான் காட்டு மன்னார் கோயிலிருந்து கோமதி வந்திருக்கேன் மேடம். எனக்கு வந்து பூந்தோட்ட காவல்கர படத்துல இருந்து சிந்திய விண்மணி சிப்பி முத்தாச்சி அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: பாடல் வரும், கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் மணியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: பன்மலை நலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேயர்கிட்ட விருப்ப பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்து பேனல் கேட்க வரும் நேயர் வருக வணக்கம்.
2: இனிய பொன் மாலை வணக்கம். சித்ரா மணக்குடி
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: நல்லா இருக்கீங்களா? நீங்க
1: நலமா இருக்கிறோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம்மா.
1: சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
2: படம் ஏவிஎம்மின் புதுமை பெண், பாடல் கஸ்தூரி மானை கல்யாண சேனை கச்சேரி பாடல். அந்த பாடல் கொடுங்க.
1: பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
2: நன்றிம்மா.

நேர்களே, கரைபண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: பண்பலை நூற்பள்ளி மூன்றோடு நேயர்கள் இணைந்திருப்பது தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலை கேட்க வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்கம்மா?
1: அகலமன்லேருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: ஊரெல்லாம் உன் பாட்டு தான் எங்கிற பாட்டு படத்துலேருந்து அதே பாட்டு கொடுங்க மேடம்.
0: பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
1: நன்றிங்க மேடம்.

பண்பலை 100.3 நேரல் கேட்டு ரசித்தது. வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கிய தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5 மணி.
2: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
4: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
5: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
5: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
6: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
7: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த ஊரில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ ரங்கமன்னார் சமேத ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயில். வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம்.

ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலாமிமான்யா கோதாமனன்ய சரணௌ சரணம் பிரபத்யே. அன்பர்களே, தமிழ்நாட்டிலே சீரும் சிறப்பு மிகுந்த திருத்தலமாக வைஷ்ணவத்தினுடைய திவ்ய திருத்தலங்களிலே முக்கியமான திருத்தலமாக விளங்கக்கூடியது பூமி தேவி தாயார் ஸ்ரீமத் ஆண்டாளாக பெரியாழ்வாருடைய குமாரியாக அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலத்தின் நுழைவாயிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டாள் என்று சொல்லும் பொழுதே தமிழையும் ஆண்டாள், அரங்கனையும் ஆண்டாள். திருப்பாவை 30 பாடல்களை பாடியும் கண்ணனையே கணவனாக கொண்டும் தன்னுடைய தூய பக்தியால் பாவை நோன்பிருந்து பகவானை அடைந்தாள் ஆண்டாள் பெருமாள். அத்தகைய சிறப்பு மிகுந்த பூமி பிராட்டியே ஆண்டாளாக அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலயத்தின் நுழைவாயிலுக்குள்ளே நுழைகிறோம். நம்மை வரவேற்பது பலிபீடம், அடுத்ததாக குடிமரம். வைகார ஆகம சாஸ்திரத்தின்படி ஆலயத்து ஆராதனைகள் நடைபெறுகின்றன. இது ஆதி வராக க்ஷேத்திரம்.

0: வராக பெருமானுடைய அருளை பெற்ற திருத்தலம். இப்படிப்பட்ட திருத்தலத்திலே ஆண்டாளை தரிசிப்பதற்கு முன்பாக உட்பிரகாரத்திலே முதலிலே சேவை சாதிப்பவர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். மகாலட்சுமியை தன் திருமடியிலே எழுந்தருளச் செய்து சேவை சாதிக்கக்கூடிய அந்த பெருமாள் பெரியாழ்வார், அதாவது ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தையாக விளங்கிய கருடாம்சராக பிறந்த விஷ்ணு சித்தருடைய குலதெய்வம். பெரியாழ்வாரும் ஆண்டாளும் பூசித்த அந்த லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கி திரும்பும் பொழுது சேனை முதல்வரான விஸ்வக்ஷேனருடைய தரிசனம் தனி சன்னிதானத்திலே கிடைக்கிறது. சைவத்திலே விநாயகரைப் போலே வைணவத்திலே விஸ்வக்ஷேனர். அவரை வணங்கி இப்பொழுது ஆண்டாள் பெருமாட்டியினுடைய அற்புதமான கர்ப்பகிரகத்தின் வாயிலே நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே என்ன சிறப்பு? பொதுவாக பெருமாள் சன்னதியிலே பெருமாள் தாயார் தனித்தனியாக இருந்து சேவை சாதிப்பது வழக்கம். அவருடைய வாகனமான கருடனோ பெருமாளை நோக்கிய வண்ணம் ஆலயத்தின் வாயிலில் இருந்து சேவை சாதிப்பது வழக்கம். இங்கே என்ன விசித்திரம்? ஆண்டாள், ரங்கமன்னார், கருடன் ஆகிய மூவருமே சமஸ்தானத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஆண்டாள் என்றால் சூடிக் கொடுத்த சுடர்கொடி, பாடிக் கொடுத்த பைங்கிளி என்பது நாம் அறிந்த ஒன்று. பெரியாழ்வார் தொடுத்த மாலையை தான் சேர்த்து அழகு பார்த்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து பகவானோடு கலந்த ஆண்டாள் இங்கே மிக சிறப்பாக ஆண்டாளும் ரங்கமன்னாரும் அருகருகே காட்சி தர, அவர்களுக்கு அருகிலே கருடாழ்வார் மாமனார் ஸ்தானத்திலே காட்சி தருகிறார். அதாவது அந்த கருடன் தான் பெரியாழ்வாராக அவதரித்தார் என்பதனால் இங்கே கருடன், ரங்கமன்னார், ஆண்டாள் ஆகிய அனைவருமே ஒரே ஸ்தானத்திலே எழுந்தருளுகிறார்கள். மூலஸ்தானத்திலும் உற்சவஸ்தானத்திலும் அப்படிப்பட்ட காட்சியை காண்கின்றோம். இந்த திருத்தலத்திலே ஆண்டாள் இடது திருக்கரத்திலே கிளியை தாங்குகிறாள். அந்த கிளிதான் பாகவத சிரேஷ்டரான சுகாச்சாரியருடைய வடிவு. அது மட்டுமல்ல, மீனாட்சி அம்பிகை வலது திருக்கரத்திலே கிளி கொண்டு சேவை சாதிப்பவள். வைணவத்திலே 12 ஆழ்வார்களிலே பெண்பால் புலவராக கருதப்படக்கூடிய ஆண்டாள் இடது திருக்கரத்திலே கிளியை வைத்திருப்பதால் பக்தியின் மேன்மையை பறைசாற்றுபவள் என்று பேசப்படுகிறார். இப்படிப்பட்ட திருக்கோலத்திலே காட்சி தரக்கூடிய இந்த மூன்று தெய்வங்களையும் வணங்கி அப்படியே ஆலயத்தினுடைய பிரகாரத்தை வலம் வருகிறோம். பிரகாரத்தை வலம் வரும் பொழுது 108 திவதேச பெருமாளையும் வரைபடமாக வரைந்து வைத்திருக்கிறார்கள். அந்த பெருமாள் தாயாரை வணங்கி ஆச்சாரிய ரூபமாக இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் வணங்கி கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்த பெருமக்களும் ஆண்டாள் எப்படி அரங்கன் மீது பக்தி கொண்டு திருப்பாவை பாடி அரங்கனோடு கலந்தாளோ, அதேபோல் நம்முடைய தமிழுக்கு அரும்பெரும் கைங்கரியத்தை செய்த நாச்சியார் திருமொழியை அருளிய திருப்பாவை செப்பிய அந்த ஆண்டாளின் பொற்பாதம் பணிந்து அந்த ஆண்டாளின் அருளால், ரங்கமன்னாரின் அருளால், ஸ்ரீ கருடாழ்வாரின் அருளால் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், அதற்கு அருளை வாரி வழங்க வேண்டும் என்று ஆண்டாளின் பொற்பாத கமலங்களை பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு, ரங்கமன்னார் திருவடிக்கு பல்லாண்டு, பெரியாழ்வார் திருவடிக்கு பல்லாண்டு. ஓம் நமோ வெங்கடேசாய.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்,
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ரங்கமன்னார் சமேத ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயிலைச் சேர்ந்த ஆர் சுதர்சன் பட்டர் அவர்கள் மேலும் சில தகவல்களை தருகிறார்.
5: மிதுனே ஸ்வாதிஜம் விஷ்ணோ ரதாம்சம் தன்வினப்புரே பிரபத்தியே சொசுரம் விஷ்ணோ விஷ்ணு சித்தம் புரசிகம். இந்த ஊருக்கு தன்மிபுரம் என்று பெயர். பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இந்த ஊரிலே காலநேமி என்கிற ஒரு அசுரன் இருந்தான். இந்த இடத்திலே தபஸ் செய்யக்கூடிய முனிவர்களை துன்புறுத்தி அவர்கள் அனைவரும் தன்னை பூஜை செய்ய வேண்டும் என்று அவர்களை துன்புறுத்தினான். அவர்கள் எல்லாரும் சென்று வைகுந்தத்தில் உள்ள எம்பெருமான் சிவன் நாராயணிடத்திலே அவர்களுடைய கஷ்டங்களை தெரிவித்தார்கள். பெருமாள் அந்த காலநேமி என்கிற அசுரனோடு யுத்தம் செய்து காலநேமியை சம்காரம் செய்தார். சம்காரம் செய்தவுடன் அந்த முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியிலே இங்கு பெருமாள் சயன திருக்கோலத்திலே காட்சி கொடுக்க வேண்டும் என்று முனிவர்கள் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க பெருமாள் ஒரு பெரிய வடவிருட்சத்தின் அடியிலே சயனம் கொண்டார். அதனால் எம்பெருமானுக்கு வடபத்ர சாயி என்கிற பெயரோடு இன்றும் எம்பெருமான் அருள் பாலித்து வருகிறார். இந்த வைபவமானது கிருஷ்ணாவதார காலத்திற்கு முன்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து துவாபரயுகம் முடிந்து கலியுக ஆரம்பத்திலே இந்த இடத்திற்கு மல்லி வளநாடு என்று பெயர். மல்லி என்கிற ராணி ஆட்சி புரிந்து வருகிறாள். அவருக்கு 2 புத்திரர்கள், ஒருவர் பெயர் வில்லி, இன்னொருவர் பெயர் கண்டன். இந்த ஊர் புத்தால் மூடப்பட்ட இருந்த காலத்தினால் இந்த ஊருக்கு புத்தூர் என்று பெயர். இந்த வில்லி கண்டன் என்ற 2 கடுவ ராஜாக்களும் இந்த ஊரை வேடுவ மார்க்கமாக வரும்பொழுது கண்டன் என்பவனை புலி அடித்துக் கொன்று விடுகிறது. வில்லியானவன் தன்னுடைய தம்பி கண்டனை இந்த

முழுக்க தேடி வருகிறார். அவர் எங்கும் காண கிடைக்கவில்லை. அந்த அலுப்பின் மிகுதியாலே ஒரு இடத்திலே அயர்ந்து தூங்கி விடுகிறார். அவருடைய கனவிலே அந்த வடபத்திரசாயி பெருமாள் தோன்றி தான் ஒரு புற்றிலுள்ளே இருப்பதாகவும் இந்த புற்றை அழித்து ஊர் உண்டு பண்ண வேண்டும் என்று வில்லியின் இடத்திலே கனவிலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். வில்லி தான் கண்ட கனவின்படி ஒரு புற்றில் இருக்கக்கூடிய எம்பெருமானை அந்த புற்றை திருத்தி ஒரு கோவில் எழுப்புகிறார். திருச்சியின் அருகிலுள்ள திருவள்ளரை என்கிற திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய பூர்வசிகை அந்தணர்களை கொண்டு வந்து இந்த ஊரிலே குடியமர்த்தி அந்த பெருமாளுக்கு நித்திய மாத வருட பூஜைகளுக்காக அர்ச்சகர்களை நியமிக்கிறார்கள். அந்த வில்லியாலே உண்டு பண்ணிய ஊர் என்றதால் இந்த ஊருக்கு வில்லிபுத்தூர் என்று பெயர். அதிலே திருவள்ளரையிலிருந்து வந்த அந்தணர்களுடைய முகுந்த பட்டர் என்பவர், அவருக்கு ஐந்து புத்திரர்கள். அவர்களின் ஐந்தாவது புத்திரர் தான் விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வர். அவர் இந்த வடபத்திரசாய் எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற ஆசையினாலே ஒரு நந்தவனத்தை அமைத்து அதில் கிடைக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் மாலைகளாக தொடுத்து அந்த எம்பெருமானுக்கு சாற்றி வருகிறார். அவ்வாறு சாற்றி வரும் பொழுது ஸ்ரீ வல்லபதேவ பாண்டியன் என்கிற ஒரு பாண்டியன் மதுரை எம்பதியை ராஜ்யம் செய்து கொண்டு வருகிறார். அப்பொழுது அவர் பரதத்த நிரூபணம், ஆறு சமயங்களிலே எந்த சமயம் பரசமயம் என்று தான் அறிந்து கொள்வதற்காக ஒரு பெரிய சபையை கூட்டுகிறார். அந்த சபைக்கு வரும்படி விஷ்ணு சித்தருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. விஷ்ணு சித்தர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து மதுரைக்கு சென்று நாராயணனே பரம்பொருள் என்று பரதத்த நிரூபணம் செய்கிறார். அந்த பரதத்த நிரூபணம் செய்தவுடன் அங்கு கட்டியிருந்த பொற்கிளியானது அவர் கைகளிலே கிடைக்கிறது. அந்த பொற்கிளியை தான் தனக்கு பயன்படுத்தாமல் அவர் பூஜை செய்து வரக்கூடிய வடபத்திரசாயி எம்பெருமானுக்கு மிக உயர்ந்ததான இன்றைய தமிழக அரசினுடைய முத்திரை சின்னமாக விளங்கக்கூடிய 196 அடி உயரம், 11 வாசல், 11 கலசங்களோடு நிறைந்ததான உயர்ந்த கோபுரத்தை கட்டுகிறார். அந்த கோபுரத்தை பற்றி கம்பன் தனது தனிப்பாடலிலே பாடுகிறார். இருக்கோதும் அந்தனர் சூழ் புதுவாபுரி எங்கள் பிரான், மறுக்கோதை வாழும் வடபெருங்கோயில் மணிவண்ணனார், இத்திரு கோபுரத்துக்கு இணை ஐம்பன் மேரச்சிகரம் எண்ணி வேறு பணப்பணிப்பிள்ளையே என்று. அந்த விஷ்ணு சித்திரத்திலே எம்பெருமான் தானும் தன்னுடைய மனைவியோடு காட்சி தர வேண்டும் என்று மதுரை எம்பதியிலே அவர் நாராயண பரதத்துவ நிரூபணம் செய்தவுடன் எம்பெருமான் கிரட வாகனத்திலே எல்லா மக்களுக்கும் புறக்கண்களுக்கு தெரியும்படியாக சேவை சாதிக்கிறார். அப்பொழுது யானை மீது வலம் வந்து கொண்டிருந்த விஷ்ணு சித்தர் யானை கழுத்தில் இருந்த மணிகளை தாளமாக கொண்டு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறார். பொதுவாக பக்தர்கள் எம்பெருமானிடத்திலே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் வழக்கம். ஆனால் பெருமாளே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிய காரணத்தினால் இந்த விஷ்ணு சித்தருக்கு பெரியாழ்வார் என்கிறதான பெயர் ஏற்பட்டது. அவரிடத்திலே சாட்சாத் பூமி பிராட்டி ஆண்டாள் நாச்சியார் என்கிற திருநாமத்தோட அவருடைய நந்தவனத்திலே ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரத்திலே ஒரு துளசியின் அடியிலே அவதாரமாகிறாள். அந்த ஐந்து வயது குழந்தையாக ஆண்டாள் நாச்சியார் பூமியிலிருந்து வெளிவந்த சப்தத்தை கேட்டு பெரியாழ்வார் அந்த குழந்தையிடத்திலே நீ யார் என்று கேட்க, துளசியனுடைய தாயார் நீர்தான் தகப்பனார் என்று சொன்னார். அசிரீரி வாக்காக வடபத்திர சாயும் கோதை என்று பெயரை வைத்து வளர்த்து வாருங்கள் என்று சொல்ல அந்த குழந்தைக்கு தன்னுடைய இல்லத்திலே கொண்டு சென்று பால் அமுதெல்லாம் ஊட்டி கோதை என்கிற திருநாமத்தோடு வளர்த்து வைக்கிறார். அந்த கோதை நாச்சியார் கல்யாண பருவம் வந்தவுடன் பெருமாளை தவிர வேறு யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிற விரதம் பூணுகிறாள். அந்த விரதம் இன்றும் காத்யாயினி விரதம் என்றும் மார்கழி மாதத்திலே பாவை நோன்பு என்றும் கடைபிடிக்கப்படுகிறது. கிருஷ்ணன் கிருஷ்ணாவதாரத்திலே மாசானாம் அகம் மார்கசீரி சோகம் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கூறினாள். அந்த மார்கழி மாதத்தை நோன்பிற்கு உரிய மாதமாக அறிவித்து திருப்பாவை என்கிறதான 30 பாசுரங்களை உலகிற்கு அளித்தால் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியாரோட பிரார்த்தனைக்கு இணங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து ரங்கநாதர் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்திலே கிருடவாகனத்திலே எழுந்துருளி ஆண்டாள் நாச்சியாரை விவாகம் செய்து கொள்கிறார். இன்றளவும் ஆண்டாள் நாச்சியாருடைய மூலஸ்தானத்திலே நடுநாயகமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதரும் எம்பெருமானின் வலது பக்கத்திலே ஆண்டாள் நாச்சியாரும் இடது பக்கத்திலே கிருடாழ்வாரும் கொழுவீற்றிருக்கிறார்கள். அனைத்து வைணவ திருக்கோவில்களிலுமே கிருடன் சன்னதிக்கு எதிர்த்தாபிலே அருள் பாலிப்பார். இந்த ஒரு சன்னதியிலே மட்டும் ஸ்ரீரங்கத்திலிருந்து எம்பெருமான் அழைத்துக் கொண்டு வந்ததற்காக எம்பெருமானுடைய சம ஆசனத்திலே கருடனுக்கு இங்கு அளிக்கப்படுகிறது. அது பிரணவாகாரம் என்று அந்த வைபவத்திற்கு பெயர். ஆண்டாள் நாச்சியார் உடைய திருப்பாவை பாசுரங்களை நாம் தினந்தோறும் அனுசந்தித்தால் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது கண்கண்ட உண்மை. மார்கழி மாதத்திலே 30 நாட்களும் நடக்கக்கூடிய பாவை விழா வைபவமானது இன்றளவும் ஆண்டாள் திருக்கோவிலே நடைபெற்று வருகிறது. ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வாரை தரிசனம் செய்து வேண்டுவோருக்கு வேண்டியதை பெற்று இன்பம்

0: பற்றி தெரிந்து கொண்ட மனநிறைவுடன் நாம் அடுத்து போக போற இடம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திரு கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 5:15.
5: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
6: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: அலையோசை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பழனி பாரதியின் வரிகளில் இளையராஜா இசையில், ஹரிஹரன் பவதாரணி குரல்களில். ஃப்ரெண்ட்ஸ்

0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
0: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமர்ஷியல் ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும். நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா, ஆடி மாத சிறப்பு தொடர்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பா விஜயின் வரிகளில், வித்யாசாகர் இசையில், திப்பு கார்த்திக், சித்ரா, ஆனந்த் குரல்களில், தில் படத்திலிருந்து.

0: நினைவு பெறும் நிகழ்ச்சி அலையோசை. காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 5:30. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: விலைக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மனோ பாடியது.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனை

0: இருக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேயர்களுக்கு காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் எல்லார் ஈஸ்வரி பாடியது.

வைரத் திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் முருகன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ் அன்வர் அலி பாதுஷா எஸ் சரளா பாடியது.

0: கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: இனி கேட்கலாம் பன்னிசை அப்பூங்கனில் என தொடங்கும் பாடல். பாடியவர் தர்மபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பல்வேறு தீர்ப்பாயங்களின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வங்கிகளின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகளை வழக்குகளில் சாட்சியமாக ஏற்கும் மசோதா மக்களவையை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரியில் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு தீர்ப்பாயங்களின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையில் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. இரண்டாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய போது மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். தேசிய அளவில் தீர்ப்பாயங்களுக்கான ஆணையம் அமைக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றங்களின் முன்னாள் தலைமை நீதிபதி ஒருவர் தலைமையில் இந்த ஆணையம் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் மக்களவை மீண்டும் கூடிய போது சுரங்கம் மற்றும் கனிமங்கள் துறையின் ஒழுங்குமுறை குறித்த திருத்த மசோதா, தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் குறித்த திருத்த மசோதா மற்றும் கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் குறித்த மசோதாவை அந்தந்த துறையின் அமைச்சர்கள் அவையில் கொண்டு வந்தனர். டெல்லி மாணவர் போராட்டத்தில் போலீசார் மேற்கொண்டதாக கூறப்படும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் தீர்ப்பாயங்கள் திருத்த மசோதா நிறைவேறிய பின்னர் மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீதிமன்ற வழக்குகளில் வங்கிகளின் கணக்கு பதிவேடுகள் டிஜிட்டல் மற்றும் எலக்ட்ரானிக் வடிவிலும் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவை இரண்டாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் கூடிய போது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். பிஜேபி உறுப்பினர் திரு அருண்சிங் உள்ளிட்டோர் மசோதாவை ஆதரித்து பேசினர். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விவாதங்களுக்கு பதில் அளிக்கையில் நாட்டின் நிதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதால் சட்ட கட்டமைப்பும் அதற்கேற்ப மாறுதல் அவசியம் என்றார். தொடர்ந்து வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் விவாதங்களுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உள்நாட்டு பொருளாதாரத்தின் முக்கிய துறைகளை உலக பொருளாதார நெருக்கடிகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் நோக்கத்துடன் இவ்வாண்டு June 5 பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றான இம்மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் கொண்டு வந்தார். முன்னதாக டெல்லி மாணவர் போராட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையின் அலுவல்கள் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் அவை மீண்டும் கூடிய போது நிதி, வீட்டுவசதி, ரயில்வே, சமூக நீதி உள்ளிட்ட துறைகள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் அமைச்சர்கள் அமளிக்கு இடையிலேயே அவையில் தாக்கல் செய்தனர். நாடாளுமன்ற அலுவல்களை சுமூகமான முறையில் நடத்த

0: துவதை எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற அலுவல் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் பேசுகையில் அவையில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலை குறித்து வேதனை வெளியிட்டார். நாடாளுமன்றத்தின் உன்னத மரபுகள் மற்றும் அனைத்து கட்சிகளின் அர்த்தமுள்ள பங்கேற்புடன் கூடிய ஆக்கப்பூர்வ விவாதங்களின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். மக்கள் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் விவாதித்து தீர்வு காணுதல் அவசியம் என்பதால் எதற்காகவும் இத்தகைய பிரச்சினைகளை காத்திருப்பில் வைத்திருக்க முடியாது என்று திரு ஓம் பிர்லா மேலும் குறிப்பிட்டார். பின்னர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாணவர் போராட்டம் மற்றும் சம்பந்தப்பட்ட இதர பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதிக்க அரசும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க மத்திய உள்துறை அமைச்சரும் தயாராகவே உள்ளதாக கூறினார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று சட்டப்பேரவையில் உள்ள தமது அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வன் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளை இம்மாத இறுதிக்குள் நிறைவேற்றி முடிக்க அமைச்சர் இக்கூட்டத்தின் போது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: மத்திய சாலை கட்டமைப்பு நிதி மூலம் கோரிமேடு முதல் மூலக்குளம் சந்திப்பு வரையிலான சாலை மேம்பாட்டு பணிகளை வரும் 8ஆம் தேதிக்குள் தொடக்கவும், கதிர்காமம் கலைக்கல்லூரியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் தடைகளை விரைந்து நீக்கவும் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் அறிவுறுத்தினார். அனைத்து 4 பிராந்தியங்களிலும் 24 மணி நேர குடிநீர் விநியோகத்திற்கான திட்ட அறிக்கைகளை தயாரிக்க அவர் உத்தரவிட்டார். கோரிமேடு எல்லை மற்றும் காலாப்பட்டு எல்லையில் நுழைவு வாயில் பகுதிகளை அழகுபடுத்த அமைச்சர் அறிவுறுத்தினார். கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் நகர சாலைகளில் விளக்கு அமைக்கும் பணிகள் மற்றும் அழகுபடுத்தும் பணிகளை தடையில்லா சான்றிதழ் உட்பட நிர்வாக அனுமதிகளை பெற்ற பின்னரே மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் 130 பேருந்து நிறுத்தங்களை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், 50 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது.
0: மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரியில் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இன்று முதல் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இப்பணிகளின் முதல் கட்டத்தின் போது தகுதியுள்ள 99.96% குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு இத்தகைய மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு 2ஆம் கட்ட பணிகளில் மொத்தம் 3,03,244 பேருக்கு மாத்திரை வழங்கப்படும். இப்பணிகளின் தொடக்க விழா வாவுசி பள்ளியில் நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கான பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்கும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு மொத்தம் 4,80,73,350 ரூபாய் வழங்க வேளாண் துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் வேளாண் அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் முன்னிலையில் இதற்கான காசோலைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜும், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதனால் காரைக்கால் மாவட்டத்தில் நெல் சாகுபடி செய்த 3,618 பொது பிரிவு விவசாயிகளும் 599 அட்டவணை பிரிவு விவசாயிகளும் பயன்பெறுகிறார்கள். பயிர் உற்பத்திக்கான ஊக்கத்தொகை பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 6,000 ரூபாயும் அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 7,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள்

0: அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் வேதியரண்டலில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு தீர்ப்பாயங்களின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வங்கிகளின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகளை வழக்குகளில் சாட்சியமாக ஏற்கும் மசோதா மக்களவையை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரியில் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:20.
2: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
7: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பசி அப்படிங்கிற அந்த நோய் இருக்கு இல்லையா, அதை பத்தி நிறைய பாட்டுங்க. உலகத்துல பல நோய் இருந்தாலும் சில நோய் உடலை வருத்துது, சில நோய் மனதை வருத்துது, ஆனா மனிதனுடைய உடலையும் மனத்தையும் சேர்த்து வருத்தக்கூடிய ஒரு நோய் இருக்குன்னா அது பசி தாங்க. பசி வந்துட்டா என்ன ஆகும், பசி வந்துட்டா பத்தும் பறந்து போகும், அப்படி பாட்டு ரொம்ப அழகா. மானம், குளம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசிவு வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும், பசி வந்துட பறந்து போகும். ஆமா, ரொம்ப நல்லா கேட்ட பாட்டு. மானம் போயிரும், குலப்பெருமை போயிரும், கல்வி பயனற்றதாயிரும், கொடை குணம் குறைஞ்சிரும், அறிவு மங்கிடும், தவம் நிலைக்காது, உயர்வு குலைந்துடும், பொறுமை மறைஞ்சிடும், இனிமையான சொற்கள் கூட மறந்துடுங்க, இது ஏன் மனக்கட்டுப்பாடு கூட போயிரும். அவையா இருந்த பாட்டை நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். இது மாதிரி சீத்தலை சாத்தனாரோட ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த பசியை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பாட்டு என்ன சொல்றாரு, பசிப்பினி என்ற ஒரு பாவின்னு சொல்லிட்டு, அந்த பசி மனிதத்திலிருந்து உணவை மட்டும் பறிக்கிறது இல்லைங்க, அது பிறந்த குடியின் பெருமையை பறிக்குது, அவன் கொண்டிருந்த உயர்ந்த பண்புகளை சிதைக்குது, அதை தாண்டி இந்த வாழ்க்கை கடலை கடக்க உதவும் தோணின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கல்வியை மறக்க செய்து மானத்தையும் நாணத்தையும் கலற்றி விடுது, உடம்போட அழக மெடிய செய்யுன்னு சொல்றாங்க. குடிபிறப்பு அழிக்கும், விழுப்பம் கொள்ளும், பிடித்த கல்வி பெரும்புனையிடும், நானணி களையும், மானனில் சிதைக்கும், பொன்முளை மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசி எனும் பாவிங்கிறார். எவ்வளவு உருக்கமான காட்சி. மணிமேகலை இந்த பாட்டுக்கு அப்புறம்தான் அந்த அமுதசுரபி மூலமா அட்சய பாத்திரத்தை பெற்று அதை எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும்னு வராங்க. இந்த முனிவர்கள் நம்முடைய முன்னோர்கள் கோயில்களை கட்டினாங்க, குளங்களை வெட்டினாங்க, அதோடு சேர்த்து அன்னதானத்தையும் ரொம்ப அறமாக போற்றினார்கள். ஏன்னா பசியோடு இருக்கிற ஒருத்தனுக்கு தேவை அறிவுரை இல்லைங்க, அன்போடு நீட்டப்படும் ஒரு கைப்பிடி உணவு தாங்க. பசிக்கு மதம் இல்லை, பசிக்கு ஜாதி இல்லை, பசிக்கு வயது இல்லை, பசிக்கு ஒரே ஒரு மொழி, உணவு மட்டும்தாங்க. ஒருவேளை உணவு, ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு அன்பான அழைப்பு, இவை சிறிய செயல்களாக தோன்றலாங்க. ஆனா பசியால் வாடுறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய பரிசுங்க. ஏன்னா பசியை போக்குறது வயிற்று நிரப்புறதல்ல, ஒரு மனிதனுடைய நம்பிக்கையையும் மானத்தையும் வாழ்க்கையையும் காப்பாத்துறது. இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம

0: நம்மளால முடிஞ்ச அளவு பசிப்பிணியை போக்குவோம். நன்றி, வணக்கம்.
1: சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: காரைக்கால் பண்பலை 100.3.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: கல்யாணத்துல கவனிச்சியா,
9: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
10: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: லைட் ஹவுஸ். இன்று நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இவ் அறிவிப்பினை தொடர்ந்து 6:41 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முக பிரியா அவர்கள். 6:45 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசற்றின் உழவர் அரங்கம், இயற்கை முறையில் வாழை சாகுபடி, தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை ஜி கங்காதரன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் கானம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், தொடர்ந்து திரை இசை. 10:30 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் நாளை மயிலாடுதுறை வண்டிக்கார தெரு மாரியம்மன் கோவில். நாளை காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வன் எம் பாலபதீசன். 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காலை காம்போ, 8:05 துள்ளி வரும் பாட்டு, 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள்.

0: ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
0: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
0: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
0: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாபலா. தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்று திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
7: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும்

0: ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தாவேக அரசு கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாக திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் இரண்டாம் சீசனுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பூங்காவில் 400,000+ மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 30,00,000+ அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இரண்டாம் சீசனான செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை காட்டிலும் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு பூங்கா முழுவதிலும் மலர் செடிகள் நடவு செய்யப்படும். இந்நிலையில் இரண்டாம் சீசனுக்காக தற்பொழுது உதகை தாவரவியல் பூங்கா தயார் செய்யும் பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. பூங்கா முழுவதிலும் 45 வகைகளில் 400,000+ மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக இத்தாலியன் பூங்காவில் மேரிகோல், டேலியா, டெய்சி, கேலண்டுலா உட்பட பல்வேறு வகையான மலர் நாட்டுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திற்கு மேல் பெரும்பாலான செடிகளில் மலர்கள் பூத்து சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்க உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 400,000+ மேற்பட்ட சிறார்களுக்கும் 100,000+ மேற்பட்ட மகளிருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் 25,00,000+ மதிப்பில் பெறப்பட்ட மீட்பு உபகரணங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறைக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆவணி மூல திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் நிக்கில் வாக், ஜாய் ஸ்டாலின் ராஜ், பிராச்சி மற்றும் ஜெஃபர்லின் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆக்ரி, கனகலட்சுமி, தேஜஸ் பாட்டீல், லோகேஷ் விமானி, லக்ஷ்யா பத்சர் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மொராம்பா, ஆர்யா, ஷௌர்யா, அன்கேஸ், ஹெமேஷ், தனிஷ்கா, அனுப்பிரியா மற்றும் ஸ்ரேயா வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜுன் 2 கோல் அடித்தார். நிதின், ரோஷன் மற்றும் மணிமாறன் தலா 1 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று

0: இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய படகு மாரத்தான் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஆடவர் 3.4 கிலோமீட்டர் பிரிவில் ரவீந்தர் சிங் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷய் மற்றும் ஜெகன்பீர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் ஜாஸ்மின் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 10 கிலோமீட்டர் பிரிவில் சச்சின், ஜெகன்பீர் மற்றும் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டி கொரியாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அதிதி கோபிசந்த் சுவாமி, வைஷ்ணவி குமார் பாட்டீல் உட்பட 8 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
4: हैं। लक्ष्मी प्रभा आपट मावटम त्रिकोणाचल का पकतल बड़कमली ग्राम वो 27,000 23 நாள் ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுமே நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு
8: காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு, அதுவும் சரி பார்த்து வாங்கு.
7: ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பியிருக்கேன்.
9: ஆர்பிஐ சொல்கிறது,
10: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
11: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:42.
12: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
13: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே.
14: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
11: இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
15: உங்கள் கடை காரைக்கால்.
16: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
11: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
16: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
17: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்துவித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
18: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
17: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
18: தொடர்புக்கு 8925936936.
11: நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள். கோடை காலத்துல என்னென்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் சேர்த்துக்கலாம், என்னென்ன உணவுகள் எல்லாம் தவிர்த்துக்கலாம்?
19: நம்ம இயற்கை இது எப்படின்னாவே வந்து சீசனல் ஃபுட்ஸ்னு இருக்கும், சீசனல் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே தர்பூசணி ஈஸியாக கிடைக்குது, அதுமாரி வெள்ளரிக்காய், இளநீர் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கோடைக்கு நம்மளுக்கு நீர் சத்துக்கு அதிகமாக இருக்கிற மாதிரியான பொருட்கள் இயற்கையாகவே நம்ம கொடுத்துருக்கு. அதனால் வந்து நம்ம தர்பூசணி எடுத்துக்கலாம், வெள்ளரிக்காய், இளநீர் குடிச்சுக்கலாம், நீர்

குடிக்கலாம். தயிர் வந்து அப்படியே நம்ம சாப்பாட்டில் எப்போதும் சேர்த்துக்கோம், பட் நீர்மோருங்கிறது வந்து அது நிறைய தண்ணி கலந்து அதில் உப்பு சேர்த்து அதுவுமே பசங்களுக்கு அடிக்கடி கொடுக்கறதுக்கு கொடுக்கலாம். கீரை அது மாதிரி குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை வாரத்தில் ஒரு 2-3 நாள் எல்லா கீரையுமே அவைலபிளாக இருக்குது, அதை வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். தண்ணி குடிக்கிறத வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிக்கணும். பசங்கன்னா ஒரு 1.5 லிட்டரும் பெரியவங்கலாம் ஒரு 2.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறதும் இது பண்ணிக்கலாம். சாப்பாட்டிலே வந்துட்டு தயிர் சாதம் அந்த மாதிரி பசங்களுக்கு ரெகுலராக அவங்க கொடுத்து இந்த சமயத்தில் பழகிக்கலாம். முன்னாடி நம்ம எப்போதுமே சாப்பிட்டு இருந்தோம் பழைய சாதம் சொல்லுவாங்க, தண்ணி வச்சு அதில் தயிர் போட்டு வெங்காயம்லாம்

0: அதுக்கு இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். பழம் எது எது அவைலபிளாக இருக்கோ, இந்தந்த சீசனுக்கு என்னென்ன அவைலபிளாக ஃபுட்ஸ் இருக்கோ அதெல்லாமே வந்துட்டு கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்து பழக்கலாம். இந்த டைமில்
1: எதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் டாக்டர்?
0: ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சூடாக சாப்பிட்றது, வறுத்தது, பொறிச்சது, உப்பு அதிகமாக சேர்த்தது, இந்த சிப்ஸு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வெளியில் போகும்போது வந்து அவங்க என்னென்ன டேஸ்டியாக இருக்கோ எல்லாமே சாப்பிட்ணுன்னு தான் நினைப்பாங்க. இதெல்லாமும் வந்து எந்த எண்ணெயில் பொறிக்கிறாங்கன்னு தெரியாது. இன்னொன்று அந்த எண்ணெய் எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற எண்ணெய்ங்க, அது வந்து இந்த ட்ரான்சிஷன் ஃபேட் சொல்லுவோம், அது வந்து கெட்ட கொழுப்பு, அது உடம்புல செய்கிறது வந்து நல்லது கிடையாது. அதுமாரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற இது வந்து சாப்பிட்லாமே தவிர, இந்த மாதிரி வறுத்தது பொறிச்சது பேக்டு ஐட்டம்ஸு, ஆயில் நிறையா இருக்கிறது, அந்த மாதிரி ஃபுட்டை வந்து பசங்க அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று, இந்த வெயில் காலத்தில் வந்து ஈக்கள் பரவுறதுனால அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. சாப்பாட்டு ஈன்னு சொல்லிட்டு இந்த வெயில் காலத்தில் பரவும். எப்படி கம்பளி பூச்சி பிரச்சனை ஒன்று இருக்குமோ, காற்றுல பரவி பசங்களுக்கு தோல் அது மாதிரி அரிப்பு அது மாதிரி ஏற்படுமோ, அந்த மாதிரி ஈ வந்து கடத்தரு அந்த மாதிரி இதை இடத்துலலாம் வந்துட்டு எல்லா உணவு பண்ணத்துலேயும் உட்காந்து அது வந்து வயிற்று போக்கு இல்லை வாந்தி அந்த மாதிரி பிரச்சனையையும் உருவாக்கும். அது மாதிரி வெளியில் இருக்கிற உணர்வுகளை தவிர்த்துட்டு நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம பசங்களுக்கு கரெக்டான அளவில் கொடுத்தாலே போதும் இந்த சம்மர் டைமுக்கு.
1: கோடை காலத்தை சமாளிக்கிற மாதிரி வீட்டிலே தயாரித்து குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் டாக்டர்.
0: நமக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரினா நீர்மோர் தான் சொல்லணும். அதிலே வந்துட்டு புதினா, மல்லித்தழெல்லாம், மாங்காய், கேரட்லாம் போட்டு பசங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா அவங்க குடிப்பாங்க. இன்னொன்று வந்துட்டு நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். தோப்பு நெல்லிக்காய் இருந்தாலும் சின்ன நெல்லிக்காய் இருந்தாலும் சரி, அதிலே தயிரிலே போட்டுட்டு அதுவே பசங்களுக்கு வந்து இந்த குளிர்காலத்தில் கொடுக்கலாம். அது கூட வந்து வேணுனாலும் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம், எலுமிச்சம்பழம், இந்த ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி கூட சேர்த்து கூட பசங்களுக்கு குடிச்சு பழக்கலாம். இன்னொரு ஹெல்த்தியான ட்ரிக் என்னென்னா கத்தாழை ஜூஸ் சொல்லுவாங்க, அது வந்துட்டு நமக்கு வீட்டிலே வளர்த்து அது பசங்களுக்கு ரெகுலராக கொடுத்து கூட பழக்கலாம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள்.
2: கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் பண்பலை 100.3. விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இசைத்துறையில் வரும் முதல் பாடல் ஜெய் பீம் படத்திலிருந்து ஷான் ரோல்டான் இசையில் யுகபாரதியின் வரிகளில்.

0: நேரிலே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தற்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை

0: மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இசைத்துறையில் அறிவியல் நேரம். பார்வையின்மை மற்றும் இரத்த சோகைக்கு மரபணு சிகிச்சை. மரபணு குறைபாடுகளால் ஏற்படும் பரம்பரை பார்வையின்மை மற்றும் சிக்கிள் செல் இரத்த சோகை நோய்களை குணப்படுத்தும் புதிய CRISPR மரபணு சிகிச்சைகளுக்கான சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது. மன அழுத்தத்தை கண்டறியும் ஸ்மார்ட் வாட்ச். மனிதர்களின் வியர்வையில் உள்ள கார்டிசால் என்ற ஹார்மோன் அளவை உடனுக்குடன் துல்லியமாக கணக்கிட்டு ஒருவருக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கு முன்பே எச்சரிக்கும் புதிய சென்சார் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. கேட்டது அறிவியல் நேரம். இசைத்துறையில் வரும் அடுத்த பாடல் டி இமான் இசையில் விவி பிரசன்னா குரலில் கடைக்குட்டி சிங்கம்.

0: ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையில், பிரதீப் குமார் தி குரல்களில், காலா படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் விஜய் ஆண்டனி இசையில் நிவாஸ் ஜானகி ஐயர் குரல்களில் காலி படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் முருகன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் கருப்பன் படத்திலிருந்து.

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை தூரிகை.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை நடத்தவும் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தை அனுமதிப்பதற்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். மாணவர் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து மக்களவையில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் கூறினார். வெளிநடப்பில் ஈடுபடாமல் இந்த பதிலுரையை முழுமையாக கேட்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் அதிகமான விபத்துகள் ஏற்படும் இடம் என 100 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பகுதிகளில் விபத்துகளை தடுப்பதற்கான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலை பணிகளில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களும் சாலை பாதுகாப்பு விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் தனியார் தொழில்துறையினர் கூடுதலாக பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்ப தொழில்துறை ஆராய்ச்சி நிதியுதவி குழுமத்தின் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 15% உள்ளது என்றார். இதனை 25% அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச உயிரி எரிபொருள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவினர் இன்று புதுதில்லியில்

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சி குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திருமதி சுப்ரியா சுலே பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அக்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தில்லியில் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு தகுதியானவர்கள் சேர்க்கப்படும் வரை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் இந்த இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களில் இப்பேரணியில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அட்டவணையில் தெரிவித்துள்ளபடி கலந்தாய்வில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டார்.
1: மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக 35,926 விண்ணப்பங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீட்டில் 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல 3,625 விண்ணப்பங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மருத்துவம் படிப்புக்கு இந்த ஆண்டு மொத்தம் 9,999 இத்தனை இடங்களை நம்ம கலந்தாய்வின் மூலம் ஃபில் அப் பண்ண போறோம். பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2,000 இடங்கள் இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் மூலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 17 நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இதன் ஒரு பகுதியாக அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து பாதியிலேயே தடுத்து நிறுத்தினர். மாணவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் இல்லத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்தனர். இருப்பினும் மாணவர்களின் 98% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். ராஜ்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழையின் போது இந்த வேன் கால்வாயை கடக்க முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கால்வாயை கடக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த எச்சரிக்கையை மீறி வேன் ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாகவும் காவல்துறையினர் கூறினர். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர், 39 பேர் காயமடைந்தனர். நிஷ்னிகாம்ஸ் நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் யோகேஷும், இரட்டையர் பிரிவில் தீப் ரஞ்சன் பிசோயி டக்கர் பிரி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். அஸ்தானாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் மார்டின் போரிசியுக் இணை பட்டம் வென்றது. கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால்

0: உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: காரைக்கால் பண்பலை 100.3.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: இனி கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: சம்பா மற்றும் தாளடி பருவ விதைப்புக்கு முன் விதை பரிசோதனை செய்ய விவசாயிகளுக்கு அழைப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடிக்கு விவசாயிகள் ஆயுத்தமாகி வருகிறார்கள். சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பிரதான விவசாயமாகும். இது வழக்கமாக ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் தொடங்கி ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் அறுவடை செய்யப்படுகிறது. நடப்பாண்டில் 149,770 ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா தாளடி சாகுபடி மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சம்பா பருவம் நீண்டகால பயிராகும். மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுவதை அடிப்படையாக கொண்டு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நாற்றாங்கால் அமைக்கப்பட்டு பின் நடவு செய்யப்படுகிறது. தாளடி பருவம் குறுவை நெல் அறுவடை செய்யப்பட்ட நிலங்களிலோ அல்லது குறுகிய கால நெற்பயிர்கள் அறுவடைக்கு பின்னரோ அக்டோபர், நவம்பர் மாதங்களில் தாளடி சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. சம்பா தாளடி பருவத்தில் நீண்டகால வயதுடைய ரகங்கள் மற்றும் மத்திய கால வயதுடைய ரகங்கள் பயிரிடும் சூழல் மற்றும் பாசன வசதிகளுக்கு ஏற்ப தேர்வு செய்யப்பட்டு பயிரிடப்படுகிறது. விவசாயத்தின் அடித்தளமே நல்ல விதைகள்தான். பலவிதமான நவீன முறைகள் விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் நல்ல தரமான முளைப்பு திறன் கொண்ட விதைகள்தான் பயிரின் விளைச்சலை பெரிதும் நிர்ணயிக்கின்றன. சம்பா தாளடி சாகுபடிக்கு தேவையான நீண்டகால விதை நெல் ரகங்களான CR 1009 sub 1, ADT 51 மற்றும் மத்திய கால ரகங்களான CoR 50, TKM 15, நெல்லூர், மகசூரி, திருச்சி 3, CO 56, CO 57, CO 58, சம்பா மகசூரி அதாவது BPT, வெள்ளை பொன்னி, KKM 1 போன்ற விதைகள் தேவையான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களிலும், வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும் மற்றும் தனியார் விதை விற்பனை நிலையங்கள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் சான்று பெறாத தங்கள் சொந்த விதைகளையும் பயன்படுத்தலாம். எனினும் அந்த விதைகள் தரத்துடனும் நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளா என்பதை திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை செய்து பின்பு விதைப்புக்கு பயன்படுத்தினால் நல்ல வாளிப்பான பயிர்களை பெற்று உயர் மகசூல் பெறலாம். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தங்களிடம் இருப்பில் உள்ள நெல் விதைகளின் தரத்தை அறிய 100 கிராம் விதை மாதிரியும் மற்றும் மாதிரிக்கு ₹80 கட்டணத்தை நேரிலோ அல்லது மணியார்டர் மூலமாகவோ மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம், 15P பெரிய மில் தெரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரிக்கு அனுப்பலாம். கூடவே விதை மாதிரி அனுப்பும் விவசாயியின் பெயர், தந்தை பெயர், முகவரி, அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி மற்றும் பயிரின் வகை, ரகம் மற்றும் குவியல் எண் ஆகியவற்றுடன் விதைகளை துணிப்பையில் வைத்து அனுப்ப வேண்டும். இந்த தகவல் தஞ்சை சரக விதை பரிசோதனை அலுவலர் 2 சிவவீர பாண்டியன்.

0: அவர்கள் திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் கா புவனேஸ்வரி அவர்கள் மற்றும் வேளாண்மை அலுவலர் ரா அனந்தகுமார் அவர்கள் ஆகியோர் தெரிவித்துள்ளார்கள்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டூரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டூரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டூரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
2: காரைக்கால் பண்பலை 100.3.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
7: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
8: அது ONGC-யோட சின்ன வகை ரிக்கும்மா. அங்க என்ன எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு?
7: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
8: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
7: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
8: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
7: ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
9: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதெறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
8: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
9: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதையெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
7: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுக்குது.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
10: சுபாக்கா சுபாக்கா, சீக்கிரம் வீட்டுக்குள்ள வாங்க, மழை வர இருட்டிட்டு வருது.
11: அட இருப்புங்கொடி, 5 கோழிய அடைச்சிட்டேன். மே போன 2 கோழிய காணோம், மழையில எங்க பேய் ஒளிஞ்சதுன்னு தெரியல பூங்கடி.
10: ஓ, அததான் தேடிட்டு போனீங்களா? சரி, உங்க வீட்டு கோழிய தேடுறது இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட கோழி வளர்ப்பு அனுபவங்களை பத்தி மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் டி பாஸ்கரன் அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
11: அப்படியா பூங்கடி? நல்ல விஷயம்தான். ஆனா எங்க வீட்டு கோழி?
10: சுபாக்கா, அது எங்கக்கா அப்படி போயிட போகுது? மழை வெட்டிடுச்சுன்னா தானா வீட்டுக்கு வரப்போகுது? அதுக்கு ஏன் இவ்வளவு பதறல?
11: அது சரி, இப்ப ஏற்கனவே கோழிங்கெல்லாம் மழையில நனைஞ்சிட்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டு அதுக்கு ஏதாவது வைத்தியங்கிட்டே சொல்றாங்களான்னு பாப்போம். வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில கோழி வளர்ப்ப பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒரு விவசாயி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க எப்படி கோழி வளர்த்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான பராமரிப்பு பண்றாங்க, அவங்க எப்படி இந்த கோழி வளர்ப்புக்கு வந்தாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் ஐயா.
12: வணக்கம்மா.
11: சொல்லுங்க ஐயா, எப்பல இருந்து கோழி வளர்த்துட்டு இருக்கீங்க?
12: மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் ஊராட்சியில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.
11: சரிங்க ஐயா.
12: நான் வந்து சுமார் வந்து ஒரு 38 வருஷமா வந்து கோழி வளர்த்துட்டு இருக்கேன், தொடர்ச்சியா வளர்த்துட்டு இருக்கேன். அந்த காலகட்டத்தில் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னாக்க வந்து ஊசி மருந்து எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கு எல்லாமே கிடைக்குது. ஒரு இடத்துல வேலை பார்த்தேன், போய் வேலை பார்த்துருக்கும் போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இந்த மாதிரி கோழி நம்மளும் வளர்க்கணும் அப்படின்னு யோசனை வந்துச்சு. சென்னை பெரம்பூர் இருக்குல்ல, அங்க போய் வாங்கிட்டு வந்தோம். போய் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்து
11: கோழி வளர்க்கறதுக்காக
12: எனக்கு ஆசையா இருந்துச்சு வளர்க்கணும்னு. முத முத 200 பிராய்லர் குஞ்சு விட்டுருந்தேன். லோனு ஒரு சாக கொடுத்தாங்க எனக்கு, இந்த மாதிரி செய்யுங்க போங்கன்ட்டு. அப்ப வந்து கொடுத்தாங்க
11: கோழி வளர்ப்புக்காக ஒரு லோன். வாங்கினேன். லோன் வாங்கினதுனால கோழி வளர்க்க ஆரம்பிச்சீங்களா, இல்ல கோழி வளர்க்கும் போது உங்களுக்கு லோன் கிடைச்சது?
12: இல்ல இல்ல, நான் அந்த கட்டடம் கட்டிட்டு இருக்கும் போது எனக்கு லோன் கிடைச்சது. எனக்கு அந்த மேனேஜர் வந்து லோன் வாங்கிக்கிங்க இருந்தாரு. சரி கொடுங்க சார், 70,000 போட்டு கொடுத்தாரு. 54 அடி நீட்டு அந்த கோழி பண்ண இன்னைக்கு வச்சிருக்கேன். அதை வளர்த்துட்டு இருக்கும் போது என்ன கேட்டீங்கன்னாக்க வந்து அப்ப வந்து கோழி யாரு

0: வாங்கறது கிடையாது. கோழிய வந்து வேடிக்கை தான் பார்த்தாங்களே தவிர வாங்கல. 88 பெரம்பூர் கடதருல முக்குட்டுல போட்டு வித்துக்கிட்டு இருந்தேன். கடைலாம் கிடைக்கல. என்ன பண்ண,
1: கோழி வளர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டீங்க?
0: விற்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா வந்து அந்த கோழி யாரும் வாங்கல. அதுக்கு பிறகு என்ன கேட்டாங்க, ஊர் ஊரா வந்து போய் கேட்டு வருவோம், போய் கோழி வேணுமா கோழி வேணுமா கேட்டு வருவோம். அப்ப மயிலாடுதுறையில நம்ம கடை இருக்கு, அந்த கடையில போய் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 10 கோழி 20 கோழி கொண்டு கொடுப்போம். ரொம்ப ஓடாது அங்க. என்ன கேட்டாங்க, பிராயில பொறுத்த அளவுக்கு கேட்டீங்கன்னா குண்டா இருக்கும், காலெல்லாம் பெருசு பெருசா இருக்கும். நம்ம நாட்டு கோழி மாதிரி எல்லாம் இருக்காது, அது நடக்கவும் தெரியாது அத மாதிரி அந்த கோழி. ஆனா அந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னாக்க வந்து நம்ம மயிலாடுதுறை திருவாளூர் போனகிரி கும்பகோணம் காரைக்கால தாங்க கடை இருந்துச்சு. பாக்கி எங்கேயும் கடை கிடையாதுங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கடை இருக்கு.
1: இப்படிதான் நீங்க கோழி வளர்ப்புக்கு வந்தீங்க, ஒரு ஆர்வத்தோட ஆரம்பிச்சீங்க. இப்ப நீங்களே சொன்னீங்க இல்லையா, அந்த காலத்துல வந்து மருந்து எல்லாம் அவ்வளவு கிடைக்காது கோழி வளர்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் சாதாரணமா கோழி வளர்ப்புல ஒரு கோழிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலே அது பல கோழிகளை பாதிக்கும். அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இத்தனை வருஷ அனுபவத்துல. எப்படி அதை வளர்க்க ஆரம்பிச்சீங்க? அப்ப என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சு சொல்றீங்க?
0: என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னாக்குங்க, மருந்து எல்லாம் மெடிசன் கிடையாது. ஒன்னு மெடிசன் வாங்க போனா தஞ்சாவூர் போகணும், இல்லாட்டி திருவாரூர் போகணும், இல்லாட்டி மயிலாடுதுறை போகணும், இல்லாட்டி வந்து கடலூர் போகணும். ஆனா எங்க அளவுக்கு அந்த அளவுக்கு போக முடியாதுங்க. ஒரு 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒரு கோழி உறங்கி விழுவும். அதுக்கு என்ன பாத்தீங்கன்னா டக்கு டக்கு செத்து போனோம். நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிச்சது சாவதுக்கு, 9 மணிக்கு ஒரு 18000 செத்து போச்சு. அப்ப 18000 எப்படி கேட்டீங்கன்னா வந்து 88 அப்படியே போட்டு மக்கள் காலில போட்டு புதைச்சிட்டோம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எங்க வீட்டுல ரொம்ப அழுதாங்க, நானும் அழுதேன். ஏன்னா வந்து முதல்ல எங்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம். ஆனா அவங்க உதவி பண்ணாங்க எனக்கு. பண்ணி எல்லாம் கொண்டுட்டு வந்து படிப்படியா நான் விடல, தொழில விடவே இல்லை சுத்தமா. ஆனா சில பேர் நிறைய பேர் விட்டாங்க.
1: அப்பவும் நீங்க மனம் தளராம இருந்தீங்க.
0: ஆமா,
1: போட்ட முதலீடே அந்த கோழி தான். அந்த கோழியும் அந்த மாதிரி இறந்து போகும்போது கோழி வளர்ப்பை விட்டு போகணும் அப்படின்னு நீங்க பின்வாங்கல.
0: இன்னைக்கு வந்து 38 வருஷம் 40 வருஷம் நெருங்க போகுதுங்க. இன்னைக்கு 88 ஆரம்பிச்சது, ஆரம்பிச்சு இந்த வரைக்கும் விடலீங்க. இன்னைக்கு கோழி குஞ்சிருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த காலகட்டத்தில் பொறுத்த அளவுக்கு 89 பாத்தீங்கன்னாக்க மருந்தே கிடையாது. அப்ப என்ன பண்ணி எனக்கு ஒண்ணும் புரியாது. நான் படிச்சது 3வது தாங்க, நான் ரொம்ப படிக்கல, எனக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா அப்படி பண்றது அப்படி பண்றது நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பாருங்க, படிப்படியா ஒண்ணு ஒன்னா தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: நீங்க அப்படி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க கோழி வளர்ப்புல, உங்களோட அனுபவ அறிவுல அதை எங்களுக்கு சொல்றீங்களா?
0: சொல்றேங்க. இப்போ சொல்லுவோம், ஆரம்பம் சொல்லிடுவாங்க.
1: அப்ப நீங்க அந்த கோழி எல்லாம் செத்து போனுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம்?
0: அப்ப என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்க, எனக்கு வந்து காடினாலும் ஒரு மருந்து ஒண்ணுச்சிங்க. அந்த மருந்து அவங்க போட்டேன், கேட்கல.
1: அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அந்த மருந்து?
0: அது கடையில போய் கேட்டேன். அவ்வளவுதான்.
1: கால்நடை மருத்துவரை பாக்கலையா?
0: கால்நடை மருத்துவர் கேட்டேன், போய் அவரு ஒரு மருந்து எழுதி கொடுத்தாரு. அத போய் தான் வாங்கி வந்து போட்டோம், கேட்கல. அதாவது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னாக்க, வந்து வெள்ள வெள்ளையா கழியும், நல்லா வளர்ந்து வரும். அதாவது 25 நாள் 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ வந்துடும், வெள்ளை கட்சி வந்துடும். சப்ளைசர்னு ஒரு மருந்து ஒன்று இருக்கு, மருந்து போடுவோம். அது மருந்து வந்து 3 நாளைக்கு தான் கேட்கும். அதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னாக்க, டட்டர் சைக்கிள் ஒரு மருந்து ஒன்று இருக்கு, அந்த மருந்து வாங்கி போடுவோம். அது ஒரு 3 நாளைக்கு போடுவோம். இப்படியே போட்டு மன உளைச்சல், நிறைய மன உளைச்சல் வந்துடும். ஆனா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னாக்க எல்லா மருந்துமே கிடைக்குது. இப்ப எல்லாமே நம்மளும் தயார் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இதாயிட்டு. ஆனா வந்து அந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய இழந்துட்டோம், ஏகப்பட்டது இழந்துட்டோம். அன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டுச்சு, இன்னைக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கு. ஆனா நான் தொழில மட்டும் விடவே இல்லை இன்னும் வரைக்கும். இன்னைக்கு கோழி வந்துச்சுனாக்க உடனே என்ன செய்யணும் கேட்டீங்கன்னாக்க, வந்து குளுக்கோஸ் வாங்கிட்டு வருவோம். அது வந்து இப்போ 5 குஞ்சுனாக்க 5 லிட்டர் தண்ணி வைப்போம். அதுல குளுக்கோஸ் வந்து ஒரு 15 கிராம் அளவுக்கு போடுவோம், இல்ல 10 கிராம் அளவுக்கு போடுவோம், போட்டு வைப்போம். அது வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு தண்ணி இருக்கும், ஏன்னா அவ்வளவுக்கான குடிக்காது குஞ்சியோ.
1: இப்ப வந்து நீங்க கோழி குஞ்சா வேற இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்த பிறகு என்ன செய்வீங்க அப்படிங்கறத சொல்றீங்க? குளுக்கோஸ் தண்ணி குடிப்பீங்க.
0: அந்த அலமலப்பழம் வரும், அது
1: எவ்வளவு நேரம் அது பயணிச்சு வரும் ஒரு தோராயமா சொல்லுங்க?
0: நைட்டு எடுப்பாங்க, காலைல ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு வந்துடும். வந்த உடனே அந்த கலப்பு தீர்றதுக்காக வந்து என்ன, குளுக்கோஸ் வாங்கிட்டு வந்து தண்ணியில போட்டு வைப்போம். அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வெளியில் வச்சு கொடுப்போம். இப்ப வெளியில வைக்க மாட்டோம் இப்போ, ஏன்னா ஒரு பொருளை வந்து இயற்கையாக கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காகவே என்ன பொருளை உபயோகப்படுத்தணும் முன்னாடி அது கடைசி வரைக்கும் கொண்டு வரணும். வெளியில வச்சுட்டு திரும்ப வந்து நம்ம பச்சை மாத்தம்னா சளி பிடிச்சிக்கணும் அதுக்கு. அதுக்காக என்ன இருப்போ, ஒரே தண்ணி தான்
1: ஆரம்பத்துல இருந்து
0: என்ன தண்ணி வைக்கணுமோ அது மாதிரிதான். அதே மாதிரி வந்து கேட்டீங்கன்னா, 7 நாளைக்கு வந்து இந்த குஞ்சு வந்து நம்ம குழந்தை பிறந்து எப்படி இருக்கும், அதாவது விளக்கு வந்து வச்சிருப்போம். அப்ப விளக்கு வந்து வச்சிருப்போம், லைட்டு போட்டுருக்கோம், அதை பாதுகாப்பா துணி போட்டு பந்தடம் மெத்த மாதிரி தூங்க வச்சிருப்போம். அதே மாதிரி இப்ப என்ன கேட்டீங்கன்னாக்க, பிராய்லர் குஞ்சுக்கு சேர்ந்தோம், அந்த நாட்டு கோழி சேர்ந்தோம், தாள் போட்டுப்போம். ரவுண்ட்ல தாள் போட்டு கருக்காய போட்டோம் முன்னாடி, அதை தாள் போட்டுப்போம். அது மேல குஞ்சு விடுவோம், அதுக்கு மேல தட்டை வைப்போம், தண்ணி வைக்கும் தட்டை வச்சு தண்ணி வைப்போம். உணவு போடுவோம்னா வந்து ரவா போடுவோம், ரவா தான் போடுவோம் 3 நாளைக்கு. அதுக்கு பிறகுதான் தீவனத்தை போடுவோம். அதுக்கு தீவனம் வந்து மொத்தம் 1, 2, 3 இருக்கு. அந்த 1வது தீவனத்தை போடும் ரொம்ப நொய் மாதிரி இருக்கும், ரொம்ப இதா இருக்கும், மாவு மாதிரி இருக்கும். அதை ஒரு வாரத்தை போடுவோம். போட்ட பிறகு இதுல என்ன செய்வோம், டெய்லி தாளை மாத்திட்டு இருப்போம். 7 நாளுக்கு வந்து எப்பனும் போட்டுருவோம், 14 நாளுக்கு வந்து ஐப்பிடின்னு ஒண்ணு போடுவோம். அது ஐப்பிடிங்கிறது வந்து கரெக்டா போட்டா ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, வந்து போல்னு சொன்னாக்க கரெக்டா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வரும். அதுக்கு மாதிரி ஆட்டோ அட்டாக் மாதிரி குதிக்க முடியும், கடந்து அப்படியே ஓங்கி குதிக்க செத்துடும். அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு. அந்த ஐபிடி மட்டும் போடணாக்க அதை கரெக்டா போட்டு ஐபிடி இருக்கிற மருந்துலேயே தான் விளக்கக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க

0: 21 நாள் லட்சாடான ஒரு ஊசி ஒன்று இருக்கு. அதை எப்படி வைக்கணும் கேட்டீங்கன்னா, ஐசி வாட்டர்ல பால் பவுடர் கலந்து வைக்கணும். அதை கலந்து வச்சோம்னாக்க முடிஞ்சிட்டாவதான். அதுக்காண்டா அதுக்கு மருந்துக்கு வந்து எதுவும் கிடையாது. அதுக்கு
1: எதுல கலந்து வைக்கணும்?
0: பால் பவுடர்லயும் ஐஸ் வாட்டர் தண்ணிலையும் அதுல கலந்து வைக்கணும். அதாவது வந்து 100 குஞ்சுக்கு முன்னா 1 லிட்டர் தண்ணியில் வைக்கணும். அது நாங்க அப்படித்தான் இந்த வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். 3 நாளைக்கு தான் வச்சிருக்கிறோம். அது மாதிரி வச்சு கொண்டு வரணும். நோய் தடுக்காம வரக்கூடாது அப்படின்னா டட்டர சைக்கிளம் போடலாம். சளி பிடிச்சிருந்தா டட்டர சைக்கிளம் போடலாம். இதெல்லாம் போட்டு கொண்டோம்னா 30 நாள்ல எங்களுக்கு 1.5 கிலோ வந்துடும். அதுக்கு வரை விற்க ஆரம்பிச்சிருவோம் நாங்க.
1: இப்ப உங்கள்ட்ட எத்தனை கோழிங்க இருக்கு?
0: இப்ப இதுக்கு வந்து 300 கோழி இருக்குங்க. இப்போ
1: எப்படி உங்க வீட்டுல இது இருக்கா இல்ல தனியா பண்ண மாதிரி வச்சிருக்கீங்களா?
0: நாங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து லோனு கொடுத்தாங்க எங்களுக்கு. அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி தான் வச்சிருக்கோம். எல்லாம் காங்கிரட் போட்டு சீமோ ஓடு போட்டு நான் எப்படி கொடுன்னு கேட்டீங்கன்னா வந்து எனக்கு தெரியும் எனக்கு எந்த நேரத்தில் கொடுன்னு. அதாவது வந்து பொங்கல் கொடுவோங்க மாட்டு பொங்கலுக்கு. அதை முடிஞ்சிட்டு அடுத்து வந்து பள்ளிக்கூட லீவ் விடுதுங்களே அதுல விட்டுருவோம். ஏன் விட்டுருவோம்டா? அப்ப மீன் எல்லாம் வந்து நிப்பாட்டுவாங்க. மீன் நிப்பாட்டுவாங்கனாக்கா அந்த அதிக ரேட்டுக்கு விற்கும். அதுல வந்து ஒரு 2 பேஜ் விடுவோம். அதை முடிச்ச பிறகு அடுத்து வருஷ பரப்புறோங்க அதுக்கும் விட்டுருவோம். நான் வந்து அந்த ஃபாலோ கரெக்டா பண்ணிட்டு வரேன். ஏன்னா வந்து நம்ம தூக்கிட்டு விற்க முடியாது. கரெக்டா ஒரு நாளைக்கு கரெக்டா வித்துருவோம். அந்த கோழி தீபாவளி கம்மியா விற்கும். ஆனா விற்கிறது அதிகமா விற்கிறது வந்து பொங்கல் மட்டும் தான் விற்கும்.
1: இப்ப வந்து நீங்க நாட்டுக்கோழி வளர்க்காம மற்ற கலப்பின கோழி வளர்க்கறதுனால இத வந்து பேட்ச் பேட்சா தான் நீங்க வளர்க்க முடியும் இல்லையா? கோழி குஞ்சா வாங்குறீங்க, அதை வளர்த்து விற்பனை செய்யும். இது வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்?
0: இப்ப நமக்கு வந்து 24 வந்து நமக்கு 1/4 கிலோ வந்துருங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க வந்து பெரிய தீவனம் போட்டுருவோம். சமயத்துல 1 700 ரூபா வரும். அது இப்ப வராதுங்க. அது மாறு மாசம் விடுறோம்ல, பொங்கலுக்கு விடுறோம்ல, அதுல வந்துடும். ஏன்னா அதுல வந்து தீவனம் நிறைய திங்கும். அந்த காலகட்டத்துல அந்த குளிர்காலத்துல தீவனம் நிறைய திங்கும். ஆனா இப்ப வந்து தண்ணி தான் அதிகமா குடிக்கும். இப்ப நம்மளே தண்ணி தான் அதிகமா குடிப்போம்.
1: தீவனம் அதிகமா எடுத்துக்காது.
0: தீவனம் அதிகமா எடுத்துக்க தண்ணி தான் அதிகமா குடிக்கும். அந்த குளிர்காலத்துல வந்து அதிகமா வந்து எடுத்துக்கும் தீவனம் தான் எடுத்துக்கும்.
1: என்ன மாதிரியான தீவனங்கள் எல்லாம் குடுக்கறீங்க?
0: கடையில தான் வாங்கி போடுறோம். நாங்களும் சொந்தமா தயார் பண்றோங்க.
1: என்னென்ன மாதிரிலாம் பொருள்களை வச்சு தயார் பண்றீங்க?
0: சோளம் 20 கிலோங்க, நெல்லு தவிடு வந்து 15 கிலோங்க, அரிசி வந்து ஒரு 20 கிலோங்க, தாது உப்பு வந்து 5 கிலோங்க, கல்ல புண்ணாக்கு வந்து 20 கிலோங்க, கோதுமை வந்து 15 கிலோங்க.
1: சரி,
0: இதை வந்து ஒன்னா அடிக்கணுங்க. ஒன்னா அடிக்கணும்னாக்க எப்படி அடிக்கணும்னாக்க வந்து அடிச்சுட்டு வந்து காய வைக்கணும். அது காய வச்சாதான் அதுக்கு சளி பிடிக்காது. இல்லாட்டி சளி பிடிக்கும். அது
1: சளி பிடிக்குங்களா?
0: ஆமா, ஈரமா இருந்தா சளி பிடிச்சி.
1: சரி, இது இப்ப நீங்க 20 கிலோ 15 கிலோ அப்படி சொன்னீங்க இல்லையா, எத்தனை கோழிக்கு இது எத்தனை நாளைக்கு வரும்?
0: 75 கிலோ ஒரு மூட்டை. அப்ப நாங்க வளர்க்கும் போது கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க நான் சொல்ல 88-89 75 கிலோ ஒரு மூட்டை. அந்த மூட்டை கணக்கு அளவுங்க. இப்ப நான் 50 கிலோ வந்துருக்குங்க. அதுதான் மாத்திக்கணும். இப்ப நான் அப்படிதான் சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் வந்து நாட்டுக்கோழிக்கும் தீவனம் நானே தயார் பண்ணி போட்டேங்க.
1: சரி, நாட்டுக்கோழி வளர்க்குறீங்களா?
0: நாட்டுக்கோழி வளர்த்த போன 2000 கோழி விட்டுருங்க.
1: போன வருஷம்?
0: ஆமா, போன வருஷம் இதே நாள்ல வந்து 2000 கோழி விட்டாங்க.
1: சரி,
0: எனக்கு லாபம் கிடையாது.
1: ஏங்க,
0: இங்க காரைக்கல்ல நிறைய கடை கொடுத்துருக்கேன். 140 ரூபா எடுத்தாங்க.
1: இல்ல, ஏன் உங்களுக்கு நாட்டுக்கோழி கை கொடுக்கலன்னு கேக்க?
0: கை கொடுக்கனா 3 மாசம் வளர்ப்புங்க அது.
1: சரி,
0: 3 மாசம் வரைக்கும் பராபாடு போடும். மூக்கு ஓட்டணும், கோழி கோழி கொத்திட்டு செத்துடும். இந்த இடத்துல இருந்து அந்த இடம் பறக்கும். ஒரு 50 அடி அளவுக்கு வீட்டு பறக்கும். அது அவ்வளவு மோசமான இது. ஆனா நாட்டுக்கோழி வந்து எப்படின்னு சிம்பிளா ஒரு 50 கோழி 100 கோழி வளர்க்கறாங்க, அவங்களுக்கு வந்து லாபமா இருக்கும். நமக்கு வந்து லாபம் கிடையாங்க. ஏன்னா அவ்வளவு பண்ணை வச்சுக்கிட்டு நம்ம 3 மாசம் வளர்க்கறோம். 3 மாசம் தீவனம் போறோம். 3 மாசம் உழைப்பு அதுதான் இருக்கு. ஒண்ணுமே இல்லையா? இல்ல, பலன் கிடையாது. வாங்க மாட்டாங்க யாருமே. ஏன்னு கட்டினா உங்களுக்கு உடனே விற்காது. ஆனா பிராயில பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு கடையில வந்து 50 கிலோ 100 கிலோ விற்கும்.
1: விற்பனை வந்து உங்களுக்கு பிராய்லர்ல உங்களுக்கு நல்லா இருக்கு. நாட்டுக்கோழிய ஒப்பிட்டு பாக்கும் போது, ஆனா நாட்டுக்கோழியில முட்டை கிடைக்கும், அடகு வச்சு நீங்க இப்ப பேட்ச் பேட்சா கோழி குஞ்சம் வாங்குறீங்கல்ல, அதை வந்து இதுல உற்பத்தியும் செஞ்சிடலாமே.
0: இல்லமா, உற்பத்தி பண்ணலாம் நீங்க. அதுல மெனக்கு நிறைய சளி பிடிச்சாக்கிறாக்க துளசி, நொச்சி, ஆடதோட, கண்ணால முருங்க, தவிதாக, இதெல்லாம் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு காலத்தாயத்துல தண்ணி முதம்ப தண்ணி வைக்கும் போது இதை கொடுப்போம் நாங்க. இப்ப வந்து சளிக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது. இப்ப வந்து எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது. இப்ப கொஞ்சம் விட்டமா, ஊசி போட்டோமா, வளர்த்தமா, வித்தமாங்கிறது போயிட்டு. ஆனா அந்த காலகட்டம் தான் பட்டப்பாடு.
1: உங்களுக்கு அனுபவம் இல்லாதப்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க.
0: கொஞ்சம் கஷ்டம் இல்லமா, பிள்ளைங்களா அழுவும், சோறு கிடைக்காது எங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் சொல்லும் போதே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்படிலாம் வாழ்ந்து இந்த கோழியில. ஆனா இன்னும் அந்த உடல் அந்த தொழில உடல்.
1: ஆனா அதே கோழியாலதான் இப்ப நல்லா இருக்கீங்க இல்லையா?
0: கடையும் இருக்குமா? கடையும் இருக்கு. பெரம்பூர்ல இறச்சி கடை வச்சிருக்கேன். அதுல இருந்தா இம்புராய் கொண்டு வந்தோம். அப்படியே கடையில போட்டு கொஞ்சமா வித்து வச்சு.
1: எப்ப இருந்து கடை வைக்க ஆரம்பிச்சீங்க?
0: 89 இருந்து வச்சோமா.
1: ஓ, 1 வருஷத்துல கடை வச்சிட்டீங்களா?
0: வேற வழி கிடையாது எனக்கு.
1: வியாபாரத்துக்காகவே கடை வச்சிட்டீங்க. இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம போய் இப்படி தேடி தேடி அலைய முடியலையே. மக்கள்கிட்ட நேரடியா இறைச்சியா குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டீங்க.
0: அப்ப வந்து என்ன சொல்லிருந்தாங்க, வந்து 54 ரூபா 60 ரூபா வரும் ஒரு கிலோ கோழி. அன்னைக்கு மார்க்கெட்டுனாக்க 48 ரூபா 50 ரூபா இருக்கும். 10 ரூபா வச்சு விப்போம்.
1: உங்க கடைகள்ல நீங்க பயன்படுத்துற கோழி எல்லாமே நீங்க வளர்க்கறதா வெளியில இருந்து வாங்குறீங்களா?
0: வெளியில இருந்து வாங்குறோம். வெளியில இருந்து வாங்கிப்போம். ஏன்னா இந்த கோழி வந்து டெய்லியிருந்து எடுக்க கூடாது. வந்து ஒரு ட்ரிப் கோழி பிடிச்சிட்டோம்னா அந்த கோழி என்ன வெயிட் இருக்கோ அதுதான் கடைசி வரைக்கும் அந்த வெயிட் இருக்கும். என்ன தீவனப்படலாம் ஏறாது. ஏன்னா

0: அலர்ச்சி ஆயிடுறது. இப்போ ஒரு 10 கோழியை பிடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. என்ன அன்னைக்கு பகிட்டு 1350 கடைசி வரைக்கும் இருந்தது.
1: ஓ, ஒரு பேட்ச்ல வந்து நீங்க ஒரு 50 கோழினா அது ஒரே தடையை தான் எடுப்பீங்க வெளியில.
0: ஒன்னும் பிரச்சனை இல்லை.
1: ஃபர்ஸ்ட் ஒரு 10 கோழி எடுத்துட்டீங்கன்னா இருக்கிற 40 பயந்துரும்.
0: அந்த அந்த ஸ்டேஜ் தான் வரும். அந்த 1350 தான் வரும். அது மேலே ஏறாது. ஏன்னா எல்லாம் கூடி வாழுது. ஒன்னா சேர்ந்து ஒரு 300 வாழுதுனாக்கா அது ஒரு 10 போயிட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த பக்கத்தை படுத்துட்டு கோழி தேடும். இது ரொம்ப பேருக்கு கோழி பண்ண வச்சிருக்க தெரியுதோ தெரியலையான்னு தெரியாதுங்க. கண்டுபிடிச்சது. ரெண்டாவது வந்து எனக்கு தண்ணி மட்டும் இல்லாம இருக்கக்கூடாதுங்க கோழி பண்ணையில. இன்னைக்கும் எங்க வீட்டுல

0: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போ
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
2: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுற்றிலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
3: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: பூங்கொடி, கோழி வளர்ப்பு அனுபவங்களை பத்தி மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் டி பாஸ்கரன் அவங்க அருமையா சொல்லிட்டு இருக்காங்க. கவனிச்சே பூங்கொடி, 38 வருஷம் அனுபவம் இவங்களுக்கு கோழி வளர்ப்புல.
0: பல அனுபவங்கள் வச்சிருப்பாங்க போல இருக்குக்கா. கோழி குஞ்சா வாங்கி அதுக்கு தேவையான தீவனம் கொடுத்து பெரிய கோழியாகி நல்லா வளர்ந்த பிறகு விற்பனையும் செஞ்சுட்டு வராங்களாம்.
1: ஆமா பூங்கொடி, அதுக்கிடையில சரியான முறையில தடுப்பூசி மருந்துகளும் குடுக்கறாங்க, பராமரிப்பும் பண்ணணுமா, அப்பதான் நல்ல முறையில விற்பனை செய்ய முடியுமா பூங்கொடி.
0: அக்கா, இவங்க நாட்டுக்கோழியும் விட்டு வைக்கல, நாட்டுக்கோழியும் வளர்த்திருக்காங்க. அதுவும் பாருங்க, 1-2 இல்ல 2,000 கோழி குஞ்சு வளர்த்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கை கொடுக்கலையா?
1: அந்த கோழிகளை பராமரிக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சான். சரி வா பூங்கொடி, அடுத்த பகுதியில என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். தீவனத்துக்கு வந்து வீணாடி அமர்க்கிறதுக்காக ஒரு அமைப்பு இருக்கு, அதெல்லாம் வச்சிருக்கீங்களா?
4: தீவனத்தை இங்க கொட்டிக்கிட்டு இருக்குங்க. அதே தண்ணி குடிக்க குடிக்க தண்ணி இறங்கிட்டு இருக்கு. ஒரு ட்ரிப்னா இதை வந்து ஆடி மாசங்க காத்து அடிச்சுதுங்க. அப்ப வந்து கல்லுல வச்சு கட்டிருந்தேன், சாஞ்சிச்சு அந்த கொட்டா. சாஞ்ச உடனே அப்படியே படுத்துச்சு. உடனே நான் கேட்டேன்னாக்க வந்து வீட்டுல கூட நல்லா கொழிய ஒண்ணு விட்டேன்.
1: வீட்டுலயே
4: எங்க பாப்பாலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நான் கேட்டாங்க அது டிசைன் பண்ணி அதுக்கு வந்துருச்சு. ஏன்னா அதோட இது ஒத்துக்கல பாப்பா, சின்ன பிள்ளைகள் எல்லாம். அப்படியே நான் எங்க மாடியை கொண்டு போயிட்டு அப்படியே மாடியை கொண்டு போன அங்கேயே வளர்த்து 9 வருஷம் வரைக்கும் அங்கேயே வளர்த்தேன். கட்ட முடியலனால பொருளாதாரம் நல்லதஞ்சு பொருள முடியல. மேலே மாடியிலே வளர்த்துக்கிட்டு இருக்கும் போது தண்ணி ஏற்றி, அதாவது ஆட்டோமேட்டிக் தண்ணி வச்சேன்னு அது என்ன ஆயிட்டுங்க, ஒரே ஒரு ஸ்பிரிங் வேலை செய்யல. அது தண்ணி ஃபுல்லா மாடி ஃபுல்லா ஓடி போச்சு. காலைல பார்த்தாக்க ஒரே நாத்தம் தாங்கல எங்களுக்கு. அப்புறம் அதுக்கு பிறகு எல்லாம் கைட்டு வச்சு வச்சுட்டு மாடியில தாங்க 9 வருஷம் வரைக்கும் வளர்த்தோம். 20 வருஷம் வரைக்கும் மாடியில வளர்த்தோம். மாடியில மேல
1: இயற்கை சீற்றத்தால கோழி பண்ண சாஞ்சது நீங்க மாடிக்கு போறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு.
4: ஆனா மாடிக்கு போனச்சுன்னாக்க எந்த ஒரு சிம்டம்ஸ் நோயும் அதுக்கு வரலீங்க. எந்த நோயுமே வரல.
1: ஒரு நல்ல காற்றோட்டம் இருந்ததுனாலயோ
4: என்ன தெரியுங்க, இது இயற்கை அப்படின்னு தெரியல. ஆனா கீழே இருக்கும் போது அடிக்கடி அது உங்களுக்கு சளி பிடிக்கும், ரத்த கழிச்சு வரும், வெள்ள கழிச்சு வரும். ஆனா மேல போனது வரவே இல்லை. அதுக்கு பிறகு 93ல வந்து நான் கேட்டீங்கனாக்க வந்து கட்டணத்தை கட்ட ஆரம்பிச்சேன். நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா நிறைய பேரு நிறைய இழந்துட்டாங்க கோழி பண்ணல. ஆனா விடவே இல்லைங்க. என்னதான் அவனு பாக்க கடைசி வரைக்கும் இருந்து
1: விடாமுயற்சியாங்க.
4: இன்னைக்கு கோழி வளர்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு
1: இப்ப நீங்களே சொன்னீங்க பேச்சுவாக்கலே, வெள்ளை கழிச்சல் ரத்த கழிச்சல் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மூலிகை மருத்துவம்னு பார்த்தா சளிக்கு சொன்னீங்க, வேற எதுவும் பண்ணுறது உண்டா?
4: வேற வந்து சளிக்கு வந்து டெட்ராசைக்ளோன் ஒன்று இருக்குங்க. அது
1: இல்ல, சளிக்கு சொல்லிட்டீங்க,
4: வேற நோய் ஒண்ணு வராதுங்க. வந்த சளி தான் பிடிக்கும். சளி பிடிச்சா என்ன செய்யணுன்னாக்க காலுக்கு இழுத்துக்கும். அதாவதுங்க இப்ப குஞ்சு வந்துச்சுனாக்க வந்து அதுக்கு அந்த 100 குஞ்சுக்கு ஒரு 100 ஓட்டு பல் போடணுங்க. 500 குஞ்சுனாக்க 500 ஓட்டு பல் போடணும். 5 100 ஓட்டு போடணும்.
1: எத்தனை நாளைக்கு?
4: 7 நாளைக்கு தாங்க.
1: 7 நாளைக்கு.
4: 7 நாளைக்கு. ஆனா குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு போடலாம். எனக்கு அந்த ஹீட்ல நல்லா வளர்ந்து வரும். ஆனா இப்ப ஹீட் தேவையில்ல. ஆனா அது வெளிச்சத்துக்காக நம்ம போடலாம்.
1: சரிங்க, அப்ப வந்து ஹீட் தேவைப்படுற நேரத்துல போடுறீங்க. இப்ப அதிகமா வெப்பமா இருக்குல்ல கோடை காலம், அதுக்கு என்ன பண்ணுவீங்க?
4: தண்ணி தெளிச்சு மேல கூற தண்ணியை ஊத்தி நாங்க அதெல்லாம் பண்ணுவோம் நாங்க. ஆனா இப்ப எல்லாம் இது தேவையில்லை. ஏன் தேவைனாக்க இப்ப நிறைய வந்து மெடிசின் வந்துருச்சு. மெடிசின் வந்துச்சு, அது கூலிங்க படுக்கிறதுக்கு எல்லாம் நிறைய வந்துச்சு. ஏகப்பட்டது வந்துருச்சுங்க. இப்ப எல்லாம் தேவையில்லை. ஆனா ஒரு காலத்துல அதான் தேவைப்பட்டுச்சு எல்லாம் எங்களுக்கு. பகல 12 மணிக்கு எல்லாம் என்ன செய்வோம், தீப்பு போட்டு தண்ணி போவோம். இப்ப எல்லாம் தேவையில்லை. நம்ம விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. இப்ப
1: தொழில்நுட்பங்கள் அதிகமா வந்துருச்சு,
4: நிறைய வந்துருச்சு. இப்ப பிரச்சனை இல்ல. இப்ப எனக்கு
1: எளிமையா இருக்கும்.
4: பாருங்க வந்து 8 மணிக்கு ஒரு கொழிச்சு ஆகும். அப்படியே வண்டி ஓடுவாங்க, கும்பகோணம் அங்கேயும் ஓடுவோம். ஓடி போய் மந்து காலுக்கான கடையில் ஒன்னு கொடுப்பாங்க. அப்படிலாம் வாங்கிருந்து ஆனா ஒண்ணுமே கேட்காது. இல்ல
1: எந்த நோயுமே வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் நல்லது அப்படிங்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க?
4: வந்து இப்ப ஏழு ஊசி போட்டோமா, அப்படியே ஒரு 3 நாள் விடுவோம். அதுங்க 3 நாள் விட்ட பிறகு கட்டர் செல் போடுவோம். ஒரு 3 நாளைக்கு அத 3 நாளைக்கு போட்டுட்டு 3 நாள் சென்று அதுக்குள்ள டானிக்கே கொடுப்போம். அதோட கலந்து குறை பிரச்சனை இருக்கு, அதை சேர்த்து போடுவோம். 100 குஞ்சுக்கு வந்து 5 மில்லி போடணுங்க. அது அதை போட்டு போட்டு விடுவோம். அதோட 3 நாள் விட்டுறோமா, அடுத்த 14 ஊசி போடுறோம்ல, அதுல இருந்து ஊசி போட்ட பிறகு அதுல 3 நாள் விட்டுருவோம். அதுக்கான 3 நாள் டானிக்கு வைப்பான். அதுக்கு ஒரு 3 நாள் வந்து தடவை வைப்பான். இப்படி வைப்பான். ரொம்ப சின்ன பிள்ளைல வந்து இப்ப 4 நாள் 5 நாள் வந்து குஞ்சு வந்து கழிவுன்னு வச்சுக்கலாம். ஸ்டெபிலைசர் ஒன்று

0: இருக்கு, வெள்ளை பவுடர் இருக்கு, அதை வச்சோம்னா நின்று வந்து. இப்பதான் பாருங்க எல்லாமே இதாயிட்டு. இப்ப டாக்டர் சில பேர் கேக்குறாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா கேக்குறாங்க.
1: எனக்கு ஒரு சந்தேகம்
0: சொல்லுங்க.
1: இப்ப பிராய்லர் கோழி வளர்க்கறீங்க சொல்றீங்கல்ல, ஏழாம் தேதி இது போட்டுறணும், பதினாலாம் தேதி இது போடணும், இருபத்தி ஒன்னாம் தேதி இது போடணும், இந்த ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரா ஒரு இதுவே வச்சிருக்கீங்கல்ல. ஆனா இது நாட்டுக்கோழில எதுவுமே இது கிடையாது, அப்ப அதுதானே சுலபம்.
0: நாட்டுக்கோழி கிடையாதுனா நாட்டுக்கோழி வந்து போட்டுதான் ஆகணும், இறப்புகளை தவிர்த்துக்கலாம் போட்டாக்க.
1: அது சரிதான், இருந்தாலும் இந்த அளவு மெனக்கெடல் அதுல இல்லையோன்னு எனக்கு தோணுது.
0: இல்ல இல்ல ரிஸ்க் அதுக்குதான், பெரிய கொடுமையா இருதான், நிம்மதியா இருக்க முடியாது. நாட்டுக்கோழி அதாவது பத்து கோழி பதினஞ்சு கோழி வளர்க்கறது வந்து பிரச்சனை இல்ல, பாத்துப்பாங்க. ஒரு 2000 கோழி விட்டாருனாவும் காரைகள்லாம் கொண்டு விற்பாங்க, ஆனா யாருமே வாங்கல. அதாவது ஒரு 450 கிராம் இருக்கும், எப்படியாவது ஒரு 500 காலி பண்ணுவோம் வாங்க, 1500 இருக்கட்டும் சொன்னதுக்கு ஒருத்தர் கூட வாங்கல. அப்படியே கொண்ட கடையில ஒண்ணு விட்டோம், ஏன்னா அந்த கோழியை கொண்டு போய் திரும்ப பண்ணையில விடக்கூடாது. அந்த இங்க உள்ள வியாதி ஏதோ டிசண்ட் ஆகி போய் ஏதாவது மாட்டீங்கன்னா 2000 கோழி போடும் கொண்டுட்டு போய் விட்டு என்னக்கா அந்த கோழி கடத்தல் முக்கா போட்டு எல்லாம் மேல அந்த கடத்தல் இல்லையா. எங்க பிள்ளைக்கு எனக்கு சண்டையா வந்துருச்சு, ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி. அப்புறம் அதுக்கு பிறகு பிடிச்சிட்டு வந்து திரும்ப ஒரு வீட்டுல விட்டு அழைச்சி வச்சிருந்து அதுக்கு கொடுத்தோம். அதுக்கு பிறகு எனக்கு நல்ல லாபமாச்சு, என்ன லாபம்னாக்க அது ஆசுதான் வந்துச்சு. அப்புறம் வேற மாதிரியா கையாண்டாது, கத்திரிக்காய் மீனா போற பொருள் எல்லாம், முட்டை கொசு, வாழைக்காய் மீனா போன வாழைக்காய், வாழை தண்டு, தக்காளி பழம், இன்னும் கேரட் எல்லாம் அழிவு போதும் கிடைக்கல. அதெல்லாம் வந்து தீவனம் பண்ணலாம் போட முடியல, ரொம்ப 2000 கோழில போடவும் முடியல. கொஞ்சம் கலருக்குல கடத்தல் இருக்குல்ல, நேரத்தையும் ஒரு கடையை வந்து வாங்கி வந்து வச்சு சின்னதா நேரத்தை நிறுத்தி போட்டோம், அது போய் சாப்பிட்டுருது. அதுக்கான பிரச்சனை இப்படிதான் வந்து முன்னிட்டு வந்தோம் நாங்க.
1: கோழி வளர்ப்புல பல அனுபவங்கள் இருக்கு, 38 வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க இல்லையா,
0: 40 வருஷம் ஆயிருக்கும்,
1: 40 வருஷம் ஆயிட்டு,
0: 36 வருஷம் போட்டு போர்டு போட்டு இருக்க கடையில.
1: இப்ப ஒரு புதுசா ஒரு கோழி வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வராங்கன்னு வச்சீங்களேன், அவங்களுக்கு நீங்க என்ன அறிவுரை கொடுப்பீங்க, என்னென்ன விஷயங்கள்ல கவனிச்சுக்கணும், இது கவனிச்சீங்கன்னா நீங்க நல்லா வளர்க்கலாம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க?
0: இப்ப நீங்க வந்து இப்ப கேக்குறீங்க கோழி வளர்க்கணும்னு வந்து சொல்லுவேன், எத்தனை அடி மிளிகை கொட்டா கட்டப்புறம் அவங்க சொன்னாக்க நான் சொல்லுவேன். முன்னாடி ஆரம்பிக்கும் போது ஒரு 11 அடி அகலாம், ஒரு 20 அடி நீட்டுல வச்சுக்க, ஆனா கிழக்கு மேற்கெல்லாம் கட்டணும் நீ கட்டிக்க. இல்ல நான் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க குஞ்சு தரீங்களா கேப்பாங்க, என்ன குஞ்சு வேணா நான் வாங்கி தரம்பேன். சித்திரை மாசத்துக்கு அந்தாண்ட 3 மாசம் விற்கும் நல்லா, சித்திரை வைகாசி ஆனி 3 மாசம் ஃபுல்லா விற்கும். ஏன்னா இப்ப வந்து லீவு நாள் இது, நல்லா விசேஷங்கள் நிறைய வரும், எல்லாம் ஆர்டர்கள் நிறைய வரும். அந்த பாக்கி நாள்ல வந்து ஆர்டர் ரொம்ப வராது, ஏன்னா வந்து அரப்பு கருப்பு விவசாயத்துக்கு போட்டுக்கிறது அதுல அப்படியே இதாயிடும். அந்த பொங்கல் விற்கிறதோட சரி தான், ஆனா இதுலதான் நிறைய விற்கும். நிறைய பண்ணா பெரம்பூர்ல போயிட்டு 4 பண்ணை இருந்துச்சு, 4 பண்ணையுமே க்ளோஸ் பண்ணி விட்டாங்க, நடத்த முடியல.
1: அது எதனால முக்கியமான காரணம் பார்த்தா என்னவா இருக்கும்? பொதுவான காரணம் நீங்களே சொல்றீங்களே, 4 பேர் மூடிட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியல, இந்த இது பண்ணிருக்க கூடாது அவங்க பண்ணிட்டாங்க கோழி வளர்ப்புல அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி சொல்லுங்களேன்.
0: நீங்க வந்து இப்ப என்கிட்ட வந்து கேக்குறீங்க ஐடியா இருக்கீங்க, தீவனம் என்ன கேக்குறீங்க, இன்னைக்கு 2390 ரூபா ஒரு முட்டை தீவனம், நீங்க என்ன ஒரு முட்டை எடுத்துக்கிறீங்க, டக்குனு என்ன எறிங்க, ஏன் 2390 ரூபா போகணும் போடணும் போடுறீங்க, அது என்ன செய்யும்? கைசூர் வந்து எல்லாம் சாக ஆரம்பிச்சிடும். அதான் ஒரு மனிதர்கள் எந்த பொருள் முன்னாடி நம்ம ஒரு வாரம் சொன்னோம் உங்கள்ட்ட,
1: முதல்ல குடுக்கற அந்த தீவனத்தை பழக்கணும்னு சொல்றீங்க.
0: ஆமாமா, என்ன பொருள் முதல்ல ஆரம்பிக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் குடுத்துருவோம், அப்பதான் அது வந்து கரெக்டா இருக்கும். இடையில மாத்தணும் வச்சீங்களா, அது வந்து ஆகாது.
1: அப்ப ஆரம்பத்துல அரிசி குடுத்துட்டு இருந்தா,
0: அரிசி குடுத்தாக்கா அதுக்கு அதுக்குள்ள வெயிட் வரும்,
1: அதே எடை ஏறாது, உயிர் வாழும்.
0: ஆமா, அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன்மா. இப்ப நம்ம சாப்பாடு நிறைய வச்சிருக்கோம், குழம்புல என்னன்னு போடுறோம், நச்சிருவோம், பெருஞ்சிருவோம், மிளகு, மிளகா பொடியமும் போடுறோம், கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம். அப்ப சோறு தான் நிறைய இருக்கு, இதே மாதிரிதான் வந்து தீவனத்தையும் கலக்கணும், அதுக்குள்ள மெட்டீரியல் என்னென்ன பண்ணுமோ அதுதான் கலக்கணும்.
1: உடன்மையான பொருள் அதிகமா இருக்கணும், தாது உப்பு இதெல்லாம் வந்து கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல.
0: ஆமா, இல்ல தாது உப்பு வந்து அவசியமா, ஏன்னா ஒரு உணவு சாப்பிடும் போது அதுக்கு உப்பு தான் சாப்பிடலாம், அதுக்கு உப்பு கைப்படுறது.
1: அப்ப நீங்க வந்து அந்த போடுற பொருளும் வந்து இவ்வளவு ரேஷியோல இருக்கணும் அப்படிங்கிற அளவு தான் பாத்து போடுவீங்க?
0: உண்மை அது கரெக்டா தான் வளராது, கட்டி வளராது. ரெண்டாவது வந்து நம்ம ஆசைப்பட்டு நான் எல்லாம் செஞ்சது, அப்ப வந்து 450 ரூபாய் செய்வோம், முட்டை 450 ரூபா, அரிசி வந்து 2 ரூபா 3 ரூபா வித்துச்சு. அப்படியே வந்து கலந்து கொண்டா வச்ச, நான் நிறைய ஜக்காபம் பண்ணேன், எல்லாம் பெயிலர் ஆயிட்டு. என்ன பெயிலர் இருந்தாக்க உண்மையான அதுக்கு கொடுக்கணும், அதாவது வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து நம்ம வந்து கரெக்டா நான் பண்ணி கொடுத்தேன், கரெக்டா வளர்ந்துச்சு. ஒரு கிலோ வரணும்னாக்கா கரெக்டா வந்து 90 நாள் வரணுமா, அதுக்கு அந்த 90 நாள் மறக்கணும். ஆனா இதே பிராய்லர் பத்தி அப்படி கிடையாது, ஆனா பிராய்லருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும், ஏன்னா 30 நாள் தான் அது, எனக்கு 30 நாள் கரெக்டா வந்து
1: என்ன விஷயங்கள் கரெக்டா இருக்கணும். தீவனம் ஒண்ணு சொல்லிட்டீங்க,
0: ஒன்றுமா அது வந்து அந்த பராமரிப்பு இருக்குல்ல, அதாவது தண்ணி வைக்கிறோம்ல அதை கரெக்டா ஃபாலோ பண்ண, என்ன ஃபாலோ பண்ணாக்க அந்த எச்சி விடுவோம், அதாவது வந்து எச்சி விடுவோம், அதெல்லாம் கழுவிடணும், காலில எடுத்து கழுவிட்டு சுத்தமா கொண்டாந்து தண்ணி வைக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அலுப்பு போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் நைட்டு 2 மணிக்கு எழுந்து பாக்கணும், என்ன நடக்குதுன்னு பாக்கணும், இப்படியே காலம் ஒரு 5 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி ஆகணும்.
1: சுத்தம் பண்றது,
0: சுத்தம் பண்ண வேணாமா, 15 நாளைக்கு ரொம்ப சுத்தம் பண்ண போகணும். இன்னைக்கு விடணும் இல்ல இருந்து 7 நாளைக்கும் ஒரே இடத்துல இருக்கும், அடுத்த 7 நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கும், அப்ப அதனால எடுக்கலாம், அடுத்த 21 நாள் போயிடுதுங்க. அப்ப 15 நாள்

0: பார்த்து இடையில
1: அது அப்படி இருக்கலாம். 35 நாள்ல இந்த கோழியை வளர்த்தோம்னா நல்ல வருமானம் கிடைக்கும் நம்பி. ஆனா பல பராமரிப்புகளுக்கு இடையில, கண்காணிப்புக்கு இடையில
0: வந்து நானும் பட்ட கஷ்டம், அம்மா கஷ்டம், இன்னைக்கு எல்லாமே இருக்கு. அன்னைக்கு சோறு கூட எங்களுக்கு வழி கிடையாது. போனதுக்கு விடும் போது ஒரு 10-15 ரூபா கிடைச்சது. 35 நாள் 15 ரூபா அப்பனா ஒரு நாளைக்கு வந்து 5 ரூபா கிடைச்சிருக்கு. அதாவது காலைல ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம் வேலை பாக்குறோம், அவ்வளவுதான். இப்பயே அதே மாதிரி வேலை பாக்குறோம். இப்ப எவ்வளவு விட்டுருக்கோம்னாக்க குஞ்சு வந்து 22 ரூபாமா.
1: ஒரு கோழி குஞ்சு 22 ரூபா. எங்க இருந்து வாங்குவீங்க?
0: ஈரோடு, நாமக்கல் தான்.
1: இப்ப எத்தனை பேட்ச் உங்கள்ட்ட அந்த மாதிரி இருக்குங்கய்யா?
0: ஒரு பேட்ச் தான் நாங்க வச்சிருக்கோம். இப்போ விட்டா ஒரே ரேட்டா விட்டுணும். 1000 குஞ்சு விட்டுணும், 2000 குஞ்சு விட்டுணும். ஆனா வந்து அதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஆரம்பத்துல அப்படிதான் விட்டோம் நாங்க. ஆனா இப்ப நாங்க விட்டுல ஏன் விடணும்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த கோழி எடுக்கும் போது அந்த குஞ்சு அழகும். அதுக்காக விட்டா ஒரே பேச்சு தான் ஆரம்பத்தில் விட்டேன். 15 நாளைக்கு அப்ப எங்க பதம் கோழி கிடையாது. அப்ப எங்க பதம் கோழி கிடையாது, ஒரு சிட்டிக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. இப்போதைக்கு பொறுத்த அளவுக்குமா எல்லா மெட்டீரியல்ஸும் கிடைக்குது, எல்லா மருந்து கிடைக்குது. இப்ப ஒன்னும் அலுப்பு பட வேணும். ஆனா அந்த ஒன்னே ஒன்னு என்ன சும்மல் அடிக்கும். அது ஒன்றும் பெரிய சும்மல்லாம் ஒன்றும் கிடையாது. அது கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கருக்காவோ இல்ல மரத்தூளோ இல்ல தேங்காய் போட்டு வச்சுக்கலாம், அது நின்றுடும் அது. ஆனா ஒரு எப்போ வரும் கேட்டீங்கன்னா வந்து ஒரு 20 நாளைக்கு பிறகுதான் வரும் அது. அந்த 15 நாளைக்கு வரும்.
1: அப்ப வந்து வீடுகள்ல இருக்காம கொஞ்சம் தள்ளி இருக்கதான்
0: இருக்கணும். ஆனா நாங்க வீட்டுக்கிட்டதான் வச்சிருக்கோம். இதுன்னா வந்து ஒரு 20 அடி வித்தியாசத்துல வச்சிருக்கோம்.
1: சரி, இப்ப முதல் முதல்ல ஆரம்பிக்கணுங்கிறவங்க எத்தனை கோழியில ஆரம்பிக்கலாம்?
0: முத முதல் ஆரம்பிக்கும் போது 200 கோழி ஆரம்பிக்கலாம். அவங்க எடுத்தவங்க திடீர்னு நிறைய கொண்டா விட்டுட்டு அவங்க அவதிப்படக்கூடாதுல. அதாவது ஒரு 200 கோழி விட்டாங்கன்னா ஆளும் மாதிரிதான் விட்டணும். அவங்க பெருமைக்காக விட்டுக்கிட்டு நான் கோழி பண்ணிருக்கேன், நான் கோழி பண்ணிருக்கேன் சொல்லக்கூடாது.
1: அப்புறம் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும்.
0: கிடைக்கும். இப்ப நான் பாருங்க 3வது தான படிச்சிருக்கேன். எனக்கு இன்னைக்கு என்ன மருந்து கேக்குறீங்க என்கிட்ட சொல்லுங்க, ஏதாவது உனக்கு கேளுங்க சொல்றேன். சளி பிடிச்சாக்க என்ன செய்யணும்? அதாவதுங்க மெயின் வந்து கோழிக்கு வந்து சளி பிடிக்க கூடாதுங்க. சளி பிடிச்சுன்னா அவ்வளவுதான், 3 நாள் இருக்கும். அதுக்கு மருந்து ஒழுங்கா போட்டுட்டாக்க அது சளி பிடிச்ச கோழினா தனியா பிடிச்சி விட்டுணும். தெரியும் நமக்கு எப்படி தெரியும் கேட்டீங்கன்னாக்க, லைட்டா பண்ணிடணும். லைட்டா ஆஃப் பண்ணிட்டு சத்தம் பண்ணம்னாக்க அந்த சவுண்ட் வரும், குறை வரும்னு சவுண்ட் வரும். இந்த இடத்துல சவுண்ட் கேட்குது எந்த கோழி அப்படின்னு பார்த்து கரெக்டா பிடிச்சி தூக்கி தனியா போட்டணும். அதுக்கு 3 நாளைக்கு தட்டர் சைக்கிள் மருந்து கொடுத்தோம்னா கரெக்டா அதுக்கு நின்றுடும். அதே மாதிரி அதான்
1: பயிற்சிக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
0: போயிருக்கேன். அவார்டுலாம் கொடுத்துருக்காங்க. கால்நடை மருத்துவமனை சொல்லி இது பண்ணி கொடுத்துருக்காங்க.
1: ரொம்ப நன்றிங்கய்யா, நிலையத்துக்கு வந்து உங்களோட கோழி வளர்ப்பு அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு. இன்னும் கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு கோழி வளர்ப்புல பல சந்தேகங்கள் இருக்கலாம். இப்ப கோழி வளர்த்துட்டு இருக்காங்கன்னா கூட உங்கள்ட்ட இருந்து அவங்க பல ஆலோசனைகள் பெற நினைக்கலாம். அதுக்காக உங்களோட அலைபேசி எண்ணை அவங்களுக்கு தரேன். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் ஊராட்சி டி பாஸ்கரன் அவங்களோட அலைபேசி எண் 9952113738. மீண்டும் ஒரு முறை 9952113738. ரொம்ப நன்றிங்கய்யா.
0: நன்றிமா, வணக்கம்மா.
2: சுபாகா, மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் டி பாஸ்கரன் அவங்க அவங்க வளர்த்துட்டு வர கோழி வளர்ப்பு அனுபவங்கள் கேக்குற போயே எனக்கே 2 கோழி வளர்க்கணும்னு ஆசையா இருக்குக்கா. பாருங்களேன், கோழிங்களுக்கு என்ன தீவனம் குடுக்கணும், என்னென்ன தீவனங்கள்லாம் குடுக்க கூடாதுன்னு தெளிவா சொல்லி முடிச்சிருக்காங்க.
1: இத பத்தி சொன்ன அவங்க, புதுசா கோழி வளர்க்கணும்னு இதோ உன்ன மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு கூட என்ன விஷயங்களை கவனிக்கணும், எந்த மாதிரி கோழிகளை வளர்க்கணும்னு கூட சொன்னாங்களே.
2: சுபாக்கா, நம்மளுடைய சொன்னேன்ன மழை விட்ட உடனே உங்க கோழி வந்துருன்னு பாருங்க, இதோ கோழி வந்துச்சு.
1: அட, ஆமா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
5: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 8 மணி. காற்றில் வரும் கானம்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை.

0: இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
0: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காற்றில் வரும் கனம் நிகழ்ச்சியில் உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்க அழையுங்கள். 0438-231-1-2-1 அல்லது 2994-8-0 அல்லது 2995-8-0 இந்த எண்களில் நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர நாம சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: கடலூர் மாவட்டம் சர்வராஜன் ரெட்டை ரமேஷ்.
5: சொல்லுங்க, நிகழ்ச்சியில முதல் நேயரா வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும்?
6: மேடம் படம் தசாவதாரம், பாட்டு வந்து ஓம் கோ சனம், அந்த பாட்டு.
5: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகரின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
7: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: வணக்கம். நல்லாங்களா?
0: நலமா இருக்கோம், சொல்லுங்க.
7: அனைவருக்கும் இனி இரவு வணக்கம். நான் செந்தில் கண்ணன், பேரளம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
7: எனக்கு பெரியண்ணா படத்துல இருந்து நிலவே நிலவே சதிகமபதனி பாடல்.
0: சரி, பாடல் கேட்கலாம்.
7: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். இன்னும் சில நொடிகளில் நாடாளுமன்றத்தில் இன்று டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
3: இது இளையோருக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்க அழையுங்கள். 0436823121 அல்லது 2994840 இந்த எண்களில்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அனுமதி.

0: மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியிலே நீ முதல் நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் பேசுறேன் மேடம்.
2: மின்சார கண்ணன் என்ன பண்றீங்க?
3: டெக்னீஷியனா இருக்கேன் மேடம்.
2: சரி, ஓகே. என்ன பாடல் வேணும்?
3: திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா படம் பேச.
2: ம்,
3: ஆசை ஆசைன்னு ஒரு பாடல்.
2: சரி, பாடல் கேட்கலாமா?
3: நன்றி மேடம்.
2: நன்றி. பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, நாளை காலை 9 காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலில்.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது
10: பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் உறும் உறவும். நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
13: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
2: நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் கேட்ட பாடல் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா படத்திலேருந்து இப்போ கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில நீ அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் பனையூர்லேருந்து கார்த்தி பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கோம் கார்த்தி, நீங்கள் நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பார்வதி என்னை பாரடி படத்துலேருந்து சின்ன பூங்கிலி அந்த பாட்டு கொடுங்க மேடம். ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ CBSE ஸ்கூல்,
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
7: நிறைவிற்கும் நிம்மதிக்கும்
8: சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
5: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே.

0: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: கரிஞ்சன்லேருந்து ஆகாஷ் பேசுகிறேன் மேடம்.
0: ஆகாஷ், என்ன பண்ணுறீங்க?
1: காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் மேடம்.
0: காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்களா? என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில்?
1: ஜியோ மூவிலேருந்து அன்பேன அந்த பாடல்.
0: சரி, ஓகே, பாடல் கேட்கலாமா?

0: நேர்லே நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல்,
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் நசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
2: நிறைவிற்கும் நிம்மதிக்கும் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
0: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியில இணையும் நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்
0: மேடம்.
5: வணக்கம்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க. நிகழ்ச்சியில நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு வந்து மேடம் படம் வந்து என்ன மச்சான், பாடல் வந்து ஆடியில செய்து சொல்லி இந்த பாடல் மேடம்.
0: சரி, பாடல் கேட்கலாம்.
5: கேட்கலாம் மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி.

0: கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் கார எக்ஸ்பிரஸ் 100.3.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா,
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ அம் நிஷித் குமார் வித் தி நியூஸ் அட் 9. The headlines. Parliament passes taxation bill to strengthen country's manufacturing ecosystem, attract investment and create jobs. Finance Minister Nirmala Sitharaman assures UPI transactions to remain free. Legislation granting legal recognition to digital banking records as evidence also gets nod from Parliament. Parliamentary Affairs Minister Kiran Rijiju urges opposition to allow Lok Sabha to function for Home Minister Amit Shah's statement on student protest-related issues. Protests intensify in Jharkhand over recruitment exam irregularities after clashes between students and police during assembly march in Ranchi.

வாய் பேச முடியாத ராணிக்கு உணவு கொண்டு வருவதற்காக பூங்குழலியும் சேந்தனமுதமும் கலங்கரை விளக்கத்தில் அருகில் இருக்கும் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பூங்குழலி சேந்தன் அமுதனிடம், நான் தஞ்சை வரலாம் உன்னுடன் என்று எண்ணியிருந்தேன்.

0: ஆனால் இப்பொழுது அந்த திட்டத்திலே ஒரு மாறுதல் ஏற்படுத்தி நான் உன்னுடன் பயணப்படுவதில்லை. அதற்கு காரணம், அந்த அம்மாளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்பது போல பூங்குழலி சேந்தன் அமுதனிடம் கூறிக்கொண்டிருந்தாள். சேந்தன் அமுதன் பெருமூச்சு விட்டு, நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். அப்படியானால் இப்போதே உன்னிடம் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் என்றான். இல்லை இல்லை, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுவிட்டு உன் மாமன் முதலியவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு போ. இல்லாவிட்டால் என்னிடம் எல்லோரும் சண்டைக்கு வருவார்கள். வழியில் இன்னொரு இடத்தில் ஒரு புதரின் மறைவில் நின்று ஒரு பெண்ணும் ஆணும் பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஆஹா, அண்ணி ராக்கமல் போலிருக்கிறது. இன்னமும் இரகசிய பேச்சு முடிந்த பாடாக இல்லை. இப்போது வந்திருப்பவர்கள் யார்? அந்த பாண்டிய நாட்டு ஒற்றர்கள்தானா, வேறு யாராவதா என்று பூங்குழலி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ராக்கம்மாள் புதர் மறைவிலிருந்து வெளிப்பட்டு வந்தாள். பூங்குழலியை பார்த்ததும் சிறிது திடுக்கிட்டாள். ஆனால் அதை உடனே மறைத்து கொண்டு வேகமாக அவர்கள் அண்டை நெருங்கி வந்தாள்.
1: பூங்குழலே, இத்தனை நாள் எங்க தொலைஞ்சு போயிருந்த? உன் அப்பா உன் அண்ணன் ரொம்ப கவலைப்பட்டு போனாங்களே
0: என்றாள். எதற்காக கவலைப்பட வேணும்? நான் வீட்டை விட்டு போவது இதுதான் முதல் தடவையா?
1: இந்த தடவை உன் அத்தை மகனையும் அழைத்து கொண்டு போய் விட்டாயல்லவா? ஒருவருக்கும் சொல்லாமல் நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டு விடுவீர்களோ என்ற கவலை.
0: அண்ணி, இந்த மாதிரி அசட்டு பேச்செல்லாம் என்னிடம் பேச வேண்டாம் என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். இன்னொரு தடவை இவ்வாறு பேசினாயோ?
1: இல்லையடி பெண்ணே, இல்லை. நீ உன் அத்தை மகனை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு என்ன? அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு என்ன? இலங்கையிலிருந்து உன் பெரிய அத்தை வந்து உன்னை தேடிக் கொண்டிருந்தாள். அவளை நீ பார்த்து விட்டாயா என்றாள்.
0: இல்லை இல்லை, இன்னும் பார்க்கவில்லை என்று சொன்னாள் பூங்குழலி. வீடு சேர்வதற்குள் சேந்தன் அமுதனிடம் தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தபோது, அமுதா ஜாக்கிரதை, அண்ணி பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்தவள். அவள் உன் வாய் பிடுங்க பார்ப்பாள். ஒன்றுக்கும் பதில் சொல்லாதே என்றான்.
1: இங்கே நான் இருக்கும் இன்னும் சிறிது நேரமும் வாய்ப்பேச இயலாதவனாகவே இருந்து விடுகிறேன் என்றான் சேந்தன் அமுதன்.
0: அன்று பிற்பகலில் பூங்குழலி மறுபடியும் நாகைப்பட்டினத்தை நோக்கி தன் ஓடத்தைச் செலுத்தினாள். படகில் வாய்ப்பேச இயலாத ராணி வீற்றிருந்தாள். வாய்ப்பேச இயலாத ராணியின் அருகில் இருக்கும்போது பூங்குழலி எப்போதும் மன நிம்மதி அடைவது வழக்கம். ஒத்த உணர்ச்சியுள்ள அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றுக்கொன்று அவ்விதம் அமைதியை அளிப்பதுண்டு. ஆனால் இம்முறை பூங்குழலியின் மனத்தில் அத்தகைய நிம்மதி ஏற்படவில்லை. சில நாளைக்கு முன்பு அதே இடத்தில் பொன்னியின் செல்வனை உணர்வு இழந்திருந்த நிலையில் அழைத்துப் போனது அவளுக்கு அடிக்கடி நினைவுக்கு வந்தது. அந்த ராஜகுமாரனை இன்னொரு ராஜகுமாரியிடம் சேர்ப்பிப்பதற்காகவே தான் அத்தனை கஷ்டத்திற்கு உள்ளானதை எண்ணிய போது அவளுடைய இதயத்தில் சுருக்கென்ற வேதனை ஏற்பட்டது. சேந்தன் அமுதனை ஊருக்குப் போ என்று பிடித்து தள்ளியது போல அனுப்பிவிட்டதை எண்ணிய போது அவள் உள்ளம் இறங்கியது. இந்த எண்ணங்களைத் தவிர அன்று அவளுடைய தந்தை தியாக விடங்கரையர் செய்த எச்சரிக்கை அடிக்கடி நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. குழந்தாய், உன்னுடைய போக்குவரத்துகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். யார் யாரோ புது புது மனிதர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வருகிறார்கள் என்று தெரியவில்லை. ராஜ்யத்தில் ஏதேதோ சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் நீ அகப்பட்டு கொள்ளாதே. நம்முடைய குடும்பம் எந்தென்றைக்கும் சோழகுலத்து மன்னர் குடும்பத்துக்கு கடமைப்பட்டது. இதை மறந்து விடாத என்று அவளுடைய தந்தை கூறினார். தந்தையின் எச்சரிக்கையோடு அண்ணியின் இரகசிய நடவடிக்கைகளையும் சேர்த்து எண்ணிய போது பூங்குழலிக்கு என்றுமில்லாத திகில் உண்டாயிற்று. ஒருவேளை அந்த புது மனிதர்கள் தன்னை தேடிக் கொண்டுதான் வந்திருப்பார்களோ? தன்னை தொடர்வதன் மூலம் பொன்னியின் செல்வன் இருக்குமிடத்தை கண்டுபிடிக்க முயல்வார்களோ? தன் மூலமாக அது வெளிப்பட்டால் எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கும்? பூங்குழலியின் மனக்கலக்கத்தை அதிகமாக்கக்கூடிய விதமாக ஓடையின் கரையோரமாக காடுகளில் சலசலப்பு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. அப்போது காற்றே அடிக்கவில்லை. எட்டு திசைகளிலும் சதி செய்து கொண்டு காற்றை பிடித்து தடுத்து வைத்திருப்பது போல இருந்தது. அப்படி இருக்கும்போது ஓடைக்கரை காடுகளில் சலசலப்பு ஏற்பட காரணம் என்ன? வாய்ப்பேச இயலா ராணிக்கு இந்த தொந்தரவு ஒன்றுமில்லை. அவளுக்கு காது கேட்காது. ஆகையால் சலசலப்பு சத்தமும் காதில் விழாது. அவளிடம் அதை பற்றி யோசனை கேட்கவும் முடியாது. ஆனால் வாய்ப்பேச இயலாத ராணிக்கு அதிகமான வேறு சில சக்திகள் உண்டு. கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை ஆறாவது புலனின் உதவியைக் கொண்டு அவள் கண்டுகொள்வாள். அவள் அறியாத அபாயம் ஒன்றும் தன்னை நெருங்க முடியாதல்லவா? இது என்ன, அத்தையும் கவலையோடு அடிக்கடி ஓடைக்கரையை அண்ணாந்து பார்த்து கொண்டு வருகிறார்களே. உண்மையிலேயே அபாயம் ஏதேனும் தொடர்ந்து வருகிறதோ? அத்தை ஓடைக்கரையை அடிக்கடி

அதை பார்ப்பதன் காரணம் சீக்கிரம் தெளிவாகிவிட்டது. பூங்குழலியின் கவலையை அது போக்குவதாயிருந்தது. ஓரிடத்தில் ஐந்தாறு மான்கள் ஓடைக்கரை புதர்களின் இடையில் தெரிந்தும் தெரியாமலும் நின்று படகை எட்டி பார்த்தன. இல்லை, படகை பார்க்கவில்லை, வாய் பேச இயலாத ராணியை பார்த்தன. ஆஹா ஆஹா, மான்களைப் போன்ற அழகான பிராணிகள் உலகில் வேறு எதுவும் இல்லை. மான்களை படைத்த கடவுள் எதற்காக மனிதர்களையும் படைத்தாரோ தெரியவில்லை. சண்டாள மனிதர்கள், இவ்வளவு அழகான பிராணிகளை வேட்டையாடி கொல்லுகிறவர்களும் இருக்கிறார்களல்லவா. மான்களை பார்த்து அவற்றின் அழகை நினைத்து அதிசயித்த பூங்குழலியின் கரங்கள் துடுப்பு போடுவதை நிறுத்தின. படகு நின்றது. வாய் பேச முடியா ராணியின் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான ஒலி கிளம்பிற்று. அது அன்று காலையில் கேட்ட குரல் போல இல்லை. இதில் திகிலும் எச்சரிக்கையும் கலந்திருந்தன. அதை கேட்ட மான்களும் திகிலடைந்து திரும்பி ஓடத் தொடங்கின. அதே நேரத்தில் எங்கேயோ மறைவான இடத்திலிருந்து ஓர் அம்பு விற்றென்று ஒரு மானின் மீது தைத்தது. அம்பு தைத்த மான் சோகம் நிறைந்த குரலில் ஓலமிட்டது. வாய் பேச இயலா ராணி படகிலிருந்து கரையில் தாவி குதித்து காயமடைந்த மானை நோக்கி ஓடினாள். அவள் மானின் சமீபத்தை அடைந்த அதே சமயத்தில் நாலாபுரத்து புதர்களிலும் சலசலப்பு சத்தம் உண்டாயிற்று. அடுத்த வினாடிகளில் ஏழெட்டு பேர் வந்து அவளை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களில் பலர் கையில் வேலாயுதங்கள் இருந்தன. சற்று தூரத்தில் அவர்களுக்கு வழிகாட்டி அழைத்து வந்த ராக்கம்மாளும் காணப்பட்டாள். வாய் பேச இயலாத ராணி தப்பியோட முயன்றாள், முடியவில்லை. தப்பி ஓடுவது இயலாத காரியம் என்று அறிந்ததும் அந்த ராணி சும்மா நின்று விட்டாள். இரண்டு பேர் நெருங்கி வந்து அவளுடைய கைகளை கயிற்றினால் பிணைத்து கட்டினார்கள். இவ்வளவும் பூங்குழலி பார்த்து கொண்டிருக்கும் போதே சில வினாடி நேரத்தில் நிகழ்ந்துவிட்டன. வாய் பேச இயலா ராணியின் கரங்களை கயிற்றினால் கட்டுகிறார்கள் என்பதை அறிந்ததும் பூங்குழலி படகிலிருந்து பாய்ந்து கூச்சலிட்டு கொண்டு ஓடி வந்தாள். கையிலிருந்த துடுப்பை ஓங்கிக் கொண்டு வந்தாள். வாய் பேச இயலா ராணியைச் சுற்றி நின்றவர்களில் ஐந்தாறு பேர் பூங்குழலியை நோக்கி ஓடி வந்தார்கள். அவளை பிடித்திழுத்து கொண்டு போய் படகில் தூக்கி போட்டு கயிற்றினால் இருக்க கட்டிவிட்டார்கள். பிறகு திரும்பிச் சென்றார்கள். அவர்களுடன் சாவதானமாக வந்த வாய் பேச இயலா ராணியையும் அழைத்து கொண்டு சில வினாடி நேரத்தில் மறைந்து விட்டார்கள். பூங்குழலி தன்னை படகுடன் சேர்த்து கட்டியிருந்த கட்டுக்களை அவிழ்க்க அவசர அவசரமாக முயன்றாள். அது அவ்வளவு லகுவான காரியமாக தெரியவில்லை. சண்டாளப் பாவிகள் கயிற்றை தாறுமாறாக விட்டு முடிச்சுக்கு மேல் முடிச்சாக போட்டிருக்கிறார்கள். பூங்குழலியின் சிறிய கத்தி படகின் அடியில் கிடந்தது. ஒரு கரத்துக்காவது விடுதலை கிடைத்தால் கத்தியை எடுத்து கட்டுக்களை அறுத்து எரியலாம். ஆனால் பாவிகள் மணிக்கட்டுக்களை சேர்த்துதான் பலமாக பின்புறத்தில் கட்டியிருந்தார்கள். பூங்குழலி மிகவும் கஷ்டப்பட்டு குனிந்து பற்களினால் கத்தியின் பிடியை கவ்விக்கொண்டாள். பற்களினால் கவ்விய வண்ணமே கத்தியை பிடித்து கொண்டு கயிற்றை ஓரிடத்தில் அறுத்தாள். கைகளின் கட்டு சிறிது தளர்ந்தது. ஒரு கையை மிகவும் பிரயாசையின் பேரில் கட்டியிருந்து விடுதலை செய்து கொண்டாள். பிறகு கயிறுகளை அறுப்பது சிறிது எளிதாயிற்று. காடுகளில் கட்டுக்களிலிருந்து முழுவதும் விடுவித்துக் கொள்வதற்கு ஏறக்குறைய ஒரு நாழிகை நேரம் ஆகிவிட்டது. இந்த சமயத்தில் ஓடைக்கரை மீது காலடி சத்தம் கேட்டது. பிறகு நிழல் தெரிந்தது. தன்னை கட்டி போட்டவர்களில் ஒருவன்தான் திரும்பி வருகிறான் போலும், அல்லது தான் கட்டுக்களை அவிழ்த்து கொண்டு தப்பிவிடாமல் பார்த்து கொள்வதற்காக ஒருவனை பின்னால் விட்டு வைத்து சென்றிருக்கிறார்கள் போலும். அவன் தன் கண் முன்னால் தெரிந்ததும் கையில் இருந்த கத்தியை அவன் மீது எரிந்து கொன்றுவிடுவது என்று பூங்குழலி தீர்மானம் செய்து கொண்டு அதற்கு ஆயத்தமாக கத்தியை பிடித்து கொண்டிருந்தாள். ஆனால் எத்தகைய ஏமாற்றம்!

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: இன்பமோ துன்பமோ ரெண்டுமே நிலைச்சு இருப்பதில்லை. கொஞ்சம் முன்னால பூங்குழலியின் ஆவேச பேச்சில் பளீர் பளீர்னு மின்னல் கீற்றுகளையும் படார் படார்னு இடி முழக்கங்களையும் பொறுத்துக்கிட்டு வந்தான் அத்த மகன் சேந்தன் அமுதன். கடவுள்தான் உன்னுடைய மனக்கசப்பை போக்கி அமைதி அளித்து அருள வேண்டும். அதற்காக

0: நான் அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்து வருவேன்னு சொல்லி முடிக்கிறதும் அந்த மூதாட்டியின் முகம் தெரியறதும் உடனுக்குடன் அமைந்ததை கண்டோம். தன் பெரியம்மாவின் எதிர்பாராத வருகை பூங்குழலியின் மனத்தை மாத்திரத்துக்கு உதவியா அமையும்னு நம்பிக்கை பிறந்தது அவனுக்கு. அதுவும் கொஞ்ச நேரம்தான். அந்த மூதாட்டி அவனை கண்டு வேணும்னே மறைஞ்சிக்கிட்டு இருந்தான். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான், நான் நினைத்தது எதுவும் நடைபெறுவதில்லை. நான் போகட்டுமா? நொந்து பேசினான் சேந்தன் அமுதன். சற்றுக்கெல்லாம் அவள் இருப்பிடத்தை கண்டுபிடிச்சதும் அந்த நம்பிக்கை மறுபடியும் பிறந்திருக்கும். ஆனால் நிலைக்கில்லை. பொன்னியின் செல்வரை பார்க்க அவளை அழைச்சிக்கிட்டு பூங்குழலி மட்டும் போக வேண்டிய நிலை. எதையும் ஏற்றுக்கும் பக்குவம் இருந்தாலும் இந்த ஏமாற்றத்தை மறைக்க முடியல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், இப்போதே உன்னிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நடுக்கடல்ல சுழற்காற்று அடித்த 2 நாள்களுக்கு பிறகு பொன்னியின் செல்வரையும் வந்தியத்தேவனையும் பூங்குழலி கோடிக்கரையில் கொண்டு வந்து சேர்த்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்திப்போம். அப்போது ஓர் இக்கட்டான கட்டத்தில் கூட வந்தியத்தேவன் காட்டில் அத்தானும் மாமன் மகளும் வசந்தோத்சவம் கொண்டாடுகிறீர்களோன்னு நகைச்சுவையாக சொன்னான் அல்லவா. இப்போது அண்ணி ராக்கம்மா யாருக்கும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோன்னு கவலைப்பட்டோன்னு சொன்னான். இறுக்கமான சூழ்நிலைகளில் கூட இயல்பான பேச்சை கொண்டு வர்றதில் ஆசிரியரின் தனித்திறமையை பார்க்குறோம். மிருகம் என்கிற சொல் பொதுவாக விலங்கை குறித்தாலும் சிறப்பாக மான் என்கிற பொருளை உடையது. விலங்கு குறிப்பாக மான் நடந்து போன சுவட்டை பிடிச்சு போய் தேடுவது மார்க்கம் ஆயிடுச்சு. அதாவது மிருகத்தின் கால் வழி தடம் மார்க்கம். பூங்குழலி தன் அத்தைய சிங்கராணின்னு குறிப்பிட்டா அல்லவா. அந்த பெண் சிங்கத்தை பிடிக்க திடீர்னு முளைச்ச ஆட்கள் மானை கொன்ற கொடூரத்தை பார்த்தோம். இந்த அற்பத்தனம் சோழ நலன்கிள்ளியின் வஞ்சினத்தை நிறைவுபடுத்துது இல்லையா. துஞ்சு புலி இடறிய சிறுதனன் போல உயிந்தனன் பெயர்தலோ அரிதே. பார்வை குறைவால தூங்கும் புலிய காலால் இடறினவன் பிழைக்க முடியுமா? இந்த மூதாட்டியோ பேச்சாற்றலும் கேட்கும் திறனும் அற்றவள். இருந்தாலும் பெண் சிங்கம், அது மட்டுமா புயற் காற்று. பாவோ, அவளை பிடிச்ச அற்பர்களின் கதி என்ன ஆகுமோ. கட்டுண்ட புலியா இருந்த பூங்குழலியோ தன்னை விடுவிச்சுக்கிட்டா, என்ன நடக்குமோ.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 9:30. காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
3: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்றைய இசை ஊஞ்சலில் கவிஞர் வாலியின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் இளையராஜா இசையில், SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில் மௌன ராகம்.

0: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல்,
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
2: நிறைவிற்கும் நிம்மதிக்கும்
3: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
5: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசையின் சரளாய் திசை எங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் செல்வி.

0: நேர்லே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.

0: காலையிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல் அமுது தார்பாய்கள் கிரீன்நெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கவிஞர் பாலியின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசையில் மனோ ஸ்வர்ணலதா குரல்களில் ஆண் அழகன்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு உள்ள கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கவிஞர் வாலியின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் இன்னிசை மழை.

0: கேட்டது காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸின் இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கவிஞர் வாலியின் வரிகளில் ஒலித்த பாடல்களை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
1: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடையின் நாகப்பட்டினம், தார்பாய், கிரீனட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடையின் நாகப்பட்டினம்.
4: உங்கள் கடை காரைக்கால்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
7: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பசி அப்படிங்கிற அந்த நோய் இருக்கு இல்லையா, அதை பத்தி நிறைய பாட்டுங்க. உலகத்துல பல நோய் இருந்தாலும் சில நோய் உடலை வருத்துது, சில நோய் மனதை வருத்துது, ஆனா மனிதனுடைய உடலையும் மனத்தையும் சேர்த்து வருத்தக்கூடிய ஒரு நோய் இருக்குன்னா அது பசிதாங்க. பசி வந்துட்டா என்ன ஆகும், பசி வந்துட்டா பத்தும் பறந்து போகும், அப்படி பாட்டு ரொம்ப அழகா. மானம், குளம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசிவு வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும், பசி வந்திட பறந்து போம். ஆமா, ரொம்ப நல்லா கேட்ட பாட்டு. மானம் போயிரும், குலப்பெருமை போயிரும், கல்வி பயனற்றதாயிரும், கொடை குணம் குறைஞ்சிரும், அறிவு மங்கிடும், தவம் நிலைக்காது, உயர்வு குலைந்துடும், பொறுமை மறைஞ்சிடும், இனிமையான சொற்கள் கூட மறந்துடுங்க, இது ஏன் மனக்கட்டுப்பாடு கூட போயிரும். அவையா இருந்த பாட்டை நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். இது மாதிரி சீத்தலை சாத்தனாரோட ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த பசியை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பாட்டு என்ன சொல்றாரு, பசிப்பிணி என்ற ஒரு பாவின்னு சொல்லிட்டு, அந்த பசி மனிதத்திலிருந்து உணவை மட்டும் பறிக்கிறது இல்லைங்க, அது பிறந்த குடியின் பெருமையை பறிக்குது, அவன் கொண்டிருந்த உயர்ந்த பண்புகளை சிதைக்குது, அதை தாண்டி இந்த வாழ்க்கை கடலை கடக்க உதவும் தோணின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கல்வியை மறக்க செய்து மானத்தையும் நாணத்தையும் கலற்றி விடுது, உடம்போட அழக மெடிய செய்யுன்னு சொல்றாங்க. குடிபிறப்பு அழிக்கும், விழுப்பம் கொள்ளும், பிடித்த கல்வி பெரும்புனையிடும், நானணி களையும், மானனில் சிதைக்கும், பொன்முளை மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசி எனும் பாவிங்கிறார். எவ்வளவு உருக்கமான காட்சி. மணிமேகலை இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் அந்த அமுத சுரபி மூலமா அட்சய பாத்திரத்தை பெற்று அதை எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும்னு வராங்க. இந்த முனிவர்கள், நம்முடைய முன்னோர்கள் கோயில்களை கட்டினாங்க, குளங்களை வெட்டினாங்க, அதோடு சேர்த்து

0: அன்னதானத்தையும் ரொம்ப அறமாக போற்றினார்கள். ஏன்னா பசியோடு இருக்கிற ஒருத்தனுக்கு தேவை அறிவுரை இல்லைங்க, அன்போடு நீட்டப்படும் ஒரு கைப்பிடி உணவு தாங்க. பசிக்கு மதம் இல்லை, பசிக்கு ஜாதி இல்லை, பசிக்கு வயது இல்லை, பசிக்கு ஒரே ஒரு மொழி உணவு மட்டும்தாங்க. ஒருவேளை உணவு, ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு அன்பான அழைப்பு, இவை சிறிய செயல்களாக தோன்றலாங்க. ஆனா பசியால் வாடுறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய பரிசுங்க. ஏன்னா பசியை போக்குறது வயிற்று நிரப்புறதல்ல, ஒரு மனிதனுடைய நம்பிக்கையையும் மானத்தையும் வாழ்க்கையையும் காப்பாத்துறது. இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால முடிஞ்ச அளவு பசிப்பணியை போக்குவோம். நன்றி, வணக்கம்.
1: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: கேட்டது நாகப்பட்டினம். உங்கள் கடையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: காரைக்கால் பண்பலை 100.3.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
10: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10:30. இரவும் மலரும்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் எல்லார் ஈஸ்வரிய குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில் ஆண்டவன் கட்டளை.

0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் இன் சொல்லாமது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும். நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
10: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. இரவின் நாதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி சுசீலா எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில் பச்சை விளக்கு.

0: நேர்லே நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவ திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல்
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா
2: நிறைவிற்கும் நிம்மதிக்கும்
3: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் துள்ளி வரும்
4: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நாளை 7:25 காரைக்கால் கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சல் அமது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடையின் நாகப்பட்டினம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன் P சுசீலா குரல்களில். எங்கள் தங்கம்

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ சிபிஎஸ்இ ஸ்கூல். நேர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி.

0: ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், வேதாவின் இசையில், சித்ராங்கி படத்திலிருந்து.

காலத்தை வென்ற காவிய கானங்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் பி. சுசீலா குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில், கர்ணன் படத்திலிருந்து.

இதுவரை வானலையில் உலா வந்தது இரவும் மலரும். காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் PSR தங்க மாளிகை, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ CBSE ஸ்கூல். நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில். நாளை மயிலாடுதுறை வண்டிக்கார திரு மாரியம்மன் கோவில். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தலில், பங்கேற்பவர் செல்வன் எம் பாலபதீசன். 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:05 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ CBSE ஸ்கூலின் பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம், உறவினில் இனிமை இந்த தலைப்பில். 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 பேரளம் ஸ்ரீ சங்கரா சரோ CBSE ஸ்கூலின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலில், பங்கேற்பவர் செல்வன் எம் பாலபதீசன். 12:55 பன்னிசை கரிய பெரிய என தொடங்கும் பாடல், பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன் மழை. 1:55 மெல்லிசை. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காரைக்கால் ஏ ரங்கநாதன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSE. 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSE. 4:00 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் ஊரும் உறவும், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகக்குடையான் ஞாயிற்று சந்தை சாலையில் இருந்து. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின்

5:15 அலையோசை, 6 மணிக்கு பன்னிசை, சுண்ண வெண்ணீரணி என தொடங்கும் பாடல். பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள். 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ERC காமாட்சி ஜுவல்ஸ். நீன் சொல் அமது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நிலக்கடலை விதை உற்பத்தி அனுபவங்கள். அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் கிராமம் ஆர் வினோத் அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் கானம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சல் அமது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நாளை ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பினை கேட்டீர்கள். காற்றலையில் நாளை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.